நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 16 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபப வருடம் புரட்டாசி மாதம் 21 நாள், 2026 அக்டோபர் மாதம் 8 நாள் வியாழக்கிழமை, நேரம் காலை 5:55. நேர்களினை கேட்கலாம் குரள முதமும், அதனைத் தொடர்ந்து மங்கள இசையும்.

0: சான்றோர்கள் நயமற்ற பேச்சுக்களை பேசினாலும் பரவாயில்லை, ஆனால் அவர்கள் பயன் விளைவிக்காத சொற்களை பேசக்கூடாது. குறள் எண் 197, அதிகாரம் பயனில சொல்லாமை.
1: நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று.
0: சான்றோர்கள் நயமற்ற பேச்சுக்களை பேசினாலும் பரவாயில்லை, ஆனால் அவர்கள் பயன் விளைவிக்காத சொற்களை பேசக்கூடாது. குறள் எண் 197, அதிகாரம் பயனில சொல்லாமை.

0: நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேர்களை அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சேலத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷாத் தெரிவித்துள்ளார். ஓவிய மற்றும் சிற்பத்துறையில் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த நூலாசிரியர்களுக்கான பரிசுத் தொகைக்கு இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கலை பண்பாட்டுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மென் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 நேரம் காலை 6:03. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:10 யனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல் நிகழ்ச்சி, 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். 7:00 வழங்குபவர் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.

காலை 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் முனைவர் கு. கதிரேசன் அவர்கள். இன்று காலை 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் ஜி. பாஸ்கர் அவர்கள். காலை 7:45 இன்றைய தினம். இன்றைய தினத்தில் இந்திய விமானப்படை தினம்.

காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். இன்று காலை 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் எந்த விஷயங்களில் சுயநலமாக இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. பத்து 2 மனம் விரும்புதே நீர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மேகாலயாவின் வாழும் வேற்பாலங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பனிரெண்டு 2 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் முகவரி தெரியாமல் அலைந்த அனுபவங்களை பற்றி தான் தோழிகள் பகிர்ந்திருக்கிறாங்க. 1 நலம்தானா நிகழ்ச்சியில் காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.

1-5 நலம்தானா நிகழ்ச்சியில் தொடக்கமாக காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து சிறு பூனை காளியின் மருத்துவ பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இரண்டு மணிக்கு அன்பின் வரிகள், 3-2 திரையரவி நிகழ்ச்சி, 3:30 தேசிய கல்வியியல்

4 மணிக்கு பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இன்று 1962 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் உலாவர கேட்கலாம். மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள். ஆர்:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்கள். 7:30 ஆசை அஞ்சல்.

இரவு 8:05 குக்கு, 9 மணிக்கு இடைவிடாத இசை மழை. இரவு 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் படையில் தாவரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10 மணிக்கு சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. 9:00 இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: இணைந்திருக்கிறோம் நெல்லை பண்பலை 102.6. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
3: மனநிறைவு. இந்த உலகத்தில் மனிதன் அத்தனை துன்பங்களுக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா? ஆசை. ஆசைப்படுவது தவறில்லை, அதுதான் மனிதனின் வளர்ச்சிக்கு காரணம். ஆனால் பேராசை இருக்கிறதே, அது மனிதனை எப்போதுமே நிம்மதியற்றவனாக வைத்திருக்கும். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் ஒருமுறை ஒரு பெரிய சந்தைக்கு போனாராம். அங்கே விற்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆடம்பர பொருட்களை பார்த்துவிட்டு, எனக்கு தேவையில்லாத இத்தனை பொருட்கள் இந்த உலகில் இருக்கின்றனவா என்பதை பார்த்து மகிழவே இங்கு வந்தேன் என்றாராம். என்ன ஒரு மனநிலை பாருங்கள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மனதில் நிறைவு இல்லை என்றால் அவன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஏழைதான். மனநிறைவு உடையவனே உலக பணக்காரன். சமூக வலைத்தளங்களில் அடுத்தவர்களின் பளபளப்பான வாழ்க்கையை பார்த்து ஏங்காதீர்கள். திரை வேறு, நிஜ வாழ்க்கை வேறு. அவனுக்கு இருக்கும் சொகுசு வாழ்க்கை எனக்கு இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதில் மனநிறைவு அடையுங்கள். ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். உங்களிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிவிட்டால் நீங்கள்தான் இந்த உலகத்தின் பேரரசர். இன்று நாம் வாழும் உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற பேராசை மனிதனை துரத்தி கொண்டே இருக்கிறது. இந்த இடைவிடாத ஓட்டத்திற்கு நடுவே மனிதன் தொலைத்துவிட்ட மிக முக்கியமான ஒன்று மனநிறைவுதான். மனநிறைவு என்பது முயற்சியை கைவிட்டு சோம்பேறியாக இருப்பதல்ல, மாறாக நம்மிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதும், அதே நேரத்தில் நேர்மையான வழியில் மேலும் வளர நினைப்பதுமே ஆகும். ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்றார் திருமூலர். மனநிறைவு என்பது நம்மிடம் உள்ளவற்றை கொண்டு திருப்தி அடைந்து நிகழ்காலத்தில் அமைதியாக வாழ்வதாகும். இது புதிய இலக்குகளை நோக்கி ஓடக்கூடாது என்று சொல்லவில்லை, மாறாக ஓடும் ஓட்டத்தில் நம்மிடம் இருக்கும் சந்தோஷங்களை தொலைத்துவிடக்கூடாது என்று சொல்லுகிறது திருவள்ளுவர். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்கிறார். அதாவது பொறாமை, பேராசை, சினம், கடு

0: சொல் ஆகிய நான்கையும் நீக்கி வாழ்வதே அறம். இதில் பேராசையை நீக்கினால் மட்டுமே ஒரு மனிதனுக்குள் மனநிறைவு எனும் தெய்வீக குணம் பிறக்கும். அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அஃதுண்டேல் தவாது மேன்மேல் வரும். அதாவது ஆசை இல்லாதவருக்கு துன்பம் இல்லையாகும். ஆசை இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வந்து கொண்டே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். ஆசையே துன்பத்துக்கு காரணம். ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்பது கௌதம புத்தரின் போதனைகளுள் மிகவும் புகழ்பெற்ற தத்துவமாகும். ஆசையை முழுமையாக அழிப்பதென்பது சாத்தியமற்றது. ஆனால் ஆசைக்குள் நாம் சிக்காமல் ஆசையை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதே வாழ்க்கையின் நிலையான மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். கிரேக்க தத்துவஞானி சாக்ரட்டிஸ் மனநிறைவு என்பது இயற்கை செல்வம், ஆடம்பரம் என்பது செயற்கையான வறுமை என்று கூறியுள்ளார். மன அமைதி இருக்கும் இடத்தில் உடல் ஆரோக்கியமும் மேம்படுகிறது. நம்மிடம் உள்ள சிறிய விஷயங்களுக்கும் நமக்கு கிடைக்கும் உணவுக்கும் நன்றி செலுத்தும் குணம் வளர்கிறது. மனநிறைவு உள்ளவனுக்கு வறுமையிலும் அமைதி இருக்கும். மனநிறைவு இல்லாதவனுக்கு கோடான கோடி செல்வம் இருந்தாலும் தூக்கம் இருக்காது. கண்ணதாசன் அவர்களின் புகழ்பெற்ற திரை இசை வரி ஒன்று இங்கு நினைவுக்கு வருகிறது. கிடைத்ததை வைத்து நிம்மதியடைந்தால் காடும் சோலையாகும், கிடைத்தது போந்தும் என்ற மனம் இருந்தால் வாழ்க்கை காவியமாகும். எவ்வளவு அற்புதமான வரிகள்! எப்போது போதும் என்ற மனப்பக்குவத்திற்கு வருகிறோமோ அப்போதே நம் மன அழுத்தம் கரைகிறது, நம் உள்ளத்தில் அமைதியும் ஆனந்தமும் குடியேறுகிறது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பொன்மொழியை நெஞ்சில் நிறுத்தி மனநிறைவோடு வாழ்ந்து அமைதியான ஆனந்த வாழ்க்கையை அடைவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் காலை 6:15. காலை கதிரவன் கண் விழித்து பனித்துளியின் வெண்மையை விழிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்நேரம் நேயர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில். சூரியன் எப்படி மேகங்களை கிழித்து கொண்டு வெளியே வருகிறதோ அதேபோல் நம் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை உடைத்து கொண்டு நாம் வெளியே வர வேண்டும். நம்மை யாராலும் தோற்கடிக்க முடியாது. நாம் நம்மை கைவிடாதவரை, நம் நம்பிக்கையை கைவிடாதவரை. நம்பிக்கை, தன்னம்பிக்கை இவை அனைத்துமே நம் வாழ்வில் நம்மை முன்னேற்ற ஒரு தூண்டுகோலாக அமையும். நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில். நேர்களை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

இறைவன் அருளால் கிடைத்த இனிமையான காலை வேளையில் நீர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கும் சின்ன சின்ன முயற்சிகளின் கூட்டுத்தொகைதான் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். இன்று நாம் வைக்கும் ஒரு சிறிய அடி நாளை நம்மை சிகரத்திற்கு கொண்டு செல்லும். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6.

அன்பின் சிகரம் இன்பத்தென்றல் கருணை கடலாம் இறைவனின் பக்தி பாடல்களை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் சூழ்நிலை மாற வேண்டும் என்று காத்திருக்காமல் நம் எண்ணங்களை மாற்றுவோம். மாறும் எண்ணங்கள் நம் வாழ்க்கையின் பாதையவே மாற்றிவிடும். அதிகாலை பொழுதில் சூரியன் மெதுவாக தனது ஒளிக்கதிர்களை பரப்பிக் கொண்டிருக்கிறது. பறவைகள் தங்கள் குரலால் இந்த நாளை வரவேற்கின்றன. அதே போல நாமும் இந்த புதிய நாளை ஒரு புன்னகையோடும் நல்ல எண்ணங்களோடும் வரவேற்போம். நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நம் வாழ்க்கையில் எந்த கதவுகள் மூடப்படும் பொழுதும் வருத்தப்படாமல் இருப்போம். சில நேரங்களில் மூடப்பட்ட கதவுகள் நம்மை சரியான கதவை நோக்கி அழைத்துச் செல்லும். ஆதலால் ஒரு வாய்ப்பை தவறவிட்டது என்று கவலை கொள்ளாமல், ஒரு பாதை முடிந்துவிட்டது என்று நினைக்காமல் நம் பயணம் இன்னும் தொடர்கிறது என்று நினைப்போம். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: நேர்களை கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:45. நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: திருநெல்வேலி விதை பரிசோதனை ஆய்வகத்தில் ஒவ்வொரு பயிருக்கும் முளைப்பு திறன் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. முளைப்பு திறன் என்பது விதை உயிரும் வீரியமும் கொண்டு இயங்குவதை காட்டுவது ஆகும். நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதை குவியல்களிலிருந்து விதைகளை பயன்படுத்தும் போது பயிர் எண்ணிக்கை பராமரிக்கப்படுவதுடன் பயிர்களும் வயலில் செழித்து வளரும். முளைப்பு திறன் குறைவாக உள்ள விதைகளை பயன்படுத்தினால் பயிர் எண்ணிக்கை குறைவதுடன் பயிர் செழித்து வளராது. இதனால் பயிர் மகசூல் பாதிக்கப்படும். விதை சட்டம் 1966 பிரிவு 7B ஒவ்வொரு பயிருக்கும் குறைந்தபட்ச முளைப்பு திறன் தரம் நிர்ணயம் செய்து அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்காச்சோளம் 90%, நெல் எள் கொள்ளு 80%, சோளம் கம்பு கேப்பை வீரிய ஒட்டுப்பருத்தி பயறு வகைகள் 75%, நிலக்கடலை சூரியகாந்தி 70%, ரகப்பருத்தி 65%, மிளகாய் 60% ஆகும். பயிர்களுக்கு ஏதுவான சூழ்நிலையில் விதையின் கரு முளைவிட்டு பின்னர் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான பாகங்கள் உருவாகி இயல்பான செடியாவதற்குரிய திறனே முளைப்பு திறன் ஆகும். முளைப்பு திறன் சோதனையின் போது இயல்பானது, இயல்பற்றது, கடினமானது, உயிரற்றது என 4 வகைப்படுத்தி சோதனை முடிவுகள் அறிவிக்கப்படும். இவற்றில் கடின விதை என்பது விதை உறையின் கடினத்தன்மை காரணமாக நீர் உட்புக இயலாத காரணத்தினால் முளைவிடாமல் இருக்கும். பயர் விதைகள் மற்றும் வெண்டை விதைகளில் இவை தனியாக எடுத்து கணக்கிடப்படும். இவைகள் வயல்களில் முளைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளதால் முளைப்பு திறன் கணக்கிடும் போது இயல்பான விதைகளுடன் சேர்த்து கணக்கிடப்படும். இந்த முறைகளின்படி முளைப்பு திறன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு குறிப்பிட்ட கால அளவுகளில் பயிர்களின் முளைப்பு திறன் கணக்கிடப்பட்டு சோதனை முடிவுகள் அறிவிக்கப்படும். எனவே விவசாயிகள் தங்கள் சொந்த விதைகளை விதைக்கும் போது தங்கள் விதைகளின் முளைப்பு திறன் அறிந்து விதைத்திட தங்கள் விதை குவியலில் மாதிரி ஒன்று எடுத்து அதில் பயிர் ரகம் மற்றும் தேவைப்படும் பரிசோதனை விவரம் எழுதி பதிவு கட்டணமாக 80 ரூபாய் செலுத்தி திருநெல்வேலி விதை பரிசோதனை நிலையத்தில் விதைகளின் முளைப்பு திறன் தெரிந்து விதைத்திடுமாறு திருநெல்வேலி மாவட்ட விதை பரிசோதனை அலுவலர் தெரிவிக்கிறார்.

0: நெல், பச்சை பயிறு, உளுந்து, துவரை, பருத்தி, கரும்பு, தக்காளி, மிளகாய், பப்பாளி, வாழை, வெண்டை மற்றும் வெள்ளரி போன்ற பயிர்களில் பல்வேறு வைரஸ் நோய்கள் ஏற்பட்டு மகசூல் இழப்பை ஏற்படுத்துகின்றன. நெற்பயிரில் டாங்க்ரோ நோய், பச்சை பயிறு மற்றும் உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோய், துவரையில் ஸ்டெர்லிட்டி மொசைக் நோய், பருத்தியில் இலைச்சுருள் வைரஸ் நோய், கரும்பில் மொசைக் வைரஸ் நோய், தக்காளி மற்றும் மிளகாயில் இலைச்சுருள் வைரஸ் நோய், பப்பாளியில் ரிங்ஸ்பாட் வைரஸ் நோய், வாழையில் பன்சிடாப் வைரஸ் நோய், வெண்டையில் மஞ்சள் நரம்பு தேமல் நோய் போன்ற வைரஸ் நோய்கள் தாக்குகின்றன. பல வைரஸ் நோய்கள் வெள்ளையி, அசுவினி, தத்துப்பூச்சி போன்ற பூச்சிகளால் ஒரு செடியிலிருந்து மற்றொரு செடிக்கு பரவுகின்றன. வைரஸ் நோய்களை கட்டுப்படுத்த ஆரோக்கியமான விதை மற்றும் நடவு பொருட்களை பயன்படுத்த வேண்டும். நோயற்ற சான்றளிக்கப்பட்ட விதைகள் மற்றும் நாற்றுகளை பயன்படுத்த வேண்டும். நோயுற்ற வயல்களிலிருந்து நடவு பொருட்களை எடுக்கக்கூடாது. வயலை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். நோயுற்ற செடிகளை வேருடன் பிடுங்கி அழிக்க வேண்டும். வைரசுக்கு மாற்று விருந்தோம்பிகளாக இருக்கும் களைகளை அகற்ற வேண்டும். வயல்களில் பூச்சிகளின் எண்ணிக்கையை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். மஞ்சள் ஒட்டுப்பொறிகளை பயன்படுத்தி வெள்ளையி போன்ற பூச்சிகளை கண்காணிக்கவும். தேவைக்கேற்ப ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை பயன்படுத்த வேண்டும். வயல் மற்றும் சுற்றுப்புற களைகளை அகற்ற வேண்டும். நோயுற்ற செடிகளை ஆரம்ப நிலையிலேயே பிடுங்கி அழிக்க வேண்டும். அறுவடைக்கு பின் பயிர் கழிவுகளை அகற்றி நோயுற்ற மற்றும் ஆரோக்கியமான செடிகளுக்கு இடையில் தேவையற்ற தொடர்பை தவிர்க்க வேண்டும். கிடைக்கும் போது வைரஸ் எதிர்ப்பு அல்லது தாங்குதிறன் கொண்ட ரகங்களை சாகுபடி செய்யலாம். வாழையில் வைரஸ் நோய் பிரச்சனைகளை தவிர்க்க சான்றளிக்கப்பட்ட வைரஸ் இல்லாத திசு வளர்ப்பு நாற்றுகளை பயன்படுத்துவது முக்கியம். கத்தி, கத்தரிக்கோள் போன்ற கருவிகளை சுத்தம் செய்து கிருமி நாசினியினால் கத்தரிக்க வேண்டும். கத்தரித்தல், ஒட்டுக்கட்டுதல் போன்ற பணிகளை கவனமாக செய்ய வேண்டும். வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்ட செடிக்கு பொதுவாக நோயை குணப்படுத்தும் மருந்து இல்லை. எனவே நோய் வராமல் தடுப்பது, நோயற்ற விதை நடவு பொருட்களை பயன்படுத்துவது, நோயுற்ற செடிகளை அகற்றுவது மற்றும் வைரஸ் கடத்தும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவது ஆகியவை முக்கிய மேலாண்மை முறைகளாகும். நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிவோம், வைரஸ் பரவலை தடுப்போம், மகசூலை பாதுகாப்போம். வறண்ட மற்றும் அதிக புழுக்கமான வானிலையானது பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் பெருகுவதற்கு மிகவும் சாதகமானதாகும். எனவே விவசாயிகள் தங்களின் பயிர்களில் இலைப்பேன், அசுவினி, வெள்ளை ஈக்கள் போன்ற பூச்சிகளின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணிப்பது அவசியமாகும். பூச்சி தாக்குதலின் ஆரம்ப கட்டத்திலேயே இயற்கை முறையான வேப்பெண்ணெய் அல்லது வேப்பங்கொட்டை சாற்றை தெளித்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அல்லது மஞ்சள் ஒட்டும் பொறி, விளக்கு பொறி, இனக்கவர்ச்சி பொறி மற்றும் உயிரியல் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தலாம். ஒருவேளை தாக்குதல் மிகவும் தீவிரமாக இருந்தால் காற்றின் வேகம் குறைவாக இருக்கும் மாலை வேளையில் மட்டும் பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகளை தகுந்த அளவு தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 43 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா?

0: தெரியலையே, சரி வாங்களே அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
1: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 11 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் தெற்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 52% முதல் 82% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது நிலைப்பண்பலை 102.6. நேரம் காலை 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி
2: புனித சக்தி. இயற்கையின் காப்பீடு, நாம் இயற்கையை அன்போடு கவனித்துக் கொண்டால் இயற்கை நமக்கு தேவையான தண்ணீரை தானாகவே அளித்து தரும். மரங்கள் மழையை இழுக்கும். காந்தங்கள், ஒரு பெரிய மரம் ஒரு நாளைக்கு 400 லிட்டர் தண்ணீரை நீராவியாக வானத்திற்கு அனுப்பி மேகங்களை உருவாக்குகிறது. அதனால் தான் காடுகள் அதிகம் உள்ள இடங்களில் மழையும் அதிகம். மரங்களை நட்டதால் மழைப்பொழிவு 20% அதிகரித்தது. நன்றி.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்
2: புனித சக்தி.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் ஒளி. வழங்குகிறார் முனைவர் இ. எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.
3: தண்ணீருக்கு அடுத்தபடியாக மனிதன் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தும் இயற்கை வளங்களில் ஒன்று எது தெரியுமா? நாம் காலடியில் மிதித்துக் கொண்டிருக்கும் மணல். நான் எட்வின் லாரன்ஸ். வானலைகள் வழியே மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பாலைவனத்தில் கோடிக்கணக்கான டன் மணல் கிடைக்கிறது. அப்படி இருக்க மணலுக்கே எப்படி வறட்சி வரும்? இதுதான் இயற்கையின் ஒரு சுவாரஸ்யமான புதிர். நமக்கு தேவையான எல்லா மணலும் நமக்கு பயன்படும் மணல் அல்ல. பாலைவனத்தில் உள்ள மணல் காற்றினால் நீண்ட காலம் உருண்டு உருண்டு தேய்ந்து பெரும்பாலும் மென்மையான வட்டமான துகள்களாக மாறியிருக்கும். ஆனால் கட்டுமானத்திற்கு தேவையான மணலின் தன்மை வேறுபட்டது. அதனால் ஆறுகள், ஏரிகள், கடற்கரை பகுதிகள் மற்றும் கடலடி பகுதியில் கிடைக்கும் மணலுக்கும் மிகப்பெரிய பொருளாதார மதிப்பு உள்ளது. சற்று கற்பனை செய்து பாருங்கள். நாம் வசிக்கும் வீடுகள், நாம் வேலை செய்யும் அலுவலகங்கள், நாம் பயணம் செய்யும் சாலைகள், பாலங்கள், விமான நிலையங்கள், பெரிய நகரங்களின் கட்டிடங்கள், இவற்றின் பின்னால் எங்கோ ஒரு இடத்தில் மணல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, கடலை நிரப்பி நிலப்பரப்பை உருவாக்கும் பணிகளிலும் மணல் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. சில கடற்கரை பகுதிகளில் அரிப்பால் குறைந்து வரும் மணலை ஈடு செய்யவும் மணல் பயன்படுத்தப்படுகிறது. நாம் வாழும் கான்கிரீட் உலகத்திற்கு மணல் தேவைப்படுவது போலவே நாம் வாழும் டிஜிட்டல் உலகத்திற்கும் சிலிக்கா சார்ந்த மூலப்பொருட்கள் தேவைப்படுகின்றன. சிலிக்கா என்றால் என்ன? அதன் முக்கிய வேதியியல் வடிவம் சிலிக்கன் டை ஆக்சைடு. சிலிக்கா நிறைந்த மணல் மற்றும் குவாட்ஸ் கண்ணாடி உற்பத்தி போன்ற பல தொழில்களில் முக்கியமான மூலப்பொருளாக உள்ளன. நம் ஸ்மார்ட் போன், கணினி, சூரிய மின்தகடுகள், தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், இவை அனைத்தும் நேரடியாக ஒரே வகையான மணலால் செய்யப்பட்டவை என்று சொல்ல முடியாது. நாம் மணலை கொண்டு கட்டிடங்களை கட்டுகிறோம். அதே நேரத்தில் மணலில் உள்ள சிலிக்கா சார்ந்த மூலப்பொருட்களை கொண்டு நமது டிஜிட்டல் உலகத்தையும் கட்டுகிறோம். அப்படியானால் இவ்வளவு மணலை எடுத்துக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? இங்கேதான் உண்மையான சூழலியல் பிரச்சனை தொடங்குகிறது. ஆற்றுப்படுகைகளில் அளவுக்கு அதிகமாக மணல் எடுக்கும் போது ஆற்றின் இயற்கையான அமைப்பு மாறக்கூடும். UNEP குறிப்பிடுவது போல் கட்டுப்பாடற்ற மணல் அகழ்வு அரிப்பு, நிலத்தடி நீர்த்தேக்கங்களின் ஊர்மயமாக்கல், வெள்ள அபாயம் மற்றும் உயிரின பல்வகைமையின் இழப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். மணல் உருவாவது ஒரு மிக மெதுவான இயற்கை செயல்முறை. இவ்வாறு உருவாகும் மணலை இயற்கை மீண்டும் உருவாக்கும் வேகம் நாம் அதை அகற்றும் வேகத்துடன் ஒப்பிட முடியாத அளவுக்கு மெதுவாக இருக்கலாம். 2026 UNEP வெளியிட்ட புதிய அறிக்கையின்படி கட்டிடங்களுக்கான மணல் தேவை 2060 40% வரை அதிகரிக்கக்கூடும். அதே அறிக்கை இயற்கை மணல் உருவாக 100,000 ஆண்டுகள் ஆகலாம் என்றும் குறிப்பிடுகிறது. அப்படியானால் தீர்வு என்ன? முதலாவது, மணலை குறைவாக பயன்படுத்தும் கட்டுமான முறைகளை ஊக்குவிக்க வேண்டும். கட்டிட இடுபாடுகள் மற்றும் கட்டுமான கழிவுகளை மறுசுழற்சி செய்து மீண்டும் கட்டுமான பொருட்களாக பயன்படுத்தும் முறைகளையும் வளர்க்க வேண்டும். கட்டிடங்களை இடித்துவிட்டு அனைத்தையும் குப்பையாக்காமல்

0: முடிந்தவரை கட்டுமான பொருட்களை மீண்டும் பயன்படுத்த வேண்டும். ஆறுகள், ஏரிகள், கடற்கரைகள் மற்றும் கடலடி பகுதிகளில் மணல் அகழ்வை அறிவியல் அடிப்படையில் நிர்வகிக்க வேண்டும். எங்கே மணல் எடுக்கலாம், எவ்வளவு எடுக்கலாம், எப்போது எடுக்கலாம், எவ்வளவு அளவு இயற்கையாக மீண்டும் சேர்கிறது, இது போன்ற கேள்விகளுக்கு பதில் தெரிந்த பிறகே வளங்களை பயன்படுத்த வேண்டும். நேர்களே, நாம் கையில் இருக்கும் ஒரு ஸ்மார்ட் போனை பார்த்தால் அதில் உலகமே அடங்கியிருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் அந்த டிஜிட்டல் உலகத்தின் பின்னாலும் பூமியின் இயற்கை வளங்களே இருக்கின்றன. ஒரு சிறிய உண்மை, மணல் என்பது வெறும் கட்டுமான பொருள் அல்ல, அது இயற்கையின் ஒரு முக்கியமான அங்கம். நாம் கட்டிடங்களை கட்டலாம், ஆனால் ஆறுகளின் உயிரை அழித்து அல்ல. நாம் தொழில்நுட்பத்தை வளர்க்கலாம், ஆனால் இயற்கையின் வளங்களை முடிவில்லாதவை என்று நினைத்து அல்ல. நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் இ. எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெல்லிமக்கள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம், குட் மார்னிங். புதிய நாள், புதிய நம்பிக்கை, புதிய சிந்தனை, புதிய உற்சாகம், இவை அனைத்தையும் சுமந்து வந்திருக்கிறது இந்த அழகான காலை. அன்பான நேயர்களே, உங்கள் காலை நேரத்தை இனிமையாக்கவும், உங்கள் பயணத்தில் ஒரு நல்ல துணையாக இருக்கவும், உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் விதைக்கவும் இதோ உங்கள் அன்பான நிகழ்ச்சி. நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும். கிடைச்ச அந்த லைஃபை நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில 7:01 ஆகிட்டு இருக்குது. 8 வரைக்கும் கேட்கப்புறம் நம்ம நிலை பண்பலை 102.6 வணக்கம் பரணி. நெல்லை சுற்றி நடக்கிற நிறைய நிகழ்வுகளோட அழகான திருடியான அட்டகாசமான படக்கெல்லாம் அடுத்தடுத்து அழகாக அணிவகுத்து உங்களுக்காகவே வெயிட்டிங். இதெல்லாம் கீரை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் கார்ஜி வசந்தி பாலமுருகன். நேர்களை வணக்கம். பர்ணி நிகழ்ச்சியின் தொடக்கமா தொழில் தொடங்குவோம் உரை. வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
2: இன்று தென் மாவட்டங்களிலே எங்கு பார்த்தாலும் சுண்ணாம்பு படிவங்கள் இருக்கின்றன. சுண்ணாம்பு பொருட்கள் தயாரிக்க வேண்டிய கற்கள் கிடைக்கின்றன. நிறைய இடங்களில் சுண்ணாம்பு சூளைகள் வைத்து அதை பயன்படுத்தப்படக்கூடிய சுண்ணாம்பாக மாற்றுவதற்கு அந்த சூளைகளை வேக வைத்து அந்த சுண்ணாம்பை தான் விட்டு கொண்டிருந்தார்கள். இப்போது ஆட்டோமேட்டிக்காக பெரிய நிறுவனங்கள் வாங்கி அங்கே இயந்திரங்கள் மூலமாக வேக வைத்து பவுடர் ஆக்கி அழகாக 1 கிலோ 2 கிலோ 20 கிலோ என்று பாக்கெட் போட்டு விற்பனை செய்வதால் அந்த தொழில் சிறிது நலிவடைந்துதான் காணப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த சுண்ணாம்பை வாங்கி அதன் மூலமாக பல கலர்களை அதில் சேர்த்து சாக் பீஸ் தயாரிப்பது, வெற்றிலை பாக்கு போடுவதற்கு சிறிய சின்னஞ்சிறு பிளாஸ்டிக் டப்பாவில் நல்ல பதப்படுத்தப்பட்ட நல்ல சுத்தமான சுண்ணாம்பினை போட்டு அதில் லேபிள் ஒட்டி விற்பது, இப்படி சுண்ணாம்பு மூலம் பல்வேறு வகை பொருட்களை தயாரித்து இன்று தமிழகம் எங்கும், அதேபோல் தமிழ்நாட்டில் தயாரித்து இதர மாநிலங்களுக்கும் நிறைய நிறுவனங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுண்ணாம்பு பொருட்கள் மூலப்பொருள் விலை குறைவாக கிடைப்பதாலும், வேலைக்கு ஆட்கள் கிடைப்பதாலும், தண்ணீர் வசதி இருப்பதாலும், போக்குவரத்து வசதி இருப்பதாலும் இது உடனடியாக தொடங்கப்படக்கூடிய தொழில். இலகுவாக விற்கலாம். சிறிய பெட்டிகளைக்கு நீங்கள் போய்

0: சுண்ணாம்பு டப்பா கட்டால் கொடுப்பார்கள். எந்த கடை ஃபேன்சி ஸ்டோர் முதற்கொண்டு இந்த கலர் கலர் சாக் பீஸ்களை நாம் வாங்க முடியும். அதுபோல் பல்வேறு வகை இண்டஸ்ட்ரிகளுக்கு பயன்படக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பாக்கெட்டில் போட்டு விற்பனை செய்யக்கூடிய சுண்ணாம்பு பொருட்கள் இருக்கின்றன. அந்த பொருட்களை பற்றியும் நீங்கள் அறிந்து கொண்டு எல்லா வகையான சுண்ணாம்பு பொருட்களையும் விற்பது ஒரு லாபகரமான தொழிலாகும். அதேபோல் இதற்கு பெரிய முதலீடு தேவையில்லை. அதுக்கு தேவையான அச்சுக்கள், அந்த மோல்டுகள் தனியாக விற்பனைக்கு கிடைக்கின்றன. அந்த சாக் பீஸை கலர் தனியாக, ஒயிட் வெள்ளை சுத்தமான வெள்ளை தனியாக பேக் பண்ணி அதிலே லேபிள் ஒட்டி ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து அட்டைப்பெட்டியிலே வைத்து நீங்கள் அருகில் உள்ளவர்களுக்கு நீங்களே கொண்டு போடலாம். இப்போ ஒரு ஊரில் இருக்கிறீர்கள், ஒரு 100 கடை இருக்கின்றதால் அங்கே போடலாம். அதே நேரத்தில் மற்ற மாவட்டத்தின் தலைநகர், இதர மாவட்ட தலைநகர்கள், முனிசிபாலிட்டிகள் போன்ற இடங்களில் நிறைய பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, ஒரு நர்சரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி, பிரைவேட் டியூஷன் சென்டராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இவை தேவைப்படுகின்றன. அதுபோல் பல்வேறு கோடுகள் போட, நில அளவை பண்ணுவதற்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஏராளமான இடங்களில் இந்த சாக் பீஸினுடைய தேவை அதிகரித்து விட்டது. இன்ஜினியர்களுக்கு, சிவில் இன்ஜினியர்களுக்கு பலர் வாங்குவார்கள். அப்போது நீங்கள் ஆன்லைனில் விற்பனை செய்யலாம். ஒவ்வொரு பெரிய ஊர்களுக்கு ஏஜென்சி கொடுத்து எல்லா கடைகளிலும் போட்டு சுல் பண்ணலாம். எனவே அதிகம் இயந்திரத்துக்கு அதிக செலவாகாது. ஆனால் சரியாக கணக்கு வழக்குகள் வைத்து ஜிஎஸ்டி நீங்கள் வைத்திருக்க வேண்டும். காரணம், உங்களுடைய பொருட்கள் பல்வேறு இடங்களுக்கு போகும்போதும் கடைகளில் இருக்கும்போதும் அங்கே அதிகாரிகள் வந்து கேட்கும்போது தரமாக இருக்கிறதா, வேறு பொருட்கள் கலந்திருக்கிறதா என்று பார்ப்பார்கள். எனவே அதற்குரிய அனுமதியை பெற்று எங்கு எந்த ஊரில் தயாரிக்கிறீர்களோ அந்த ஊரினுடைய பஞ்சாயத்து அல்லது நகராட்சி அல்லது ஊராட்சி ஒன்றிய அனுமதி பெற்றிருக்க வேண்டும். கட்டாயமாக பில் போட்டு அனுப்புவதற்காகவும் மூலப்பொருட்களை நீங்கள் வாங்கி வருவதற்காகவும் ஜிஎஸ்டி இருக்க வேண்டும். அந்த லேபிள்களை அழகாக தயாரிக்க வேண்டும். சிறிது நோட்டீஸ்கள் அடித்து விளம்பரம் செய்யலாம். மாதம் ஒரு முறை சின்ன பத்திரிகைகளில் சின்னஞ்சிறு விளம்பரங்களை கொடுக்கலாம். ஊர் ஊருக்கு, எந்த ஊருக்கெல்லாம் போகிறீர்களோ அங்கே இருக்க வியாபாரிகள் மூலமாக சின்னஞ்சிறு ஸ்டிக்கர் தயாரித்து நீங்கள் கொடுத்தீர்களானால் அவர்கள் அந்த பகுதியில் வெட்டி விடுவார்கள். அப்போதுதான் அவர்களுக்கும் வியாபாரமாகும் என்பதால். அப்படி விளம்பரத்திற்காகவும் செலவு செய்ய வேண்டும். அதிக வேலையாட்கள் தேவையில்லை. நீங்களே முன்னின்று தயாரிக்கலாம். நீங்களே வாரத்துக்கு 2 நாள் பல்வேறு இடங்களுக்கு எடுத்து சென்றும் வண்டிகளை அனுப்பிவிட்டு நேரில் சென்றும் அங்கே மார்க்கெட்டிங்கை கவனிக்கலாம். இதற்கு வேறொரு நபர் போட்டோ, அதற்கு வாகனங்கள் வாங்கி, இப்படி பல்வேறு வகையில் அகலக்கால் வைக்காமல் வண்டிகளிலே அனுப்பலாம். பெரிய அளவில் டேனவர் ஆகும்போது சிறிய குட்ஸ் ஆட்டோ ஒன்று வாங்கி கொட்டிருக்கிறார். ஒரு 100 கிலோமீட்டர் வரை உள்ள ஏரியா முழுவதும் போய் அது போட்டுவிட்டு வந்துவிடும். எனவே நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மூலப்பொருளை பயன்படுத்தி அன்றாடம் விற்கக்கூடிய, இது பல்வேறு வகைகளுக்கு தேவைப்படுவதால் எப்படி மெழுகுதிரி கடையில் கொண்டு வைக்கிறார்கள், அதை அவ்வப்போது விட்டுக்கொண்டே இருக்கும், அந்த பாக்கெட் முடிந்தவுடன் மீண்டும் பெரிய கடைக்கு சென்று வந்து வாங்கி விடுவார்கள். இப்படி அன்றாடம் போய்கொண்டே இருக்கக்கூடிய, விற்பனையாகக்கூடிய அருமையான துறை. இதில் 50,000 வரை நீங்கள் முதலீடு போட்டால் மாதம் ஒரு 10,000 ரூபாய் வரை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது நிறைய பேர் ஏற்றுமதியும் செய்கிறோம் என்று சொன்னார்கள் நான் விசாரிக்கும் போது. எனவே பல நாடுகளுக்கு தேவை இருப்பதாக தெரிகிறது. பெரிய அளவிலே வளர்த்த பிறகு பெரிய ஆட்டோமேட்டிக் இயந்திரங்களை கொண்டு தயாரித்து நீங்கள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணி சம்பாதிக்க முடியும்.
1: நேர்கள் கேட்டீர்கள் தொழில் தொடங்குவோம் உரை. வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். நேர்களின் நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில முதல் பாடல் கேட்க போறோம். நிவாஸ் கே பிரசன்னா இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. நிவாஸ் கே பிரசன்னா பாடியிருக்கிறாங்க, மாரி செல்வராஜ் பாடியிருக்கிறாங்க. வயசன் காலமாடன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

கூட்டி ஏ

0: நெல்லை பொன்மலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில 7:14 ஆகிட்டு வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில அடுத்ததா நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. தமிழே அமுதே உரை வழங்குகிறார் முனைவர் கு கதிரேசன் அவர்கள்.
1: பிரிவினால் ஏற்படும் பரிவு. தமிழர் பண்பாட்டில் தலைவன் தலைவியிடையே ஏற்படுகிற காதல் ஒழுக்கத்தில் பிரிவு என்பது எத்தகைய பரிவினை நமக்கு உண்டாக்கி தரும் என்பதை ஒரு அற்புதமான சங்கப்பாடல் உளவியல் பூர்வமாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. தலைவியுடன் நெருங்கி பழகிய தலைவன் இயற்கை புணர்ச்சியின்படி அவளுடன் சேர்ந்துவிட்டு பின்பு காலம் கடத்துகிறான். தலைவியோ தவிக்கிறாள். இதுவே அன்பு தொட்டு இன்றைக்கு வரைக்கும் தலைவனின் இயல்பாகவும் தலைவி இயல்பாகவும் இருக்கிறது. அதனால தான் தலைவனை வண்டாகவும் தலைவியை மலராகவும் இலக்கியவாதிகள் உருவகப்படுத்தி போயிருக்கிறார்கள். ஆயினும் தலைவி மனம் தளராமல் காலம் கடத்தும் தலைவனை நெருங்கி அறியாமையை உணர்த்தி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறாள். பெரும்பாலும் தலைவி தன்னிடம் தன் நிலையை கூற முடியாமல் தவிப்பாள். அப்பொழுது தோழியின் தயவை நாடுவாள். தோழியோ அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்து அமைதியை நிலைநாட்ட முயற்சியை செய்வாள். அப்படி தோழி எடுக்கும் முயற்சி வெற்றி அடைவதும் அதற்காக அவள் எடுக்கும் முயற்சி பற்றியதுமான ஒரு அகவாழ்க்கையை உளவியல் பூர்வமாக அற்புதமாக எடுத்து சொல்லுகிறது ஒரு குறுந்தொகை பாடல். நல்லன்று அன்றே யாமம் சொல் அவிந்து இனிது அடங்கினரே மாக்கண் முனிவின்றி நனந்தலை உலகமும் துஞ்சும் ஓர்யான் மன்ற துஞ்சாதேனே என்று பதுமனார் ஒரு அற்புதமான பாடலை தருகிறார். அதாவது வரவிடை வைத்து பொருள் வயிற் பிரிவு என்னும் துறையை விளக்கும் அடிப்படையிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வரவிடை வைத்து பொருள் வயிற் பிரிந்த வழி ஆற்றாளாகிய தலைவி தோழியை நெருங்கி அதாவது அவளை பார்த்து சொல்லுவதாக இந்த பாடலை பதுமனார் எழுதியிருக்கிறார். அதாவது பொருள் தேடி பிரிந்து செல்வது, திருமணத்திற்கு பொருள் அவசியம் என்ற அடிப்படையில் பொருளை தேடி பிரிந்து செல்வதாக, அந்த நிலையில் தலைவியினுடைய பிரிவு எத்தகைய மன ரீதியாகவும் அவருடைய உடல் ரீதியாகவும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றிய பாடல் இது. தலைவன் தலைவியை விரும்பி காதலித்து அவளுடன் பகல்குறி இளவுக்குறிகளிலே தனிமையிலே சந்தித்து அவளோடு கூடி கழித்து களவு காதல் இன்பம் துய்த்துவிட்டு அது பொய்த்துவிடக்கூடாது, கற்பு காதலாகவும் மாற வேண்டும் மலர வேண்டும் என்று விரும்புகிறான். தலைவிக்கு அது இனி இன்பத்தை தரும் என்று எண்ணுகிறான். அவன் உயர்ந்த சிந்தனை உடையவன்தான். அதனாலே அவன் தலைவியின் உணர்வை உணர்ந்து பார்த்து அப்படி முடிவெடுக்கிறான். அதனால் தலைவியின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற வகையிலே அவளை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுக்கிறான். அதை உறுதிப்படுத்தும் வகையிலே நிச்சயம் செய்து பரிசமும் போடுகிறான். ஆனால் திருமணம் நடக்கவில்லை. காரணம் பொருள். திருமணத்திற்கு அதன் பின் உள்ள கற்பொழுக்க வாழ்க்கைக்கும் பொருள் மிக மிக முக்கியமாகும். பொருள் இல்லைன்னா வாழ்க்கையில் சுவையே இல்லை, சுவை இல்லை என்றால் மகிழ்ச்சி இல்லை. அதனாலே பொருளை தேடுவது அவசியம்.

அவசியமாகும் அப்படிங்கிறதுக்காக அவன் பொருள் தேடி போகிறான். அருளில்லார்க்கு அவ்வுலகமில்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகமில்லை என்பார்கள். இந்த கருத்து எந்த காலத்துக்கும் பொருந்தும். பொருள் தேடி வருவது தலைவன் கடமையாகவும் தலைவி தகுதியாகவும் அது இருக்கிறது. இன்றைக்கும் பொருள்தான் ஆடவனுக்கு அழகு. எனவே தலைவன் தன்னை நிலைநிறுத்தி சமூக கட்டுப்பாடுகளுக்கேற்ப வாழ்ந்து தலைவியை திருமணம் செய்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் களவு காதல் தலைவியை விட்டு பிரிந்து பொருள் சம்பாதிப்பதற்காக போகிறான். அந்த பிரிவு தலைவிக்கு, இது பொருள் வயில் பிரிவு, பிரிவிலே பல வகை உண்டு. அதனால் இது முறையான பொருள் வயில் பிரிவு, பொருள் தேடி பிரிந்து செல்வது. அந்த பிரிவு தலைவிக்கு மிக மிக துன்பத்தை தருகிறது. அந்த நேரத்தில் நன்றாக தூங்கி ஓய்வெடுக்க வேண்டிய தலைவி தூக்கம் வராமல் துன்பப்பட்டு பொறுக்க முடியாமல், ஒரு அளவுக்கு மேலே தாங்க முடியாமல், எல்லோரும் நன்றாக தூங்கி மகிழ்ந்திருக்க நான் மட்டும் இப்படி தூக்கம் வராமல் துன்பப்படுகிறேனே, என் தலைவனின் பரிவு, என் தலைவனின் பிரிவு என்னை மிக மிக வாட்டுகிறதே, நான் என்ன செய்வேன் என்று தன் ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறாள். பொதுவாக இந்த மாதிரியான நேரத்தில் தலைவி பிற பெண்களை ஒப்பிட்டு பார்த்து மனதிலே திட்டி தீர்ப்பதாக பொதுவாக ஒரு உளவியல் ரீதியாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கப்படும். தலைவி தான் ஒருத்தி மட்டுமே நிச்சயமாக தூங்காமல் இருக்கிறேன் என்று மனதிலே நினைத்து வருந்துகிறாள். இந்த பாடல் காட்டுகிற அந்த குறுந்தொகை தலைவி தன்னுடைய இன்பம் மேலிட்டால், ஒரு அளவுக்கு மேல் இன்பம் மேலிடுகிற போது துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இங்கே பிரிவு துன்பம் வந்து வாட்டுகிறது. இந்த துன்பத்தினால் தன்னை சார்ந்தவர்களையெல்லாம் மாக்கள் என்று கடிந்து கொள்கிறாள். மாக்கள் என்பவர் என்றால் ஐந்தறிவுடையவர்கள். இங்கு ஐந்தறிவுடைய மாக்கள் அறியாமல் உலகத்தோடு ஒட்டி தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என தலைவி தன் உறவினர்களை விலங்குகள் என சுட்டிக்காட்டுவதை பார்க்க முடியும். இந்த இடத்தில் தன் தாய், உறவினர்கள், தோழி முதலியோர் தன்னுடைய துன்பத்தை அறியாமல் கவலை இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே என்று கோபம். அதனால் மாக்கள் என்று குறிப்பிடுகிறாள். அது மட்டுமல்லாமல் உடனிருந்து ஆற்றுப்படுத்தி அவள் கவலைகளையெல்லாம் நீக்க வேண்டிய, அவளை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டிய உரிமையுடைய, கடமையுடைய தோழியும் கூட தன் துன்பத்தை உணராமல் மகிழ்ச்சியாக தூங்கி கொண்டிருக்கிறாளே அப்படிங்கிற கோபமும் வருகிறது. தலைவிக்கு தோழி தன் கடமையிலிருந்து தவறிவிட்டாள், உறவினர்கள் தாயார் அனைவரும் தன்னை முழுமையாக மறந்து ஒதுக்கிவிட்டனர் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தன் துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் வீறிட்டு அழுது ஆறுதல் பட்டு கொள்வது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதிலிருந்து தலைவன் பிரிவு துன்பமும் தலைவியின் வருத்தமும் கோபமும் புலம்பலும் அதனாலே ஏற்படுகிற அவலமும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுவதை நாம் இனங்காண முடியும். இந்த பாடல் பிரிவு துன்பத்தை சொன்னாலும் கூட அந்த பிரிவின் மூலமாக ஏற்படுகிற ஒரு பரிவு, அவள் மீது ஏற்படுகிற ஒரு பரிவு உணர்வை மிக அழகாக எடுத்து சொல்வதாக அமைகிறது. அந்த வகையில் இந்த பாடல் தலைவி, தோழி, தாய் உள்ளிட்ட உறவுகளின் உணர்வு வெளிப்பாடாக முகிழ்ந்திருக்கிறது என்பதை பார்க்கிறபோது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாளை சந்திப்போம்.

0: நேயர்கள் கேட்டீர்கள் தமிழே அமுதே உரை. வழங்கினார் முனைவர் கு. கதிரேசன் அவர்கள். நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க போகிறோம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தவி பாடியிருக்கிறாங்க ஸ்னேகன் வரிகளுக்காக. விளம்பரத்தை தொடர்ந்து பாடலை கேளுங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க நிலை பண்பலை 102.6.
1: இன்று ஒரு தகவல் தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: என்றும் இசையின் ஒரே முகவரி நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி நேரம் காலையில 7:30. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில அடுத்ததா ஆங்கிலம் அறிவோம். வழங்குகிறார் ஜி பாஸ்கர் அவர்கள்.
2: ஆங்கிலம் அறிவோம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் எஸ்விஓ சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் ஆகிய கிராமர் பகுதிகளை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். சப்ஜெக்ட் என்றால் அதில் நவுன் மற்றும் சப்ஜெக்ட் ப்ரனவுன் ஆகியவைகள் அடங்கும். நவுன் என்பது பொருள், அதாவது இடத்தினுடைய பெயர், பிளேஸ் நேம்ஸ் திங்ஸ் அனிமலுடைய பெயரை குறிக்குமாயின் அது நவுன். சப்ஜெக்ட் ப்ரனவுன் என்றால் ஐ வி யூ யூ தே ஹி ஷி இட் இவைகளை சப்ஜெக்ட் ப்ரனவுன் என்று அழைக்கிறோம். அடுத்து நாம் பார்த்தது வேர்ப். வேர்ப் என்றால் மெயின் வேர்ப் மற்றும் ஆக்சிலரி வேர்ப். மெயின் வேர்ப் என்றால் என்ன? அதனுடைய 5 ஃபார்ம்ஸ் நாம் பார்த்தோம். ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், ஜெரண்ட் ஃபார்ம், இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் என்று 5 வகையான ஃபார்ம்ஸ் நாம் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், கோ வெண்ட் கான் கோயிங் டு கோ என்பது அதனுடைய இர்ரெகுலர் வேர்ப் என்றும், ப்ளே ப்ளேடு ப்ளேடு ப்ளேயிங் டு ப்ளே என்பதை ரெகுலர் வேர்ப் என்றும் நாம் அழைத்தோம். ஈடி வருமாய், அதாவது பாஸ்ட் ஃபார்ம் மற்றும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் ஈடி வரும் என்றால் அதில் நம்ம உபயோகிக்க வேண்டியது ரெகுலர் ஃபார்ம். தொடர்ந்து வேர்ப் ஒன்றை நாம் எப்படி உபயோகிக்க வேண்டும்? வேர்ப் ஒன்று என்றால் ரொட்டீன், தினமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், கோ ட்ரிங்க் கம் ஸ்லீப் ஈட் ஜம்ப் ஒர்க் ஸ்டடி இவைகளெல்லாம் நாம் தினமும் செய்யக்கூடியவைகள். இதை நாம் ப்ரெசன்ட் ஃபார்ம் என்று அழைக்கிறோம். அது தொடர்ந்து இதை உபயோகிப்பதற்கு குயின் ரோல் என்பதை நாம் அப்ளை பண்ணணும். அதாவது ஹீ ஷீட் வரும்பொழுது அதனுடன் எஸ் சேர்க்க வேண்டும். கோஸ் ஈட்ஸ் ட்ரிங்க்ஸ் ஜம்ப்ஸ் இதே போல். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கம் யூ கம் வி கம் தே கம் ஹீ கம்ஸ் ஷீ கம்ஸ் இட் கம்ஸ். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஹீ ஈட்ஸ் ஃபுட் ஷீ ஈட்ஸ் ஃபுட் இட் ஈட்ஸ் ஃபுட். ஸோ இதே போல் நம்ம உபயோகிக்கும் பொழுது பிரயோஜனமாக இருக்கும். இரண்டாவது வெர்ப் 2, அதாவது வெர்ப் 1 இரண்டாவது ஃபார்ம், இரண்டாவது நிலை வென்ட், கடந்த காலத்தில் நடைபெற்றதை நாம் சொல்வதற்கு பயன்படுத்துகிறோம். போனேன், வெண்ட், ஐ வெண்ட், யூ வெண்ட், வி வெண்ட், தே வெண்ட், ஹீ வெண்ட், ஷீ வெண்ட், இட் வெண்ட். இதற்கு நோ ரூல், நாம் எந்த ஒரு ரூலையும் பயன்படுத்த வேண்டாம், அதை நாம் பயன்படுத்துகிறோம். கடைசியாக இன்று நாம் பார்க்க போவது மூன்றாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இது ஐ ஹாவ் கான், நான் போயிருக்கிறேன் என்று நாம் உபயோகிக்க வேண்டும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸை சொல்வதற்கு இதை நாம் பயன்படுத்துகிறோம். கான், கம் கேம் கம், ஈட் ஏட் ஈட்டன், ஜம்ப் ஜம்ப் ஜம்ப் இவைகளெல்லாம் மூன்றாவது பதத்தில் பயன்படுத்தப்படுவது. இதற்கு லேம் ரூல் என்பதை நாம் உபயோகிக்கலாம். அதாவது ஹாவ் அண்ட் ஹேஸ் இந்த சொற்றொடர்கள் அல்லது இந்த வேர்ட்ஸ் எப்போதுமே தனியாக நிற்க தெரியாது, அதற்கு ஒரு உதவிகரம் வேண்டும். அதுதான் ஹாவ் ஹேஸ். ஐ வி யூ தே வந்தால் ஹாவ் என்றும், ஹீ ஷீட் வந்தால் ஹேஸ் என்பதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஐ ஹாவ் கான், யூ ஹாவ் கான், வி ஹாவ் கான், தே ஹாவ் கான், ஹீ ஹேஸ் கான், ஷீ ஹேஸ் கான், இட் ஹேஸ் கான் அப்படின்னா அது போயிருக்கிறது, நான் போயிருக்கிறேன் என்று சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள்

0: நான் பீஸா சாப்பிட்டு இருக்கிறேன், நான் பெங்களூர் போயிருக்கிறேன், நான் உன்னை பார்த்திருக்கிறேன் என்பதெல்லாம் இங்கு பயன்படுத்த வேண்டும். நான் உன்னை பார்க்கிறேன் என்பது முதலாவதாகவும், பார்த்தேன் என்பது இரண்டாவது வெர்பாகவும், பார்த்திருக்கிறேன் என்பது மூன்றாவது வெர்பாகவும் நாம் பயன்படுத்தலாம். ஐ சி, ஐ சோ, ஐ ஹாவ் சீன், இந்த மூன்று வெர்புகளை நாம் இதுவரைக்கும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளினுடைய புதிய வார்த்தை ப்ரே. ப்ரே என்றால் என்ன? இறை. அதாவது உணவு பறவைகளுக்கு பயன்படுத்தப்படுவது, பறவைகள் அல்லது மிருகங்கள். இட் ஆஸ் அ ப்ரே, அது உணவு வைத்திருக்கிறது. மனிதர்கள் உண்வதை நாம் ஃபுட் என்று சொல்கிறோம், ஆனால் பறவைகள் உண்வதை நாம் ப்ரே, PREY என்று தான் நாம் அழைக்க வேண்டும். இன்றைய புதிய வார்த்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் பேக்ரவுண்டை பேசி பழகுங்க. இன்னும் உங்களுக்கு பேசுவதற்கு மிகவும் அதிகமாய் ஆர்வத்துடனும் ஆங்கிலம் பேசலாம். பிரைமரி எஜுகேஷன், மிடில் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், ஹையர் செகண்டரி எஜுகேஷன், அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிஸ் இதெல்லாவற்றையும் எங்கு படித்தீர்கள், எந்த வருடம் முடித்தீர்கள் என்பதை நீங்கள் பேசி பழகும்போது இன்னும் லகுவாயிருக்கும். தேங்க்யூ.
1: நேயர்கள் கேட்டீர்கள் ஆங்கிலம் அறிவோம், வழங்கினார் ஜி பாஸ்கர் அவர்கள். நேர்களை நேரம் காலையில் 7:35 ஆகிட்டு இருக்குது. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க போகிறோம். ஏஆர் ரஹ்மான் இசையில சிம்பு மற்றும் ரக்ஷிதா சுரேஷ் பாடியிருக்கிறாங்க. வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6.

நெல்லிப்பண்பலை 102.4 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் மணி நிகழ்ச்சி நேரம் காலையில 7:40. நம்ம நிகழ்ச்சியில முதல் தகவல் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நாங்குநேரி துணைமின் நிலையத்துல இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால ஸோ அந்த பக்கத்துல இருந்து மின் விநியோகம் பெற பகுதிகளாக இருக்கிற நாங்குநேரி, ராஜாக்கள் மங்கலம், சிறுமளஞ்சி, பெருமளஞ்சி, பெருமளஞ்சி கீழூர், பெருமளஞ்சி மேலூர், ஆச்சியூர், வாகைக்குளம், கோவனேரி, ஏஎம்ஆர்எல் தொழிற்கூடம் அப்படின்னு இந்த பகுதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதே போலவே பழையப்பேட்டை மற்றும் பொருட்காட்சி திடல் துணை மின் நிலையத்திலையும் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்குது. இன்னைக்கு திருநெல்வேலி டவுன் மேலரத வீதி மேல் பகுதிகள், தெற்குரத வீதி, வடக்குரத வீதி, பழையப்பேட்டை, காந்திநகர், திருப்பணி, கரசல்குளம், வாகைக்குளம், குன்னத்தூர், பேட்டை, தொழிற்பேட்டை, கோடீஸ்வரன் நகர், சாஸ்திரி நகர், தீன் நகர், திருமங்கை நகர், செந்தமிழ் நகர், பாட்டப்பத்து, அதை சுற்றி இருக்கிற பகுதிகள், பொருட்காட்சி திடல், திருநெல்வேலி டவுன், எஸ்என் ஹைரோடு, பூம்புகார், ஸ்ரீபுரம், சிவந்தி ரோடு, சுந்தரத்தெரு, பாரதியார் தெரு, சிஎன் கிராமம், குறுக்குத்துறை, கற்பன்துறை டவுன், கீழரத வீதி, அம்மன் சன்னதி தெரு, மேலமாட வீதி, களத்தி முடுக்கு, அதை சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மின்தடை செய்தியோட அடுத்ததான் வந்து நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். என்ன பாடல் அப்படின்னா, வெயில் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கார்த்திக் சின்மயி, ஸ்ரீபதா, நிதிஷ் கோபாலன் பாடியிருக்கிறாங்க வெயில் திரைப்படத்திற்காக. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம். மறு நிகழ்ச்சி நேரம் காலையில் 7:47 ஆகிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய தினம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அதன்படி இன்றைய நாளுக்கான சிறப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்திய விமானப்படை தினம். இந்திய விமானப்படையோட 94வது ஆண்டு நிறைவு குறித்த வகையில் இந்திய விமானப்படை தினம் 2026 அக்டோபர் 8 அனுசரிக்கப்படுது. இந்த நாள் 1932 அக்டோபர் 8 அன்னைக்கு இந்திய விமானப்படை நிறுவப்பட்டதை நினைவு கூறுறதோட இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு மற்றும் வான் பாதுகாப்புக்கு அதோட வீரர்கள் அவங்க அந்த வீரர்கள் ஆற்றிய பங்களிப்பையும் கௌரவிக்குது இந்த நாள். இந்தியாவோட வான் பாதுகாப்பில் விமானப்படையோட பங்களிப்பையும் இயற்கை பேரிடர்களின் அந்த சமயத்தில் அவங்க வழங்குற உதவியையும் இந்த நாள் போற்றுது. இந்த ஆண்டு கொண்டாட்டங்கள் ஹிண்டன், ஜோத்பூர் மற்றும் வாரணாசி ஆகிய இடங்களில் நடைபெறுது. 2026 உலகளாவிய விமானப்படை தரைவரிசை பட்டியலில் இந்திய விமானப்படை 6வது இடத்துல இருக்குது. 2026 இந்திய விமானப்படை தினத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, இந்திய விமானப்படை பிழையற்றது, அசைக்க முடியாதது மற்றும் துல்லியமானது அப்படிங்கிறது தான். இந்த கருப்பொருளை தாங்கி தான் இன்னைக்கு இந்திய விமானப்படை தினம் அனுசரிக்கப்படுது. கடந்த ஆண்டின் கருப்பொருள் சக்ஷம் சக்ஷத் ஆத்ம நிபர், வலிமையான சக்தி வாய்ந்த தன்னிறைவான அப்படிங்கிறது இதோட அர்த்தம். அது தேஜஸ் AMCA அப்படின்ட்டு மற்றும் லகு ரக போர் ஹெலிகாப்டர் போன்ற உள்நாட்டு திட்டங்களை வலியுறுத்துது. 1932 இந்திய விமானப்படை அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டதை நினைவு கூற வகையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 8 அன்னைக்கு இந்திய விமானப்படை தினம் கொண்டாடப்படுது. இந்தியாவோட வான்வெளியை பாதுகாக்கிற விமானிகள், தரைப்படை ஊழியர்கள், துணை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து விமான வீரர்களோட துணிச்சல், அர்ப்பணிப்பு, அவங்களோட தியாகத்திற்கு இந்த நாள் அஞ்சலி செலுத்துது.

0: இந்த தினத்தோட முக்கிய கொண்டாட்டங்கள் நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நிகழ்வுகளில் அணிவகுப்பு மற்றும் வானில் விமான அணிவகுப்பு, ஜோத்பூர் மற்றும் வாரணாசியில் இருக்கிற விமான கண்காட்சிகள், ஒரு சர்வதேச பயிற்சி மற்றும் முன்னாள் படை வீரர்கள் ஒன்று கூடல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அடங்குது. புதுடில்லியில் இருக்கிற விமானப்படை தளங்கள் மற்றும் அரங்குகளில் முன்னாள் படை வீரர்கள் சந்திப்புகளும் ஆண்டு விழா கலந்துரையாடல்கள் எல்லாமே இன்னைக்கு இந்திய விமானப்படை தினத்தன்னைக்கு நடைபெறும். ஸோ இன்றைய தினம் இந்திய விமானப்படை தினம். நேர்கள் நினைச்சிருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்துதான் பாடல் கேட்க போகிறோம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் உலாவர கேட்கலாம். வடசென்னை திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சந்தோஷ் நாராயணன் இசையில் பாடியிருக்கிறாங்க. ஸ்ரீராம் பார்த்தசாரதி, விஜேஷ் நரேன் மற்றும் அனந்து, பிரதீப் குமார், சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்கிறாங்க. வடசென்னை திரைப்படத்திற்காக பாடல் வரும், பாடலை கேளுங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க நிலைப்பண்பலை 102.6.
1: இன்று ஒரு தகவல்
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம் பண்ணி நிகழ்ச்சி. வணக்கம் பண்ணி நிகழ்ச்சியோட நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காய்கள் பழவர்களோட சந்தை நிலவரம் தான் தெரிஞ்சுக்க போறோம். தக்காளி கிலோவிற்கு 40 மற்றும் 38 விலைகளில் கிடைக்குது. கத்தரிக்காய் கிலோவிற்கு 40 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 36 ரூபாய், சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், பூசணிக்காய் 15 ரூபாய், தடியங்காய் 12 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய், கொத்தவரை 20 ரூபாய், பாகற்காய் சிறியது 65, பாகற்காய் பெரியது 45, பச்சை மிளகாய் கிலோவிற்கு 44, பெரிய வெங்காயம் 60 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோவிற்கு 100 மற்றும் 96 விலைகளில் கிடைக்கிது. காராமணி கிலோவிற்கு 25 ரூபாய், கோவக்காய் 45 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளரி கிலோவிற்கு 20 ரூபாய், இஞ்சி கிலோவிற்கு 200 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. நார்த்தங்காய் 35 ரூபாய், முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு கிலோவிற்கு 27, கேரட் கிலோவிற்கு 44, ரிங்பீன்ஸ் 96 ரூபாய், சௌச்சௌ கிலோவிற்கு 32, முட்டைக்கோஸ் 24, பீட்ரூட் கிலோவிற்கு 40, காலிஃப்ளவர் கிலோவிற்கு 54 மற்றும் 50 விலைகளில், குடைமிளகாய் 65 ரூபாய், பட்டர்பீன்ஸ் கிலோவிற்கு 130 மற்றும் 100 விலைகளில் கிடைக்குது. சோயாபீன்ஸ் 130, பச்சை பட்டாணி 230, சேம்பு கிலோவிற்கு 40, சேனை கிழங்கு 40 மற்றும் 36 விலைகளில், சீனி கிழங்கு 50 மற்றும் 45 விலைகளில் கிடைக்குது. பழ வகைகள்னு பார்த்தோம்னா, செவ்வாழை கிலோவிற்கு 115 மற்றும் 110 விலைகளில், ஏலக்கி 95, மட்டி கிலோவிற்கு 80 ரூபாய், நேந்திரன் 90 ரூபாய், பச்சைப்பழம் 65, கற்பூரவள்ளி 60 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. கோழிக்கோடு கிலோவிற்கு 65, நாட்டுப்பழம் 60, எலுமிச்சைப்பழம் 140, ஆப்பிள் கிலோவிற்கு 180, அன்னாச்சிப்பழம் கிலோவிற்கு 70, மாதுளை கிலோவிற்கு 220, கொய்யாப்பழம் 80 ரூபாய், சப்போட்டா கிலோவிற்கு 50 ரூபாய், பப்பாளிப்பழம் 50 ரூபாய், நெல்லிக்காய் 80 ரூபாய், திராட்சை கிலோவிற்கு 120 ரூபாய், சாத்துக்குடி 70 ரூபாய், கிருணிப்பழம் 50 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், தர்பூசணி கிலோவிற்கு 30 மற்றும் 25 விலைகளில் கிடைக்குது. காய்கள் பழங்கள்லாம் சாப்பிட்டா ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரமாக கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் ஆர்ஜி வசந்தி பாலமுருகன். நேர்களை வரும் பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள். நிலைப்பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் தேவைக்கேற்ப மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனைமலை ஆறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சேலத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷத் தெரிவித்துள்ளார். ஓவிய மற்றும் சிற்பத்துறையில் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த நூலாசிரியர்களுக்கான பரிசுத் தொகைக்கு இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கலை பண்பாட்டுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மேன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கிறோம். வழக்கென்று வந்தால் வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது இந்து திருமண சட்டத்தின் விவாகரத்துகளை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது மன வாழ்க்கை மீட்டெழிப்பு என்று சொல்லக்கூடியது. ஆங்கிலத்தில் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படி என்று சொல்வார்கள். இந்து திருமண சட்டம் 1955 பிரிவு 9 மனவாழ்க்கையை மீட்டெடுப்பது பற்றி விளக்குகிறது. மனவாழ்க்கையை மீட்டெடுப்பது என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தம்பதிகளில் ஒருவர் நியாயமான அல்லது தகுந்த காரணம் ஏதுமின்றி மற்றவரை பிரிந்து வாழும்போது பாதிக்கப்பட்டவர் தனது மனவாழ்க்கை உரிமையை மீண்டும் பெறுவதற்காக நீதிமன்றத்தை நாடும் ஒரு சட்டபூர்வமான வழிமுறை இந்த மனவாழ்க்கை மீட்டெழிப்பு என்பதாகும். இந்த மனவாழ்க்கை மீட்டெடுப்பின் முக்கிய அம்சங்கள் என்னவென்று பார்த்தால், வழக்கு தாக்கல் செய்பவர் கணவன் அல்லது மனைவி, இவர்களில் யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மனுவை குடும்ப நல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். அதாவது கணவன் மனைவி.

0: இந்த ரெண்டு பேர்ல இப்ப கணவனை விட்டு மனைவி தனியாக பிரிந்திருக்கிறார், அல்லது மனைவியை விட்டு கணவன் தனியாக பிரிந்திருக்கிறார், அதுக்கு சரியான காரணமே இல்லை அப்படி என்று நினைக்கும் பொழுது, நான் அவருடன் தான் சேர்ந்து வாழ்வேன் அல்லது நான் அவளுடன் தான் சேர்ந்து வாழ்வேன், எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் இந்த மன வாழ்க்கை மீட்டெடுப்பு. இந்த மன வாழ்க்கை மீட்டெடுப்பை பொறுத்தளவில் இதை கணவனும் தாக்கல் செய்யலாம், மனைவியும் தாக்கல் செய்யலாம். இதுல வந்து அடுத்த அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இருவரில் ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து வாழ மறுத்து வீட்டை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும். ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு கேட்க முடியாது. இருவரில் ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து வாழ மறுத்து, சேர்ந்து வாழ பிடிக்கல என்று வீட்டை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த பிரிந்து செல்வதற்கு சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான காரணம் எதுவும் இருக்கக்கூடாது. இதுக்காகத்தான் நான் பிரிந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காரணம் இருக்கக்கூடாது. இந்த இதில் நீதிமன்றங்கள் வந்து என்னென்ன விஷயத்தை எல்லாம் பரிசீலிக்கும் என்று பார்க்கும் பொழுது, நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்யும் போது நீதிபதி, மனுவில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் உண்மையானவைகள் தானா என்று பார்ப்பார். எதிர்மனுதாரர் என்றால் யார் என்றால் பிரிந்து சென்றவர். பிரிந்து சென்றதற்கு நியாயமான காரணம் ஏதேனும் இருக்கிறதா என்பதையும் பார்ப்பாங்க. அதே மாதிரி மனு தாக்கல் செய்தவர் தரப்பில் எந்த தவறும் இருக்கிறதா அப்படிங்கிறது, அதாவது கொடுமைப்படுத்துதல், இந்த தகாத உறவு, அந்த மாதிரியான ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு. மனுதாரரின் கோரிக்கை நியாயமானது என நீதிமன்றம் திருப்தி அடைந்தால் பிரிந்து சென்றவரை மீண்டும் இணையுமாறு உத்தரவிடும். அந்த டிகிரி ஆஃப் ரெசிஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்ப்பை கொடுக்கும். இந்த பிரிந்து செல்வதற்கான நியாயமான காரணங்கள் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். அதாவது இந்த எதிர்மனுதாரர் வந்து சில காரணம் கூடி மன வாழ்க்கையை மீட்டெடுப்பு உத்தரவை எதிர்க்கலாம், அதாவது நான் வாழ மாட்டேன் என்று சொல்லலாம். அது என்னது அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலாவதாக வருவது கொடுமைப்படுத்துதல், குரூவாலிட்டின்னு சொல்லுவாங்க. உடல் ரீதியான அல்லது மன ரீதியான சித்திரவதை, ஒரு பெண் வந்து குண்டாக இருக்கிறான்னு அவங்கள பற்றி தவறாக பேசுறது, கருப்பாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை தவறாக பேசுறது, ஏதாவது ஒரு வார்த்தையால் அவங்க உடல் அமைப்பையோ அவங்க உள்ளத்தையோ புண்படும்படி பேசுவதே கொடுமை என்று சட்டத்தில் சொல்லுகிறது. அதே மாதிரி இப்படி கொடுமைப்படுத்துதல் எந்த வகையிலும் இருக்கக்கூடாது. கணவன் அல்லது மனைவியின் பிற தவறுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த வரதட்சணை கொடுமை, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல முதன்மையானதாக வரதட்சணை கொடுமை இருக்கிறது. அதே மாதிரி தகாத உறவு, அடல்ட்ரின்னு சொல்லக்கூடிய தகாத உறவு, திருமண பந்தத்தை மீறிய ஒரு உறவு, அல்லது கணவனால் கைவிடப்படுதல், இப்படி இருக்கும்பொழுது. அப்போ இந்த திருமண சட்டத்தின் கீழ் விவாகரத்து பெற என்னென்ன காரணங்கள் செல்லுபடி ஆகுமோ, அதாவது பிரிவு 13 அதை பற்றி சொல்லியிருக்கிறது. நம் பிரிவு 13 தனியாக பார்க்கலாம். இப்பொழுது நம் பிரிவு 9 தான் இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி விவாகரத்தை கேட்டு பெற முடியும். இப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவை கொடுத்து விட்டது. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாவிட்டால் என்ன ஆகும்? நீதிமன்றம் மீண்டும் சேர்ந்து வாழுங்கள் என்று உத்தரவிட்ட பிறகும் எதிர்மனுதாரர் இணைய மறுத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு வினா. இந்த வினாவை, இது வந்து நீதிமன்றத்தில் கொடுத்த உத்தரவு, ஒரு நீதிபதி வந்து இரண்டு தரப்பினரையும் பார்த்து விசாரித்து இரண்டு பேரும் சேர்ந்து வாழுங்கள் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்த பின்னர் அந்த எதிர்மனுதாரர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை, சேர்ந்து வாழவில்லை அப்படி என்ற சூழ்நிலையில் என்ன செய்யலாம் என்பதை நாளை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வழக்கென்று வந்தால். வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: 72 மேளகர்த்தாராக வரிசையில் 26வது மேளகர்த்தா ராகம் சாருகேசி. சாருகேசி ராகத்தின் சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சதுஸ்ருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், கைசிக நிசாதம்.

0: 26வது மேலகர்த்தா ராகமாகிய சாருகேஜி ராகத்தில் கோடீஸ்வர ஐயர் அவர்கள் நீதான் அப்பா அபார கிருபாநிதே என்ற கீர்த்தனையை ஆதிதாளத்தில் இயற்றியிருக்கிறார். மகாராஜா சுவாதி திருநாள் அவர்கள் சாருகேசி ராகத்தில்
1: கிருபயா பாலய சௌரே
0: என்ற கீர்த்தனையை மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது வேதமும் நாதமும். வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்று பகல் 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்கலாம். ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். தொடர்ந்து சிறுபூனை காளியின் மருத்துவ பயன்கள் கேட்கலாம் நலம் தானா நிகழ்ச்சியில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
2: இன்றைய குறுஞ்செய்தி

0: இன்னுமாய் திருமலை கூறுகிறது. இன்னும் இந்த சேனாதிபதியாரையும் மந்திரியாரையும் காண இல்லையே. யாரோ ஒருவன் கருப்பு நிற உடையுடன் அரண்மனைக்குள் நுழைகிறானே.
1: யார் நீ? உன் பெயர் என்ன? எங்கிருந்து வருகிறாய்? உன்னை யார் உள்ளே விட்டது? பதில் சொல், இல்லை எனது வாளுக்கு பதில் சொல்ல வேண்டும்.
2: மன்னா மன்னா, நான் தான் தங்களுக்கு மந்திரியார். வாளை உரையில் இடுங்கள். என்ன ஏது என்று தெரியாமல் உடனே வாளை எடுத்து விடுவதா?
1: மந்திரியார், நீரா? என்ன கோலம் இது? அடையாளமே தெரியவில்லை.
2: மன்னர் வேந்தே, வெளியே பெருமழை, அதுவும் கனமழை பெய்கிறது என்று ரெயின்கோட்டை அணிந்து வந்தேன். தலையில் ரெயின் கேப்பை அணிந்திருக்கிறேன். அதுதான், முகம் கூட தெரியவில்லை. தங்களால் கண்டுபிடிக்க இயலவில்லை.
1: ஓஹோ, அப்படி. சரி சரி, அடுத்த முறை வரும்போது எனக்கும் இதே போன்ற ஒன்றை வாங்கி வரும். மாலை நேரத்தில் நகர்வலம் செல்ல பயன்படும்.
2: சைக்கிள் கேப் கிடைத்தால் போதுமே, உடனே செலவை நம் தலையில் கட்டி விடுவது.
1: என்ன முணுமுணுப்பு!
2: இல்லை மன்னா, நிச்சயமாக வாங்கி வருகிறேன்.
1: ஆமாம், நீ வந்து விட்டீர். இந்த சேனாதிபதியாரை இன்னும் காணவில்லையே. இன்று முக்கிய ஆலோசனை கூட்டம் வேறு இருக்கிறது. இந்த கடுமலையிலும் அரசவை வந்து சேர வேண்டும் என்ற எண்ணம் உமக்கு இருக்கிறது. ஆனால் சேனாதிபதியாருக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா பாரும். எத்தனை மெத்தனமாக இருக்கிறார். திடீரென ஒரு போர் வந்தால் இவர் என்ன செய்வாராம்?
2: நேர் என்ன செய்வார்? மன்னரை போன்றே அவரும் பதுங்கு குழிக்குள் சென்று ஒளிந்து கொள்வார். இது தெரியாதா?
1: என்ன மந்திரியாரே முணுமுணுப்பு!
2: இல்லை மன்னா, சேனாதிபதியாரா? அவரா மன்னா? இன்று வந்தது போலத்தான். சேனாதிபதிக்கு விடுமுறையை கொடுத்து விடுங்கள் வேண்டும். அவரால் இன்று வர இயலாது. அவர் தீவுக்குள் சிக்கிக் கொண்டார்.
1: என்ன, எனது அனுமதி இல்லாமல் வெளியூர் பயணம் சென்று விட்டாரா? வரட்டும், பார்த்துக் கொள்கிறேன். ஆமாம், அவர் திரும்ப வருவதில் என்ன தடை?
2: மன்னா, சேனாதிபதியார் அவரது வீட்டில் தான் இருக்கிறார்.
1: என்ன, வீட்டிலா?
2: ஆமாம், ஆனால் தடை அவரது வீட்டின் முன்னால் இருக்கும் ஓடைதான்.
1: ஆ, ஓடை தடையா? என்ன கூறுகிறீர்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே.
2: மன்னா, பெய்த கனமழையில் சேனாதிபதியாரின் வீட்டின் முன்பிருந்த ஓடையில் நீர் நிறைந்து வீதிகளில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மழை நீர் நமது சேனாதிபதியாரின் வீட்டுக்குள் வந்துவிட்டதாம்.
1: ஐயோ, அப்படியா? அப்புறம் என்ன நடந்தது?
2: வீட்டின் கீழ்த்தளம் முழுக்க மழை நீர் வந்துவிட்டதால் வீட்டின் மேல்தளத்தில் முகாமிட்டிருக்கிறாராம் குடும்பத்தினருடன் நமது சேனாதிபதியார்.
1: ஆமாம், நமது வீதிகளிலும் மழை பெய்கிறது, மழை நீரும் வருகிறது. ஆனால் வடிந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் சேனாதிபதியார் இருக்கும் இடத்தில் மட்டும் எப்படி இந்த மழைநீர் தேங்கி விட்டது? இந்த மழைநீர் தேங்கி வீட்டுக்குள் சென்றது.
2: மன்னா, இது ஒரு நல்ல கேள்வி. சேனாதிபதியார் வீட்டை சுத்தப்படுத்துகிறேன் என்று கூறிவிட்டு வீட்டில் இருக்கும் குப்பை கூளங்களை அனைத்தையும் வீட்டின் முன்புறம் இருக்கும் ஓடையில் கொட்டி வந்திருக்கிறார். அது நிறைந்துதான் ஓடை அடைத்து விட்டது. இப்போது மழை நீர் வழிந்து ஓட வழி இல்லாமல் ஓடை தானாக அந்த பகுதியில் நிறைந்து மழை நீர் வெளியே வந்து வீட்டுக்குள்ளும் நிறைந்து விட்டது. மேல்தளத்தில் முகாமிட்டிருக்கும் நமது சேனாதிபதியாரின் கண்களில் கண்ணீர் வழிகிறதாம்.
1: அதுதான் பத்திரமாக மேல்தளத்தில் இருக்கிறாரே, பின்பு கண்ணீர் அதற்கு கண்ணீர்.
2: சேனாதிபதியாரின் வீட்டு அடுக்களை முழுவதும் மழை நீர் நிரம்பி அடுக்களை மூழ்கிவிட்டது. அதனால் நோ நல்ல தண்ணீர், நோ குக்கிங், நோ ஈட்டிங். இனி நாம் தான் உணவினை ஹெலிகாப்டர் மூலமாக அவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் மன்னா.
1: அப்படியே கிடக்கட்டும். வீட்டு முன் இருக்கும் தண்ணீர் ஓடையில் குப்பை கொட்டியதால் வந்த பின் விளைவை பார்த்தீரா மந்திரியாரே? அமர்ந்திருக்கும் வீடு முழுக்க தண்ணீர் சூழ்ந்திருந்து குடிக்க நல்ல தண்ணீர் கொஞ்சம் கூட இல்லாமல் தவிக்கிறார் சேனாதிபதியார்.
2: தன்னினை தன்னை சுடத்தானே செய்யும்.
1: நன்றாக சுடட்டும். இரு நாட்கள் உணவின்றி பட்டினி கிடக்கட்டும். அப்பொழுதுதான் நல்ல தண்ணீரின் அருமை புரியும். ஓடையில் குப்பை கொட்டாமல் ஒழுங்காக இருப்பார்.
2: மன்னர் வேந்தே, தங்களது கோபம் நியாயமே. ஆனால் தாங்கள் மன்னர் அல்லவா? சேனாதிபதியார் செய்த தவறுக்கு அவரது குழந்தைகளையும் குடும்பத்தையும் பட்டினி இட வேண்டாமே. ஒரு வாய்ப்பை வழங்கி பார்ப்போம். அதில் திருந்துவார் என்று நினைக்கிறேன். திருந்தவில்லை என்றால் அதன் பிறகு தண்டனை குறித்து யோசிக்கலாமே.
1: சரி சரி, பாவம் பிழைத்து போகட்டும். உணவை ஹெலிகாப்டரில் அனுப்ப ஏற்பாடு செய்யுங்கள். சேனாதிபதியார் அரசவைக்கு வந்தவுடன் இனி வீட்டின் முன்பு இருக்கும் ஓடையில் குப்பை கொட்ட மாட்டேன் என்று 10,000 முறை இம்போசிஷன் எழுதி வாங்கிவிடுங்கள். அதன் பிறகு அவர் அரசவையில் நுழைந்தால் போதும்.
3: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 8:40 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்களே, இன்று நண்பகல் 12:10 இடம்பெறக்கூடிய ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில முகவரி தெரியாமல் அலைந்த அனுபவங்கள் பற்றி தோழிகள் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 8:45 கேட்டுட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்று காலை 9:02 இடம்பெறக்கூடிய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட தலைப்பு, எந்த விஷயங்களில் சுயநலமாக இருக்க வேண்டும்? நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0462256112 மற்றும் 0462256113.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
1: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
5: சீடன் வெளியூர் புறப்படுறதுக்கு தயாராக இருந்தான். ரொம்ப தூரம் போக போகிறான், திரும்பி வர நாளாகும். புறப்படுறதுக்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தான். அந்த சமயம் பார்த்து இன்னொரு சீடன் அவங்கிட்ட வந்தான். நம்ம குரு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார் வா அப்படின்னு கூப்பிட்டான். இவன் உடனே புறப்பட்டு போனான். குருநாதரை பார்த்தான், அவர் காலில் விழுந்து வணங்கினான். வணங்கிவிட்டு எழுந்திரிச்சான். அவ்வளவுதான், குரு ஏதாவது உபதேசம் பண்ணுவார்னு எதிர்பார்த்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? குரு அவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். எதிர்பாராமல் இந்த அடியை வாங்கினதும் அந்த சீடன் அதிர்ந்து போயிட்டான். பக்கத்தில் இருந்த மற்ற சீடர்களும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. அடி வாங்கின சீடனுக்கு மனசுக்குள்ள குழப்பம், நாம் என்ன தப்பு பண்ணணும்? புறப்படுற நேரத்தில் இப்படி குருக்கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிட்டுதே அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே ரொம்ப வேதனைப்பட்டான். கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு குருநாதர்கிட்டையே கேட்டுட்டான், சுவாமி நான் என்ன தப்பு பண்ணினேன்? என்னை இப்படி அடிச்சுட்டிங்களே, ஒரு வார்த்தை கூட உங்களை எதிர்த்து நான் பேசினது இல்லையே. இவ்வளவு காலமாக உங்கள் விருப்பத்துக்கு விரோதமாக ஒரு காரியம் கூட நான் செஞ்சதில்லையே. வந்ததும் வராததுமா ஒன்றுமே சொல்லாமல் என்னை அடிச்சுட்டிங்களே. குருவே, நான் செஞ்ச குற்றம்தான் என்ன அப்படின்னு கண்ணீரோடு பரிதாபமாக கேட்டானா அந்த சீடன். ஆனால் அந்த குரு முகத்தில் கொஞ்சம் கூட கோபம் இல்லை. அவர் சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், என்னுடைய அருமை சீடனே, நீ ஒரு தவறும் பண்ணலை. நான் உன்னை அடித்தது நீ ஏதோ தப்பு பண்ணிவிட்டேங்கிறதுக்காக இல்லை. நீண்ட பயணம் போக போகிறேன், ஞாபகமாக ஏதாவது கொடுத்து அனுப்ப வேணாமா? நீ ஞானம் பெற்ற பிறகு தான் திரும்பி வரப்போகிறேங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு உன்னை வந்து அடிக்க முடியுமா? அதனால் இப்போ கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன். அப்போதைக்கு இப்போவே அடிச்சுட்டேன், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னாராம். குரு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்கிறார், இருந்தாலும் இதுவும் ஒரு உபதேசம்தான். அதிர்ச்சிகளால் வந்து விழிப்படைய வைக்கிறதும் ஒரு வழி தான். இது வந்து ஜென் வழி. பெரும்பாலும் அதிர்ச்சியின் மூலமாகவே ஞான தரிசனத்தை அருள்கிறவர்கள் தான் ஜென் குருமார்கள். நம்ம தியானம்தான் ஜென். இந்தியாவிலேருந்து இது சீனாவுக்கு போய் கொஞ்சம் பேர் மாறி வளம் பெற்று ஜப்பானில் ஜென் ஆகி வளர்ந்துருக்குது, அவ்வளவுதான். ஜென்கிறது தியானம். எதை நினச்சும் தியானிக்கிறது இல்லை, எல்லாத்துலேயும் தியானம் இருக்கிறதா சொல்லுது ஜென். பேசுறது, இருக்கிறது, நடக்கிறது, சாப்பிட்றது, சிரிக்கிறது, தூங்கிறது, தொழில் செய்கிறது அல்லது சும்மா இருக்கிறது, எல்லாமே தியானம்தான். ஜென்கிறது ஒரு சுய தரிசனம், தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்கிறது தான். அது இல்லாத எதையும் தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை. ஜென் மார்க்கத்தை பற்றி ஓஷோ என்ன சொல்கிறார் தெரியுமா? காணாமல் போன தன்னுடைய மூக்கு கண்ணாடி தன்னுடைய மூக்கின் மேல் இருப்பதை கண்டுகொள்வது போன்றது ஜென் அப்படிங்கிறார். நம்மால் ஒருத்தர் இன்னொருத்தர் முகத்தை ரொம்ப நேரமாக உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். என்ன பார்க்குறீங்கன்னார் அவர். நீங்கள் போட்டிருக்கீங்களே மூக்கு கண்ணாடி, அதை தான் பார்க்குறேன்னார் இவர். நீங்கள் அப்படி பார்க்குறதுக்கு விசேஷ காரணம் ஏதாவது உண்டான்னு கேட்டார் இவர். உண்டுன்னார். என்னன்னு கேட்டார். நேத்திக்கு காணாமல் போன என்னோட மூக்கு கண்ணாடி அது அப்படின்னாராம் இவர்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
6: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால்,
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வருவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விமானப்படை வீரர்களுக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் தேவைக்கேற்ப மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் நானா படேகர் காலமானார். அவருக்கு வயது 75. சேலத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷத் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று நடத்திய தாக்குதலில் 25 பேர் கொல்லப்பட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியின் வீரர்கள் அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மென் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக உங்களோடு காற்றலையில் இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் எந்த தலைப்பில் பேச இருக்கிறோம் அப்படின்னா, பொதுவாக சுயநலமாக இருக்காத அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் தனக்கு போக தான் தானமும் தர்மமும் அப்படின்னு வேற நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ சுயநலமாக இருக்கிறது சரியாக தவறா அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போக போகிறதில்ல, எந்தெந்த விஷயங்களில் சுயநலமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் தெரிவிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் இணைக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யாரெங்க பேசுறீங்க?
2: வணக்கம், டவுன் கலைஞர் நடராஜன்.
1: நடராஜன் சார், வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
2: விஷயத்துல சுயநலமா இருக்கனா, உடல் நலத்துல தான், ஆரோக்கியத்துல கண்டிப்பா சுயநலமா இருக்கணும்.
1: உடல் நலத்துல
2: கண்டிப்பா, ஏன்னா அதுலதான் சுயநலம் வேணும். மற்ற விஷயம் கூட சுயநலம் தேவையில்லை. எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு செய்யணும், பொது வழியில எதுனாலும் செய்யணும்.
1: சரி,
2: அந்த விஷயத்துல சுயநலம் இருக்க கூடாது.
1: நம்மளுடைய
2: உடல் நலத்துல கண்டிப்பா சுயநலம் கண்டிப்பா வேணும்.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சார், சொல்லுங்க.
3: அதாவது மேடம், நம்ம எந்தெந்த விஷயங்கள சுயநலமா இருக்கணும்னாக்கா, யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம போய் முன்னாடி போய் அவங்களை அழைச்சிட்டு ஆஸ்பத்திரியில போய் காட்டிட்டு கொண்டாந்து விட்டுருங்க.
1: சரி,
3: அந்த மாதிரி அந்த அதுல வந்து நம்ம வந்து முன்னாடி எதுவா இருந்தா நல்லது செய்யறதுக்கு நம்ம முன்னாடியே நம்ம போய் செய்யணும். ஒரு குறிப்பறிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னாக்கா, ஒருத்தவங்களுக்கு ஒரு செலவு ஆயிட்டம் வந்துச்சுன்னா நம்மளே நம்ம வாங்கி கொடுக்கறது பண்றது, என்ன நம்ம சொய்ய காட்டியுமே இவங்க வந்து செஞ்சிடறாங்க அப்படின்னு மத்தவங்க நம்மள சொல்லணும். அந்த மாதிரி விஷயங்கள்ல தான், நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம சுயநலம்.

0: இருக்கணுமே தவிர வேற எந்த இதுலயும் நம்ம வந்து சுயநலமா இருக்க கூடாது. அது மாதிரி ஒரு பொருள் அவங்களுக்கு தேவைப்படுதுனாக்கா அந்த பொருளை நம்ம போய் வாங்கி கொடுத்துடலாம். மற்றவங்க வந்து எதிர்பார்க்கறதுக்குள்ள இருப்பாங்க, நம்ம அதுக்குள்ளயும் வாங்கி கொடுத்துட்டோம்னா இவரு போய் முன்னாடி வாங்கி கொடுத்துட்டாரு பாருங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நம்ம இது பண்ணோம்னா நல்லா வாழ்க்கையில எப்பயுமே நல்ல பேர் வாங்கலாம், நல்ல இடத்துல இருக்கலாங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க சார். நல்லது செய்யறதுல நம்ம சுயநலமா இருக்கணும்ப்பா அப்படிங்கறத அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகல்லையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேம்மா. அது திவ்யா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: அதாவது சுயநலம் சில அதுல நீங்களே பழமொழி சொன்னீங்களே, கணக்கு போகத்தான் தானமும் பெருமமும்னு. சேரிட்டி அட் பிகின்ஸ் ஹோம், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். அதாவது தனக்கு போக தான் தானமும் தரணும். உண்மைதான். என்னை பொறுத்த மட்டும் நானும் அந்த முதல் நண்பர் சொன்னார் பாத்தீங்களா, அத மாதிரி இந்த உடல் நலம் சம்பந்தமா ஏதாவது ரொம்ப இனிப்பு தர்றாங்கன்னு வைங்களேன், இனிப்போ அல்லது இந்த உப்போ அதிகமா, அதாவது எது தவிர்க்கணும் நம்ம உடல் நலத்துக்கு சரியில்லாதது, அந்த தவிர்க்கக்கூடியதுல நான் கொஞ்சம் என்ன பற்றினா சுயநலமா இருப்பேன். தவறான காரியத்தை செய்யறதுக்கு உள்ளதுக்கும் செய்யாம அதுலயும் நான் சுயநலமா தவிர்க்க உடன்படாம இருக்கிறதுக்கு நான் விரும்புவேன். அதுதான் என்னுடைய கருத்து. நான் பதிவு செய்யணும்.
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. எந்தெந்த விஷயங்களில் சுயநலமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம நேர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். சக்கரக்கட்டி திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: ஆனந்த பூங்காற்று தான் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில எந்த விஷயங்களில் சுயநலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். நேயர்கள் சொல்லும்போது அந்த உடல் நலம் பத்தி சொல்லியிருந்தாங்க. உடல் நலத்திலையும் நம்ம வந்து மற்றவங்களுக்காக நம்ம காம்ப்ரமைட் பண்ணிக்காம நம்ம அந்த விஷயத்துல வந்து சுயநலமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி சாப்பாடு விஷயத்துலையும் என்னை பொறுத்த வரைக்கும் சுயநலமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ இந்த சாப்பாடு பந்திக்கு போகும்போது நிறைய ஐட்டங்கள் இருந்தாலும் நம்ம உடம்புக்கு என்ன ஒத்துக்கும் என்ன ஒத்துக்காது. இப்போ இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அவங்க மட்டும் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு நம்ம கொடுக்கறதுக்கு அந்த இடத்துல நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு நோ சொல்ல பழகிட்டு அந்த சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் சுயநலமா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. சரி, நம்ம நேயர்கள் என்ன சொல்றாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரைங்க பேசுறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் பேசுது. சுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: எந்தெந்த விஷயத்தில் பெரிய நலமாக இருக்கணும்னு கேட்டீங்க. நம்ம உடல் சார்ந்த உபாதைகள் வந்துச்சுன்னா நம்ம அதை உடனே காய்ச்சிட்டு அதை நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்கிறதுல அது பெரிய நலமா இருக்கலாம். ஏற்றோடு பக்கத்து வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கஷ்டப்படும் போது நம்ம சுயநலமா இருக்க முடியுது. அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது இருந்தாலும் நம்ம போய் அது முன்னணி அந்த காரியத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும். அப்ப அதுல வந்து ஒரு சமூக சேவை தேவைப்படுது நமக்கு. இப்ப வந்து ஒரு குழந்தைகளே இருக்குன்னு
0: வச்சுக்கோங்க,
1: அதுக்கு இப்ப ரொம்ப கஷ்டப்படுது. அதுக்கு படிப்பு உதவி செய்யணும்னா நம்ம பிள்ளைதான் நல்லா இருக்கணும். அடுத்த பிள்ளைய வந்து கஷ்டப்படணும் பார்த்துட்டு அதுக்கு சுயநலத்தை காட்டக்கூடாது. நம்மளால உயன் நம்மள்கிட்ட கிடைச்ச உதவி அதுக்கு செய்யணும். செஞ்சு அவங்கள்ட்ட நல்ல பேரு நம்ம எடுக்கணும். அதுல எல்லாம் சுயநலம் காட்டக்கூடாது. அதே மாதிரி உறவினர்கள்ட்டையும் நம்ம வந்து சுயநலத்தை காட்டக்கூடாது. எப்போது நல்ல சேர்ந்து சுயநலம் இருக்கும் மேடம்.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நீயர். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். யாருங்க இது பேசுறீங்க?
2: சோரங்கல வித்தியாசரை பேசுறேன், குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க.
2: கேக்குறதா?
0: ஆ, கேக்குது. நல்லாவே கேக்குது. சொல்லுங்க.
2: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பேருந்து வரச்சுல பொதுவாட்டு நான் காலத்து வாக்கிங் போகும் 5 மணிக்கெல்லாம் அந்த சமயத்துல யாரையும் கூட சேர்க்க மாட்டேன். யாரையும் வேலை சேர்ந்தாச்சானா வாக்கிங் போய் தடை ஆயிரும். அதனால அதுக்கு அப்புறம் என்னன்னா கோயில்களுக்கு போனா பொதுவாக சுயநூல் சுயநூலம் விட்டு

0: அஞ்சு பேர் பத்து பேர் கூட்டிட்டு தான் போறது நல்லா வாழ்த்திருக்கிறேன். சுயநலத்துக்கும் வாழ்த்துக்கள், பொதுவாக வாழ்க்கை சொல்லிக்கொண்டு வாழ்த்துறைக்குரிய நன்றிய நன்றிய நன்றிய வணக்கம் சார்.
1: நன்றிங்க சார், நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
2: அம்மா வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
2: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க சார்.
2: எந்த விஷயத்துலமா சுயநலமா இல்ல?
1: எல்லா விஷயத்திலயும் இருக்கிறோம், அது எந்த விஷயத்துல கண்டிப்பா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு
2: கேக்குறேன். கண்டிப்பா இருக்கணும்னு கேக்குறீங்க, எல்லா விஷயத்திலயுமே இருக்கத்தான் செய்யறாங்கம்மா. எந்தெந்த விஷயம் தனியா பிரிச்சு பிரிச்சு சொல்லணுங்கிற அவசியமே இல்ல.
1: அப்ப சுயநலமா தான்,
2: சுயநலமா தான் இருக்காங்க,
1: சுயநலமா தான் இருக்கிறாங்களா இல்ல சுயநலமா தான் இருக்கணும்னு சொல்ல வர்றீங்களா?
2: சுயநலமா தான் இருக்கணும் இந்த நேரத்துல. இந்த நேரத்துல சுயநலமா தான் இருக்க மாட்டேங்க. ஏன்னா பொதுநலமா இருந்த மனதை கொண்டோம். இப்ப பொதுவா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கு அப்படின்னா அவங்களை முதல்ல ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு ஏற்றி விடுறவங்க ரொம்ப கம்மி. அவங்கள போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப்ல போடுறவங்க எல்லாம் ஜாஸ்தி. அந்த நேரத்துக்கு அவங்களை ஆஸ்பத்திரியில சேர்ந்து காப்பாத்தலாமா? இவனை கொண்டு போய் எங்க ஆஸ்பத்திரியில சேர்த்தா நம்மளை கூப்பிடுவாங்க விசாரணைக்கு அப்படின்னு சொல்லி இப்ப யாருமே போறது இல்ல. அந்த மாதிரி இருக்காங்க. அதனால எல்லா விஷயத்திலுமே சுயநலமா இருக்கிறது ஓரளவு நல்லதுதான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம எல்லா விஷயத்திலயும் சுயநலமாதான்ப்பா இருந்தாகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து நம்ம நேயர்களோட ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில் அவங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். வெயில் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 9:22 கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இருந்து ஆனந்த பூங்காற்று நம்ம கூட பேச போற அடுத்த நீயர், வணக்கம்.
1: இனிய நற்காலை வணக்கங்கள், நலம் நலமறியாவல், பண்டிகை கால நல்வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: எல்லாரும் சேமமா இருக்கிறதாம். இணைப்பு கிட்டத்தில மகிழ்ச்சியா இருக்கிறது.
0: பண்டிகை
1: எல்லாம் வர்றது, நல்லா கொண்டாடுங்க. அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள்.
0: கண்டிப்பா சொல்லுங்க சார்.
1: அதாவது சுய நலம் பெரிதா பொது நலம் பெரிதான் ஒரு பாடல்கள் உண்டு பார்த்தீங்களா? ஆனா நாம வந்து பொது நலத்துல நிறைய எடுத்துக்கலாம், ஆனா சுயநலத்திலே நமக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கணும் பாத்துக்கடா,
0: நமக்குன்னு வச்சுக்கணும்.
1: ஆமா ஆமா, அந்திம காலத்துல வந்து கணவனானாலும் சரி மனைவியானாலும் சரி இருவருக்கும் சேமித்து வைத்திருக்க வேண்டும், அது சுயநலம். அப்புறம் வந்து நாம படிக்கிறதே வந்து நாம வந்து நாம எழுதணும், கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம மட்டும்தான் கரெக்டா எழுதணுங்கிறது ஒரு சுயநலத்தோடு நம்ம பரிமாறி இருந்தோம். அதை வந்து இன்னைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன். அப்புறம் உணவு விஷயத்துல கூட வந்து டயட்ல எல்லாம் வந்து நமக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதே வந்து அதுலயும் நம்ம சுயநலம் பேணணும். மத்தவாள்லாம் பொதுநலமாட்டு அதை சாப்பிடுங்கோ இதை சாப்பிடுங்கன்னு கொண்டு தந்தோம். நோ நோ நோ நோ நோ, நான் சுயநலக்காரன், எனக்குள்ளதை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம சுயநலத்தை நாம வந்து வெளிப்படுத்த வேண்டும். அப்புறமா வந்து இப்ப பண்டிகை எல்லாம் வர்றது பார்த்தீங்களா, ஆமா, சூஸ் பண்றதுக்கு பிக் அவுட் பண்றதுக்கு நாம சுயநலமாக நம்ம வந்து இண்டிபெண்டாட்டு நம்ம சூஸ் பண்ணணும் பாருங்க. டிரெஸ் ஆனாலும் சரி பலகாரம் ஆனாலும் சரி பட்டாஸ் ஆனாலும் சரி நமக்கு தேவைக்கு நாம சூஸ் பண்ணி வச்சு நம்ம சுயநலமா இருந்தாதான் நாம அனுபவிக்க முடியும்.
0: கண்டிப்பா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
2: ரெண்டு விஷயம் இருக்குமா என்னோட சிந்தனைக்கு. அதாவது பொது நலத்துல 100% சுயநலம் இருக்கணுமா எல்லாருக்குமே. பொதுவா அது நமக்கு உண்டான நன்மைங்கிற பொது நலம்னா நன்மை சார்ந்த செய்தி.
0: சரி,
2: அது நமக்கு உண்டான நன்மை சார்ந்த செய்தியும் இருக்கு, பொது சம்பந்தப்பட்ட நன்மை சார்ந்த செய்தி இருக்கு. அதனால பொது சம்பந்தப்பட்ட நன்மை சார்ந்த செய்திக்கு அனைவருக்குமே சுயநலம் இருக்கணும்.
0: சரி,
2: அடுத்தபடி ஒரு முக்கியமான சுயநலம் இப்ப தேவைப்படுதுமா நீங்க கேட்டதுல? அதாவது அரசாங்க உதவி பணம் பென்ஷன் சொல்லுவோம்லமா, அது இல்லாத பெற்றோர்களை தாய் தந்தையரை

0: பிள்ளைகள் நான் தான் பார்த்துப்பேன், நான் தான் பார்த்துப்பேன், நான் தான் பார்த்துப்பேன்னு சுயநலம் தேவைமா. ரெண்டு நாலஞ்சு அண்ணன் தம்பி பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு சுயநலம் இருக்கும். எங்க அப்பா அம்மா நான் தான் பாத்துப்பேன், எங்க அப்பா அம்மா நான் தான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றவங்கள ஏத்துக்க கூடாது மனசுக்குள்ள. நான் தான்
1: பாத்துப்பேன்,
0: நான் தான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றவங்களே, நான் தான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றவங்க வந்து புகழ தேடிட்டு போயிருவாங்க.
1: சரி,
0: நான் தான் பாத்துப்பேன், நான் தான் பாத்துப்பேங்கிற அந்த உள்ளுணர்வு இருக்கு பாருங்க. அப்பேற்பட்ட சுயநலவாதி இன்னைக்கு தேவை. அவன் வந்து அப்படி உள்ள பெற்றோர்களுக்கு பென்ஷன் இருக்க கூடாது. பென்ஷன் இல்லாத சுயநலவாதி பெற்றோர்களை ஒரு பிள்ளைகள் நான் தான் பாத்துப்பேன், நான் தான் பாத்துப்பேங்கிற ஒரு சுயநல மக்கள் தேவை. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
2: திவ்யா மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதா, மூலரவிட்டி, நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கேன், உங்களுக்கும் காலை வணக்கம் சொல்லுங்க.
2: நன்றிங்க மேடம். அதாவது சுயநலமா நம்ம இருக்க முடியாது.
1: சுயநலமா இருக்க முடியாதுங்கிறீங்களா?
2: கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என் மனைவி இல்ல, அவங்ககிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்காம எதுவும் செய்ய முடியாது, என்கிட்ட கேட்காம எதுவும் செய்ய முடியாது. அவங்க ரெண்டு பேரும் ஒத்துழைச்சாதான் அந்த பொது இடத்துக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. அதாவது மேடம், கர்ணன் வந்து பாத்தீங்கன்னா தர்மம் செஞ்சாரு.
1: சரி,
2: அந்த தர்மம் இருக்க கூடாதுன்னு கிருஷ்ண பரமாத்மா படிச்சினாரு. கடைசியில அவருக்கு மதிப்பு எங்க இருக்கு? இன்னை வரைக்கும் அந்த கர்ணன் வராதே தப்பல. அதே மாதிரி நம்ம பொது இடத்துக்கெல்லாம் தர்மத்தை செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம செய்வோம். சுயநலமா நம்ம இருந்தா நமக்கு நாலு பேர் வரமாட்டாங்களா மேடம்?
1: இல்ல, ஆனாலும் ஒரு சில விஷயங்களை நமக்குன்னு நம்ம பாத்துக்கிட்டா நல்லதுதானே இந்த காலகட்டத்துல.
2: எங்க வீட்டமா கண்டுபிடிச்சிருமா? அதுல நம்ம பாக்க வேண்டியிருக்கலாம். சுயநலமா அவங்க ஒரு முடிவு எடுக்காங்க, அவங்க நடையும் பேச்சு வச்சு நான்
1: கண்டுபிடிச்சிருவேன்.
2: நம்ம இனிமே சொல்லக்கூடாது. வீட்டுல இருக்கும் போது அவங்க எப்படியாவது எடுத்துருவாங்க. ரெண்டு பேருக்கு அந்த இருக்கணும் பார்ட்னர். வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி மேடம்.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. எந்தெந்த விஷயங்கள்ல சுயநலமா இருக்கணும், கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் இதுதான்ப்பா ஆகணும் அப்படிங்கறத பத்தி தான், என்ன உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். பொதுவா இப்ப ஏதாவது ஒரு வேலையை வந்து இப்ப ஒரு காலேஜ்ல என்ன ஒரு அசைன்மெண்ட்னாலும் சரி, நம்ம நண்பர்களுக்கு மத்தவங்களுக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு கடைசியில நமக்கு லேட் ஆயிரும். முதல்ல நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு செஞ்சா பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ அந்த விஷயத்துல நம்மளோட ஒர்க், நம்மளோட வேலைகள்ல முதல்ல முடிச்சுட்டு அந்த விஷயத்துல சுயநலமா இருந்து அதுக்கப்புறம் நமக்கு மத்தவங்களுக்கு செஞ்சோம்னா அது இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல, ஏன்னா இந்த அனுபவங்கள் இருந்திருக்கு எனக்கு. அதனால தான் நம்ம மற்றவங்களுக்கு முதல் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு கடைசியில் நமக்குன்னு செய்யும்போது அந்த நேர இன்மையினால அந்த அவதிப்பட்ட சூழ்நிலாம் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்ல சுயநலமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி வேறு எந்தெந்த விஷயங்கள்லாம் சுயநலமாக இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை நம்ம ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கோங்க. 0462251132 மற்றும் 0462251133 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணி தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் இணைந்திருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. எந்தெந்த விஷயங்களில் சுயநலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: வணக்கம். யாரிங்க பேசுறீங்க?
1: அரசு திவ்யாவிற்கு தேனி மாவட்டம் திருநெல்வேலி சசிகலா பேசுறேன்ப்பா.
0: அந்த புன்னகை அரசிங்கிற பேரு உங்களுக்கு தான் நல்லா பொருந்தது என்னை விட.
1: ஆடம்பரமா செலவழிக்க மாட்டேன்ப்பா. சேமிப்ப கரைப்பதில் வந்து சுயநலமா இருக்கணும்ப்பா.
0: கண்டிப்பா.
1: நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க பணம் செலவழிச்சு திருப்பி வந்து நம்ம சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லி. ரெண்டாவதுப்பா, நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அப்ப வகை வகையான சாப்பாடு இருக்குப்பா. எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா டேஸ்டா இருக்கு, சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நல்லா நம்ம அதை சாப்பிட்டு நம்ம நல்லா இருக்கணும்லப்பா.
0: ஆமா, கரெக்ட் தான்.
1: அதனால நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன்ப்பா. அதாவது யாரு என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போங்க. அதை சாப்பிட்டு நான் கலக்காரா மாத்திரம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்படக்கூடாது அப்படி ரொம்ப எச்சரிக்கா இருப்பேன்ப்பா. அதுல சுயநலமா இருப்பேன்ப்பா. மூணாவதுப்பா, குடும்ப விஷயத்த வந்து யார்ட்டி சட்டுன்னு பகிர மாட்டேன்ப்பா. என் பிள்ளை அந்த ஊர்ல இருக்கா, இந்த பிள்ளை இந்த ஊர்ல இருக்கா, இவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த வந்து யார்ட்டையும் பகிரக்கூடாதுப்பா. அதுல சுயநலமா இருக்கணும்ப்பா. நாலாவதுப்பா, நான் வந்து ஒரு வேலை செய்ய போறேன், ஒரு புதிதான வேலையை தொடங்க போறேன். அந்த வேலையை பத்தி வந்து எந்த விஷயத்தையும் யார்ட்டையும் பகிர மாட்டேப்பா. அதுல சுயநலமா இருப்பேப்பா. சொல்லிட்டு வந்து தோல்வி அடைஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ப்பா. வெற்றி பெற்றா வந்து நமக்கு நல்லா இருக்கும்லப்பா.

0: அதனால முன்கூட்டி எதுவுமே சொல்ல மாட்டேன், சுயநலமாக்கேன்ப்பா. முடிவாகப்பா எனக்கு என்னோட என்னை புதுப்பித்துக் கொள்ள எனக்கான நேரத்தை ஒதுக்குதுல வந்து நான் வந்து சுயநலமா இருக்கேன்ப்பா. நான் படிக்கணும், உங்களோட பேசணும், இதுக்கு தனியா நேரம் வேணும்லப்பா. அப்ப சுயநலமா இருந்து இருக்க வேணும் அவசியம் தானப்பா.
1: ஆமா,
0: ரொம்ப சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. எந்தெந்த விஷயங்கள்ல சுயநலமா இருக்கணும், முக்கியமா அந்த பணம் விஷயத்துல, நம்ம மத்தவங்களுக்காக வாரி வாரி இறக்கிறதுல அந்த பண விஷயத்துல கொஞ்சம் சுயநலமா நமக்குன்னு கொஞ்சம் இருக்கிற மாதிரி, அதுவும் முக்கியமா அந்த கடைசி காலத்துல எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்குல நமக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிடணும். நம்ம இன்னொரு ஒரு நேர் கூட சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி அந்த பண விஷயத்துல சுயநலமா இருக்கணும் அப்படிங்கிறதையும், நம்ம நிறைய நம்மளோட இலக்குகளோ என்னென்ன செய்யணுமோ அதை வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம எல்லாமே சொல்லிடக்கூடாது. நம்ம ஏன்னா அதில் வந்து ஏதாவது சக்ஸஸ் ஆகலை, தோல்வி ஆகிடுச்சுன்னா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த விஷயத்தில் சுயநலமாக இருப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க. வரக்கூடிய நேர் என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
2: ஆ வணக்கம் மேடம், நான் செல்லும் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கேன், சொல்லுங்க.
2: நீங்கள் சுயநலமாக இருக்கா, எந்த விஷயத்தில் இருக்கலாம்னு நீங்கள் கேட்கீங்க.
1: ஆமாம்,
2: என்னை பொறுத்தவரை எதுலையுமே சுயநலமாக இருக்க வேண்டாம். பொதுநலமாக இருந்தாலே நம்மளை எல்லாரும் பார்த்துடுவாங்க நான் நினைக்கிறது. ஒண்ணு, எந்த விஷயத்திலுமே பொதுவாவே வந்து நமக்கு மற்றவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய மனநிலை இருந்தாலே போதும். அது ஒரு குரல் சொல்லுவாங்க, குடிசைவில் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதத்து தன்மம் தருவாங்க குரல்ல திருவள்ளுவர். ஏன்னா மனித குலம் இருக்குங்களா, மனித குலத்துக்கு நம்ம வந்து எவ்வளவு தூரமோ நமக்கு இல்லாம மற்றவங்களுக்கு உதவி பண்ணும் போது கடவுள் நம்ம பின்னாடி வந்து நிப்பாரு வேலை பாக்கறதுக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அதுக்கு அவர் சும்மா நிக்க மாட்டாராம், வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு வேலை பாக்க நிப்பாரான் நம்ம பின்னாடி நமக்காக.
1: அதாவது நமக்கே இல்லாம மத்தவங்களுக்கு நம்ம செஞ்சோம்னா அப்படி இருப்பாங்களாமா?
2: ஆமா, கடவுள் வந்து நம்ம பின்னாடி வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு உனக்கு என்ன பாச்சு நான் இருக்கேன், நீ மத்தவங்களுக்கு உதவி பண்ண நான் உனக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு நிப்பாராம். அந்த குரல் அப்படி சொல்லக்கூடிய வழக்கம் இல்லைங்களா? பொதுவாக இயற்கையில எல்லாமே நம்ம வந்து பொதுநலமா தான் இருக்கு, மனிதர் தான் நம்ம சுயநலமா இல்ல நினைக்கும். பாருங்க, மழை கொடுக்கு, பூமி நம்மள தாங்கிக்கிட்டு இருக்கு, பூமிக்கு நம்ம விளை வச்சு நம்ம சாப்பாடு ஆகிறதுக்கு அது உற்பத்தி பண்ணி கொடுக்கு, அந்த உற்பத்தி பண்ணதுக்கு புழு பூச்சல் நமக்காண்டி இந்த உயிரினங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அந்த மரங்கள் உரங்கள் இந்த மனித மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு புழுக்கள் இருக்க போய் தான் நம்ம உற்பத்தி ஆகி கொடுக்கு எல்லாத்தையும். கண்டிப்பா மண் வளம் பெருக்குதுன்னு வைங்களேன், காற்று நமக்கு கேட்காமலே நமக்கு கொடுக்கு வாழறதுக்காண்டி. அதனால இதெல்லாம் இயற்கையின் அம்சம், இதெல்லாமே வந்து சுயநலமா எனக்கு வேணும் எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க நல்லா இருங்கப்பா அப்படின்னு எல்லாமே நமக்காண்டி கொடுக்காங்க கடவுள். நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளும் ஒரு இயற்கையில அங்க தானே, நம்மளும் ஒரு இயற்கையில ஒரு படைவம், பூமிக்குள்ள தானே இருக்கும். அப்படிங்கும்போது நம்மளும் நமக்காக இல்ல மத்தவங்களுக்காக வாழணும் வாழ்க்கை ஃபுல்லாவே, அப்படிதான் நம்ம மனநிலை நல்லா இருக்கும். அது சொன்ன மாதிரி கடவுள் நம்ம பின்னாடி நிப்பாருங்க, குடிசை என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தட்டு தன்மம் தரும், பின்னாடி நிக்க நானு, நீ உன் இஷ்டத்துக்கு நீ மத்தவங்க உதவி பண்ணிட்டே இரு, நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில அதைத்தான் நீ பண்ணணும் அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது. எனக்கு அது மன நிறைவா இருக்கு, நான் தான் பண்ணிட்டு இருக்கேங்க.
1: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது நம்ம சுயநலமாவே இருக்கக்கூடாதுப்பா, பொதுநலமாவே இருந்தாலே நமக்கே எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும் போது தெரிஞ்சது. சரி, வரக்கூடிய நீர் என்ன சொல்றாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
3: கல்லடை குறிச்சியிலிருந்து திருவருள் லத்தீஃப்.
1: சொல்லுங்க சார்.
3: நலம் சூழ வளமாக வாழ வாழ்த்துக்கிறேன். அதாவது நான் முதன் முதலில் பாசமலர் படம் தான் எனக்கு நினைவுக்கு வருகின்றது. திரைப்படம் பார்க்கும் வழக்கம் தற்போது கிடையாது. பாசமலரில் ஒரு தொழிலாளர் தலைவர் வந்து முதலாளியை பார்க்கும் பொழுது நீ சுயநலவாதி என்பது என்று சொல்லும் பொழுது முதலாளி சொல்லுவார், சுயநலத்தில் இருந்துதானே பொதுநலம் பிறக்கிறது என்பதாக. அதாவது உடல் மனநலம் நமது முதல் சொத்து, மன ரீதியாக பொருளாதாரம் உடல் ரீதியாக பயன்படுத்தும் பொழுது சுயநலம் தேவை, கல்வி தொழில் வளர்ச்சி நமக்கு சுயநலம் தேவை, அது போக மற்றது. நம் நேரத்தை யாருக்காக ஏன் செலவிடுகிறோம் என்பதை சுயநலத்தோடு நாம் பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களை மனநிலை சார்ந்து நமது சுயநலத்தை சேர்த்து கொண்டு நாம் வாழ்வேன். நம் சொந்த மகிழ்ச்சியோடு நாம் சுயநலத்தோடு பிறநலத்தை பார்க்க வேண்டும். நான் பொதுநலத்தில் மிகவும் அக்கறை கொண்டவன். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி சார், நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அதுவா பொதுவாக நம்ம அந்த உடல் நலத்தில் சுயநலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த மனநலத்திலையும் நம்ம சுயநலமாக இருக்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா ஏதாவது ஒரு கருத்து நமக்கு பிடிக்கல, நம்ம ரெண்டு பேத்துக்கு ஒரு கருத்து ஒத்து போகலைன்னா அவங்க ஒரு மேல் இடத்துலையோ இல்லை நம்மளை விட மேலே இருக்கிறவங்க

அந்த கருத்தை நம்ம மேலே நமக்கு திணிக்கும் போது நம்ம மனசு அதை ரொம்பவே ஒரு அழுத்தத்துக்குள்ளாகும். அதை வந்து நம்ம வெளியில் சொல்ல முடியாமல் புழுங்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய மனநலம் ரொம்ப முக்கியம். அது பாதிக்கப்படும் போது நம்ம அவங்கள பாதிக்கப்பட்ட அளவுக்கு நம்ம ஏன் விட்டுட்டுருக்கணும்? திரட்ட அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்பவே மனசு காயப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம வந்து அது வெளிப்படுத்தலாம். நம்மளுடைய மனநலன்னு நம்ம முக்கியமாக நம்ம கருதணும். அந்த விஷயத்தில் சுயநலமாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம நேயர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, எந்தெந்த விஷயங்களும் சுயநலமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி பாடல் கேட்டு வந்துடலாம். பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:46 கேட்டுட்டுக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 எந்தெந்த விஷயங்களில் சுயநலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: கருணாநிதி சார், சொல்லுங்க.
1: அந்த சுயநலத்தை நான் வந்து அதாவது என்னோட சாப்பாடு விஷயத்திலையும் அந்த மாதிரி கரெக்டா மணிய நான் ஃபாலோ பண்ணுவோம். அதனால சுயநலத்துல இருக்கேன்.
0: அந்த நேரத்துக்கு சாப்பிடுற வழக்கத்தையா?
1: ஆமா. அப்புறமா பொது இடத்துல வந்து நான் சுயநலம் பார்க்க மாட்டேமா. நேரடியா நடந்த சம்பவத்தை நான் பதிவு பண்ணதை நம்ம வானொலி மூலமா, அதாவது புது பேருந்து நிலையம் கீழ்பகுதியில வடக்கு முக்குல ஒரு பொது கழிப்பிடம் தான். அந்த கழிப்பிடத்துல 3 பெண்கள் வந்து 200 ரூபாய் சில்லற வச்சுக்கிட்டு அந்த கவுண்டர்ல இருக்கவங்க சில்லற இல்லைன்னு அந்த கவுண்டர்ல இருக்க உடம்பட்டுக்காரு. என்னையா நீ மனிதனையா இல்லையா? அங்க பெண்கள் எங்க போய் சில்லற மாத்துவாங்கன்னு நான் சுயநலத்தை அந்த சுத்தியில கடையில இருக்கவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டயத்துல போய் தட்டி கேட்டு அவங்களை சத்தம் போட்டு பெண்களை வந்து இப்படி அவமதிக்கிறாங்க. ஆம்பளையில எங்கேயாவது போயிருவாங்க, பொம்பளை எங்க போவாங்கன்னு அந்த இந்த கவுண்டர்ல இருக்க சத்தம் போட்டோமா. அதுல சுயநலம் அதை வந்து பொதுமக்களுக்கு ஒரு இடைஞ்சல் கொடுத்த மாதிரி இருந்து நான் தட்டி கேட்டேன். பொது இடத்துல வந்து தட்டி கேட்போமா? வாய்ப்பு நன்றிமா.
0: நன்றிங்க சார், நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயிலிருந்து சிங்காரவேல் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல ராத்திரி மழை பெஞ்சது. எங்களுக்கு இன்றைய பொழுது ஒரு நல்ல பொழுதாக அமைஞ்சது. எல்லா வல்ல இறைவனையும் ஆல் இந்தியா ரேடியோல நியூஸ்களை கேட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டோம்மா.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. சொல்லுங்க.
2: அதனால சுயநலமா இருக்கணுமா? நீங்க கேள்விக்கும் பல் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கேன். ஏமா, சுயநலம் இருந்தாதான் பிற நிலத்தை பார்க்க முடியும். வருமானம் இல்லாம போய் செலவு பண்ண முடியுமா?
0: ஆமா.
2: அதே போலதான் இன்னைக்கு நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ஒரு திருச்செந்தூர் டு தூத்துக்குடி ரோட்ல பழைய காயில வந்து ஒரு அந்த நேரத்தை பெரிய மலையில 2 கம்பு ரோட்டு பக்கம் வந்துச்சு. 10 பேரு போறோம், சைக்கிள்ல போறோம், பைக்கில போறாங்க. ஒரு ஆளு அதை நிமித்த மாட்டிருந்தாங்க. நானும் இன்னொரு பையனும் சேர்ந்து நிமித்தி அதை வளர்த்தோம். அப்ப அது பிறநலங்கும் போது அதை சிந்திச்சு செயல்படணும் ஒவ்வொருத்தரும். நம்மளே போகும்போது நம்ம மேல இருக்குதுன்னா பின்னால வர்றவங்க மேலையும் அம்மாலையும் உழுந்து போவோம். அதனால அந்த சுயநலமாக இருந்தாலும் பிறநலத்தையும் பாதுகாக்கணும் தான் என்னுடைய கடமா. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க சார். நம்ம சுயநலமா இருக்கணும், அதே சமயத்துல பிறர் நலன்லயும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அப்படிங்கறதான் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
3: கண்ணம்மா பேசுறேன்.
0: கண்ணம்மா பேசுறீங்களா? சொல்லுங்கம்மா.
3: அதாவது பொது நலத்துல இருந்துதான் சுயநலமே உருவாகுது.
0: பொது நலத்துல இருந்துதான் சுயநலமே உருவாகுதா?
3: ஆமா ஆமா.
0: ஒரு நேயர் சுயநலத்துல இருந்துதான் பொது நலம் வருதுன்னாங்க. சரி,
3: அதாவது நம்ம சுதந்திர போராட்டங்கள் வாங்கி கொடுக்கறாங்க இல்லையா, எவ்வளவு வீரர்கள் தியாகங்கள் பண்ணி, எவ்வளவு தலைவர்கள் தியாகங்கள் பண்ணி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க.
0: அது நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் அடையணுங்கிற, நம்ம நாட்டுக்கு வரணுங்கிற ஒரு சுயநலம் இல்லையா?
3: அதான், அதுல பொது சேவை செஞ்சுதானே அந்த சுயநலத்தை நாம அடையறோம்.
0: ஓ, அதனால பொது நலத்துல இருந்து சுயநலம்
3: வருதுங்களா? தியாகிகளாக இருந்து பொது சேவை செய்ய கண்டு தானே நம்ம வந்து இன்னைக்கு சுதந்திர இந்தியால இருக்கோம்.
0: ஆமா.
3: அதனால பொது நலத்துல இருந்துதான் சுயநலம் உருவாகுது.
0: பொது நலத்துல இருந்துதான் சுயநலம்.
3: அவங்க வந்து தன்னுடைய சந்ததிகள் சுதந்திர இந்தியால நல்லபடியா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பொது நலம் செஞ்சதுனாலதானே இன்னைக்கு நாம சுயநலவாதிகளா இருக்க முடிஞ்சு வாழ முடிகிறது.
0: ஆமா.
3: அதனால எனக்கு தோணியது இதுதான்.
0: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. தொடர்ந்து நம்ம நேயர்களோட ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். பாரிஜாதம் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. விளம்பரத்தை தொடர்ந்து கேளுங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.

Mamá, es un

9:55 ஆயிடுச்சு. நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் எந்தெந்த விஷயங்களில் நம்ம சுயநலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கேட்டோம். நேயர்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்டீங்க. பொதுவாக அந்த உடல் நடத்தில், அப்புறம் பண விஷயத்தில், அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து சொன்னாங்க நேயர்கள். அதுவும் சுயநலத்தில் தான் பொதுநலம் இருக்குது அப்படிங்கிறதையும், நம்ம பொதுநலமாக தான் இருக்கணும், சுயநலமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பலதரப்பட்ட கருத்து நம்ம வந்து கேட்டோம். ஒரு நேர் கூட சொன்னாங்க, நான் வந்து நேரத்துக்கு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து என்னன்னா, இப்போ அந்த வேலை வேலைன்னு

அந்த சாப்பிட்றத தள்ளி தள்ளி போடுறாங்க. அவங்களுக்கு பசிக்கிற நேரத்துக்கு வந்து அந்த சாப்பிட மாட்டாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் ஆகுமா. ஆனால் அந்த நேரத்தை வந்து அதுக்கு நம்ம உடம்புக்குன்னு அதை செலவழிக்காமல் வேலை வேலைன்னு ஓடிட்டு திருப்பி பின்னாட்கள் அது உடல் நலத்தில் பாதிக்கிற மாதிரி வருது. ஸோ அந்த சாப்பாடு விஷயத்தில் நேரத்துக்கு சாப்பிட்றதோ இல்லை பசிக்கும் போது சாப்பிட்றதோ அந்த வேலை வேலைன்னு இல்லாமல் அதுக்குன்னு நம்ம அந்த விஷயத்தில் சுயநலமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குடும்ப விஷயத்துலேயும் வந்து சுயநலமாக இருக்கணும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அது மாதிரி நம்ம சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும், நம்ம ஊர் நல்லா இருக்கணும், இப்படி இந்த மாதிரி நம்ம பொதுப்படை நம்ம நாடு நல்லா இருக்கணும், இந்த மாதிரி நம்ம அந்த பொது நலத்தில் ஒரு சுயநலமாக இருந்தோன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே நம்ம சுயநலமாக இருந்தாலும் சரி, நம்ம நம்மளும் நல்ல சந்தோஷமாக இருந்து மற்றவங்களும் நம்ம சுயநலமாக இருக்கிறது அவங்கள பாதிக்காத வகையில் நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த எல்லா நேயர்களுக்குமே நன்றிகள். நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனை தொடர்ந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்திய விமானப்படையின் 94வது தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் விமானப்படை வீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் நானா படேகர் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் தேவைக்கேற்ப மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்

மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கோழிப்பண்ணையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 200க்கும் மேற்பட்ட நாட்டுக்கோழிகள் தீயில் கருகின. சேலத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷத் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று நடத்திய தாக்குதலில் 25 பேர் கொல்லப்பட்டனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியின் வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் சார்பில் தேசிய கொடியை பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மென் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பின் அலைவர் இசையரவின் ஊடகம் பண்பின் பண்புலை கேட்டுட்டு நெல்லை மக்கள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம். நேரம் காலையில 10:03 ஆகிட்டு இருக்குது. 11 வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலை பண்புலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. உங்கள் விருப்பம் எது, உங்கள் மனம் கேட்கும் பாடல் எது, உங்கள் நினைவுகளை தூண்டும் அந்த இனிய இசை எது, அதை தேர்ந்தெடுப்பது நீங்கள் தான். உங்கள் விருப்பம், உங்கள் குரல், உங்கள் பாடல், இவை மூன்றும் சங்கமிக்கும் ஒரு அழகான இசை பயணம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில. உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1133 எண்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாடலை வழங்க வந்துட்டேனா. உங்க ஆர்ஜே வசந்தி பாலமுருகன் நேர்களை மனம் விரும்புதை நிகழ்ச்சியில 10:04 நம்ம கூட பேச போற முதல் நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில முதல் நேரா வந்திருக்கீங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
2: எனக்கு வால்மதி படுத்துறீங்க
1: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா? நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிமா, நன்றி. நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடல் வந்துட்டு இருக்க உடையாமொழியில இருந்து பேசின பத்மா உங்களுக்காக பாடல் கேட்க போறோம். வான்மதி திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்களுடைய குரல்ல. ஸோ இந்த பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி எப்போதும் போல பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக ரெடியா இருக்கு. அந்த வகையில முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் பிரத்யேக வன பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட உள்ளது? இந்தியாவின் முதல் பிரத்யேக வன பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட உள்ளது? ஆப்ஷன் 1 உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் 2 மத்திய பிரதேசம். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: நிலைப்பன்முலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்பதை நிகழ்ச்சி நேரம் காலையில் 10:10 ஆகிருக்கு. சில பாட்டு காதுகளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம நினைவுகளுக்காக அப்படின்னே சொல்லலாம். சில பாட்டு இசைக்காக மட்டும் கிடையாது, நம்ம மனசில் இருக்கிறவங்களுக்காக. ஒரு பாட்டு கேட்டவுடனே பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு வந்து நினைவுக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நண்பர் நினைவுக்கு வரலாம், அழகான பயணம் நினைவுக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத அந்த தருணங்கள் நினைவுக்கு வரலாம். அப்படியே உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் 10:10 நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த நேயர் யாரு, இங்கிருந்து? ஹலோ, வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் மேல சொக்கம்பட்டியில இருந்து மூர்த்தி மேடம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க? முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், இந்தியாவோட முதல் பிரத்யேக வன பல்கலைக்கழகம் எங்க

0: நிறுவப்பட உள்ளதுன்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் ஒன் உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் டூ மத்திய பிரதேசம்.
1: உத்தரப்பிரதேசம் மேடம்.
0: உத்தரப்பிரதேசம் தான் சரியான பதில் சார். வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.
0: இந்தியாவோட முதல் பிரத்யேக வன பல்கலைக்கழகம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற கோரக்பூரில் நிறுவப்பட இருக்குது. சுற்றுச்சூழல் கல்வி, வனவிலங்கு பாதுகாப்பு, வனவியல் ஆராய்ச்சியை மேம்படுத்துறதுக்காக உத்தரப்பிரதேச அரசு இந்த முக்கிய திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. இது கோரக்பூரில் இருக்கிற ஜடாயு பாதுகாப்பு மற்றும் இனப்பெருக்க மையத்துக்கு பக்கத்தில் சுமார் 125 ஏக்கர் பரப்பளவில் வந்து அமையப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வனவியல், சமூக வனவியல், வேளாண் வனவியல், வனவிலங்கு ஆய்வுகள், சுற்றுச்சூழல் அறிவியல், பல்லுயிர் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் தொடர்பான சிறப்பு இளங்கலை மற்றும் பட்டய படிப்புகள் வழங்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. உலக அளவில் ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக பிரத்யேகமாக தொடங்கப்படுற 3வது வன பல்கலைக்கழகம் இந்த உத்தரப்பிரதேசத்தில் தான் அமைய இருக்குது. 10:12 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. முத்துக்காளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். ஸோ இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மெட்ரோ சுரங்கப்பாதையின் மீதான உலகின் முதல் பாலம் எங்கு கட்டப்பட்டுள்ளது? மெட்ரோ சுரங்கப்பாதையின் மீதான உலகின் முதல் பாலம் எங்கு கட்டப்பட்டுள்ளது? ஆப்ஷன் 1 கொல்கத்தா, ஆப்ஷன் 2 சென்னை. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நம்ம நிலை பண்புலை 102.6 மனம் விரும்புதே.
2: வாழையல

0: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒலிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்லி நேரம் காலையில் 10:18 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. பாடல்கள் கேட்குறது அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பாடல்கள் நிறைய இருக்குதுங்க. மெல்லிசை பாடலாக இருக்கட்டும், மதுரடி பாடல்கள், தன்னம்பிக்கை தரப்பாடல்கள், காதல் பாடல்கள், ஒருதலை காதல் பாடல்கள் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் ஒவ்வொரு நேரங்களில் போய் கேட்கறதுக்காக ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 04-62-256-1132 மற்றும் 256-1133 10:18 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க.
1: கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாடல் இருந்து பிரான்ஸ் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: ஸ்டைல் பாடல். காதலி தாளானந்தம், கண்ணடி தாளானந்தம், சத்தம் இந்தி முத்தம் தந்தால் ரொம்ப ரொம்ப ஆனந்தம். பார்த்து கொண்டால் ஆனந்தம், பேசி கொண்டால் ஆனந்தம், அங்கெங்கே தீண்டும் போது கோடி கோடி ஆனந்தம். கை பிடித்தால் ஆனந்தம், கட்டி அணைத்தால் ஆனந்தம், ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் தம் தம் தம்.
0: ஸ்டைல் படத்துல உள்ள பாடலை வந்து நாங்க பிரான்சிஸ் அவர்களுடைய குரல்ல கேட்டுட்டோம். அடுத்ததா ஹரிகரன் அவர்களுடைய குரல்ல கேட்க போறோம். என்ன சார்? சொல்லுங்க சார். அது அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு க்வெஸ்சன் இருக்கு சார், சொல்லியிருந்தேன். மெட்ரோ சுரங்கப்பாதையின் மீதான ஒரு உலகத்தோட முதல் பாலம் எங்கு கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 கொல்கத்தா, ஆப்ஷன் 2 சென்னை.
1: சென்னை மேடம்.
0: சென்னை தான் சரியான பதில் சார். வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. மெட்ரோ சுரங்கப்பாதையின் மீதான உலகத்தில் முதல் பாலம் வந்து சென்னையில் தான் வந்து கட்டப்பட்டிருக்குது. அதாவது சாலை மேம்பாலம் அப்படின்னு சொல்லுவாங்களா, உயர்மட்ட சாலை மேம்பாலம் இந்தியாவோட சென்னை நகரில் இருக்கிற அண்ணா சாலையில் கட்டப்பட்டுட்டு வருது. சென்னையில் இருக்கிற அண்ணா சாலையில் தேனாமேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் இந்த பாலம் அமைக்கப்படுது. செயல்பாட்டில் இருக்கிற மெட்ரோ ரயிலோட இரட்டை சுரங்கப்பாதைகளுக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் அதிநவீன பொறியியல் தொழில்நுட்பத்தோடு இந்த உயர்மட்ட சாலை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதாவது 3.2 கிலோமீட்டர் நீளமும் 4 வழிகளையும் கொண்ட இந்த மேம்பால திட்டம் சுமார் 621 கோடி மதிப்பீட்டில் வந்து கட்டப்பட்டுட்டு வருது அப்படின்ற ஒரு

செய்தியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. துணைலை பண்பலை 102.6 பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டைல் திரைப்படத்தில் வந்து ஹரிகரன் அவர்களுடைய குரலில் பாடல் கேட்க இருக்கிறோம். இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் முன்னணி சுற்றுலா தலமாக உருவெடுத்துள்ள மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் முன்னணி சுற்றுலா தலமாக உருவெடுத்துள்ள மாவட்டம் எது? ஆப்ஷன் 1 திருச்சி, ஆப்ஷன் 2 கன்னியாகுமரி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கிட்டத்தட்ட தொடர்ந்து நெஞ்சிருங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: கண்கள் அறியா காட்சி, நாசி நுகரா நறுமணம், இதழ் அறியா சுவை, செவிக்கு மட்டும் வரும் அது இசையே. இசைக்கு அவ்வளோ இனிமை இருக்குதுங்க. பாடல் கேட்குறதுனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு பிடிச்ச பாடலை கேட்குறது ஒரு அலாதியான பிரியம். அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். நலமா இருக்கேன்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவில்பட்டியில இருந்து காந்தி நகர் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: கந்தசாமி பார்க்கல இருந்து இந்தியா பொண்ணு வாங்க பாடல்.
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா? பாட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தோம். தமிழ்நாட்டின் முன்னணி சுற்றுலா தலமா உருவெடுத்துட்டு இருக்கிற ஒரு மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 திருச்சி, ஆப்ஷன் 2 கன்னியாகுமரி. திருச்சி தான் சரியான பதில்மா. வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தமிழ்நாட்டோட முன்னணி சுற்றுலா தலமா சுற்றுலா பயணிகளோட வருகையில முதலிடம் இருக்கிறது வந்து திருச்சிராப்பள்ளி. திருச்சி மாவட்டத்துக்கு தான் வந்து கிடைச்சிருக்குது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை வந்து வெளியிட்ட ஒரு அதிகாரப்பூர்வ புள்ளி விவரத்தின்படி மாநிலத்திலேயே மிக அதிக அளவிலான உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்த்துட்டு வந்து திருச்சி மாவட்டம் ஈர்க்கிறதுல வந்து திருச்சி மாவட்டம் முதலிடத்தை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முதலிடத்தில் வந்து திருச்சி மாவட்டம் இருக்குது. சமயபுரம் மாரியம்மன் கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில், மலைக்கோட்டை போன்ற ஆன்மீக மற்றும் பாரம்பரிய தலங்கள் வந்து இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இரண்டாம் இடமாக இருக்கிறது வந்து மதுரை மாவட்டம். மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற இந்த நகரம் வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகையில் தமிழகத்திலேயே முதலிடத்தில் இருக்குது. மூன்றாம் இடத்துல தூத்துக்குடியும், நான்காவது இடத்துல ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் திருத்தலமும் அமைஞ்சிருக்குது. ஸோ தமிழ்நாட்டின் சுற்றுலா பொருளாதாரத்திற்கு இந்த மாவட்டங்களில் அமைஞ்சிருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக மற்றும் பாரம்பரிய தலங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு முதுகெலும்பாக திகழ்ந்துட்டு வருது. நிலைப்பண்புலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு. கந்தசாமி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். டேராடூனில் உள்ள இந்திய இராணுவ அகாடமியில் பட்டம் பெற்ற முதல் பெண் அதிகாரி யார்? டேராடூனில் உள்ள இந்திய இராணுவ அகாடமியில் பட்டம் பெற்ற முதல் பெண் அதிகாரி யார்? ஆப்ஷன் 1 சாய் ஜாதவ், ஆப்ஷன் 2 வந்தனா ராவ். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. ஸோ எப்போதுமே வந்து நம்ம வாழ்க்கையில் ரெண்டு வரிகளை மறக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, என்னதான் பிரச்சனை வந்தாலும் நோ ப்ராப்ளம் டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு, விரும்பி வந்தால் டேக் கேர், விலகி போனால் டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பிரச்சனை எல்லாம் சுமையாக தெரியாமல் சவாலாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ எல்லா பிரச்சனைகளையும் மறந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு பிடிச்ச பாடலை மட்டுமே கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதி நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 256-1133 என்ற எண்களில். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்திருந்து கணேசன் பேசுறேங்க.
1: நல்லா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க?
2: ஆமாங்க, அடிக்கிற வேலை ஆடு பசி நலவாவே இருக்கணுங்க.
1: சூப்பர் சார், சூப்பர். சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: எனக்கு குங்குமப்பட்டு கவுண்டரு. பூவும் காட்டும் சேர்ந்து இன்னைக்கு மழையோட சேர்ந்து வந்து இன்னைக்கு போடுற பாட்டுல இன்னைக்கு பொழுதுவாட்டி
1: கண்டிப்பா அடமழை வரும் பாருங்க.
2: நன்றிங்க, நன்றிங்க
1: சார். இது பாடல் குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம். அது என்ன அப்படின்னா, டேராடூன்ல இருக்கிற இந்திய ராணுவ அகாடமியில பட்டம் பெற்ற முதல் பெண் அதிகாரி யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 சாய் ஜாதவ், ஆப்ஷன் 2 வந்தனா ராவ். ரெண்டாவது சொன்னது இல்லையே. இருந்தாலும் முயற்சி செஞ்சிருக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. டேராடூன்ல இருக்கிற இந்திய ராணுவ அகாடமியில பட்டம் பெற்ற முதல் பெண் அதிகாரி சாய் ஜாதவ் அவர்கள் தான். மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரை சேர்ந்தவங்க. 1932 தொடங்கப்பட்ட இந்த அகாடமியோட 93rd வருட வரலாற்றில் பட்டம் பெற்ற முதல் பெண் அதிகாரி அப்படின்ற பெருமையும் வந்து இந்த சாய் ஜாதவ் அவர்கள் தான் வந்து பெற்றிருந்தாங்க. இவர் பிராந்திய ராணுவத்தில் லெப்டினாக வந்து நியமிக்கப்பட்டாங்க. 1932 ஆரம்பிக்கப்பட்டது. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. குங்கும போட்டு கவுண்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம், உன்னிகிருஷ்ணன் அவர்களுடைய குரலில். ஸோ இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 7வது உலகக்கோப்பை கேரம் போட்டியில் தங்கப்பதக்கத்தினை வென்றவர் யார்? 7வது உலக கோப்பை கேரம் போட்டியில் தங்க பதக்கத்தினை வென்றவர் யார்? ஆப்ஷன் 1 எல் கீர்த்தனா, ஆப்ஷன் 2 எஸ் கவிதா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்பதை நிகழ்ச்சி, மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்ருக்கீங்க. ஸோ பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பாட்டு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது அப்படின்னே சொன்னாங்க தலைவர். ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா ஆட வைக்கணும் பாட்டு, சும்மா அசைய வைக்கணும், கேட்க வைக்கணும், நல்லா கிறங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. சந்தோஷமான நேரத்தில் குஷியாக குத்தாட்டம் போட வைக்கிற பாடலாக இருக்கட்டும், இல்லை மனசு உடைஞ்சு போன தருணங்களில் தாயோட மடியில் படுத்து தலையை வருடி கொடுக்குற மாதிரியான பாடல்கள் அப்படின்ட்டு பாடல்கள் பல விதம் இருக்குதுங்க. விருப்பமான பாட்டாக இருக்கலாம், இல்லை விருப்பமான பாடகர் பாடகிகள், விருப்பமான இசையமைப்பாளர் பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த நேர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விக்காலிப்பட்டியிலேருந்து ரேங்கா தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போகிறீங்க இன்னைக்கு?
1: எனக்கு எங்கூர் பாட்டுக்காரர்லேருந்து செண்பகமே செண்பகமே அந்த பாட்டு கொடுங்க.
0: பாடல் கண்டிப்பாக கொடுத்துடலாமா? பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், 7வது உலக கோப்பை கேரம் போட்டியில் தங்கப்பதக்கத்தினை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 எல் கீர்த்தனா, ஆப்ஷன் 2 எஸ் கவிதா.
1: எல் கீர்த்தனா மேடம்.
0: கீர்த்தனா தான்மா சரியான பதில். வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. மாலத்தீவில் நடைபெற்ற 7வது உலகக்கோப்பை கேரம் போட்டியில் இந்தியாவோட சார்பில் மகளிர் பிரிவில் சென்னையை சேர்ந்த எல் கீர்த்தனா அவர்கள் தான் வந்து

எல் கீர்த்தனா வந்து கலந்துக்கிட்டாங்க. அதே போல் ஆடவர் பிரிவில் பிரசாந்த் மூர் அப்படிங்கிறவங்க வந்து ஒற்றையர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று உலக சாம்பியன் பட்டமும் வந்து வென்றாங்க. குறிப்பாக தமிழக வீராங்கனையான எல் கீர்த்தனா இந்த போட்டியில் அசத்தலாக செயல்பட்டு மொத்தம் 3 தங்கப்பதக்கங்களை வந்து வென்றிருக்கிறாங்க. மகளிர் ஒற்றையர் பிரிவு, இரட்டையர் பிரிவு, மகளிர் குழு போட்டி அப்படின்னு 3 தங்கப்பதக்கங்கள் வந்து எல் கீர்த்தனா அவர்கள் வென்றிருக்கிறாங்க. வரலாற்று சாதனையும் படைச்சிருந்தாங்க. இந்திய அணி இந்த தொடரில் அனைத்து பிரிவுகளையும் வந்து முதலிடம் பிடித்து முழுமையாக தங்கப்பதக்கங்களையும் வாரி குவித்தாங்க. 10:47 ஆகிட்டு இருக்குது. நிலை பந்தலை 102.6 மனம் விருமதை நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு. எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்துல இருந்து மனோவர்களுடைய குரல்ல பாடல் கேட்க போறோம். இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 2025 யுனெஸ்கோவின் மகத்தான கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட இந்திய திருவிழா இது. ஆப்ஷன் 1 தீபாவளி, ஆப்ஷன் 2 ஹோலி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலும் கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒளிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேர் யாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
1: காலை வணக்கம் மேடம். நம்ம எல்லாத்தையும் கேட்டதா சொல்லிருங்க மேடம், சொந்தங்களை போறேன்.
0: கண்டிப்பா கேட்டதா சொல்லிடலாம் சார், சொல்லுங்க. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மேலகரத்துல இருந்து ஜெயக்குமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: முதலாளி எம் படத்துல இருந்து
0: பாடல் கண்டிப்பா கொடுக்கலாம் சார். பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன். 2025 யுனெஸ்கோவோட மகத்தான கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட நம்ம இந்திய திருவிழா எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 தீபாவளி, ஆப்ஷன் 2 ஹோலி.
1: ஹோலி.
0: தீபாவளி தான் சார் சரியான பதில்.
1: நன்றி
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. 2025 யுனெஸ்கோவோட மகத்தான கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கிற இந்திய திருவிழா வந்து தீபாவளி தான். இது புதுடெல்லியில் செங்கோட்டையில் நடைபெற்ற யுனெஸ்கோவோட 20வது அமர்வின் போது அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்ட இந்தியாவோட 16வது கலாச்சார அங்கீகாரம் வந்து இது தான். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். முதலாளி அம்மா திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நேயர்களுக்கும் கலந்துக்க முயற்சி செஞ்ச நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான், உங்க அர்ஜி வசந்தி பாலமுருகன். நேர்களை வரும் பாடலை தொடர்ந்து 11 செய்தி சுருக்கம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 11:02 மணித்திறனாடு நிகழ்ச்சி உலவர காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திரங்கள் நிலை பண்பலை 102.6.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப்படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நம் நாட்டின் நீர் மேலாண்மை திட்டங்கள் உலகிற்கே வழிகாட்டியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 6G தொழில்நுட்ப சேவைகளை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் புதுதில்லியில் தொடங்க உள்ளது. இந்திய பத்திரிகை குழுமத்தை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் இன்று கோவாவில் காலமானார். அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தாவேக சந்தர்ப்பவாத அரசியலை கடைபிடிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் நிதியம் ஒன்றை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை தனியாருக்கு வழங்கும் முடிவினை தாவேக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை

அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி, ஸ்ருபி மண்டடா, கின்பால் சோனா, அனேரி கோட்டக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நம் பாரதத்தின் மகிமையை போற்றும் மணித்திருநாடு. மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக காற்றலில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. பொதுவாக இந்த பாலம் அது வந்து சிமெண்ட்லேயோ கம்பிலேயோ கட்டியிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். மரத்தை வெட்டி அந்த மரத்தோட பலகையில் செய்யப்பட்ட பாலத்தை கூட பார்த்துருப்போம். ஆனால் உயிருள்ள ஒரு மரத்துடைய வேரை வச்சு அமைக்கப்பட்ட பாலத்தை பார்த்துருக்குறீங்களா? அப்படிப்பட்ட வேர் பாலத்தை நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா மேகாலயாவில் பார்க்க முடியும். இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மேகாலயாவில் இருக்கக்கூடிய இந்த வாழும் வேர் பாலங்கள் பற்றி தான் தகவல்களை தான் நம்ம கேட்க இருக்கிறோம். முன்னாடி நிகழ்ச்சியோட துவக்கமான பாடல் வந்துட்டே இருக்குது. முரட்டுக்காலை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரல்ல பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க.

மனித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வேரால் அமைக்கப்பட்ட பாலங்கள் இருக்கக்கூடிய மேகாலயா, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் சுமிதலை. நம்ம இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்று தான் மேகாலயா. எப்போவுமே மேகங்கள் சூழ்ந்து காணப்படுறதுனால இது மேகங்களின் ஆலயம் அப்படிங்கிற அர்த்தத்தில் மேகாலயா அப்படின்னு அழைக்கப்படுது. உலகிலேயே அதிகமான மழைப்பொழிவை கொண்ட இடங்கள் மவு சின்ரோம் சிறப்புஞ்சி இங்கே மேகாலயாவில் தான் இருக்குது. மேகாலயாவில் மலைகளும் அடர்ந்த காடுகளும் மேடுகளும் பள்ளத்தாக்குகளும் சூழ்ந்து இருக்கிறதுனால ஆறுகள் நீரோடைகள் நீர்வீழ்ச்சிகள் எல்லாமே நிறைய இருக்கும். இதை கடந்து போகிறதுக்கு காசி மற்றும் ஜெயந்தியா மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மரத்துடைய வேர்களை வச்சு அவங்க பாலங்கள் அமைச்சு அதன் மூலமாக அவங்க கடந்து போயிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாலம் அமைக்கிறதுக்கு ஏன் அந்த மரத்துடைய வேர்களை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா. மௌனரகம் திரைப்படத்திலிருந்து அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது. இளையராஜா இசையில, வாலியின் வரிகளில், எஸ் ஜானகி குரலில் பாடலை கீட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: மணி 15 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மேகாலயாவின் வாழும் வேர்பாலங்கள், அதாவது லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். மேகாலயாவில் அதிகமான மழை பொழியுது, அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய காடு மேடெல்லாம் இருக்குது, நிறைய நீர்நிலைகள் அதனால் இருக்குது, ஆறு நீரோடை எல்லாமே இருக்குது. மேகாலயாவில் காடு மேடு ஆறு நீரோடை இதெல்லாம் கடந்து போகிறதுக்காக இந்த பகுதியில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் ஏன் பாலம் அமைக்கிறதுக்கு ஒரு உயிருள்ள மரத்துடைய வேர்களை வச்சு அமைக்கிறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ. ஏன்னா ஆரம்பத்தில் இவங்க அந்த எல்லாத்தையுமே கடந்து போகிறதுக்கு மூங்கில வச்சு மரப்பாலைகளை மூங்கில வச்சும் சரி மரப்பலகைகளை வச்சும் பாலங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடம் அதிக மழை பொழியக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால பருவமழைப்போ ஏற்படக்கூடிய வெள்ளத்தினால இந்த பாலங்கள் வந்து அதிக காலம் நிலைச்சு நிற்காமல் சிதைஞ்சு போயிருதான். இதற்கு ஒரு தீர்வாக நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய பாலங்களை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்காக காசி அப்புறம் ஜெயந்தியா அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் உயிருள்ள இருக்கக்கூடிய மரத்துடைய வேர்களை வச்சு வேர்பாலங்களை உருவாக்கினாங்க. மேகாலயா முழுக்குமே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட உயிர் வாழும் வேர்பாலங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பாலங்கள் உள்ளூர் மக்களால் ஜிங்கியங் ஜிரி அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுது. எந்த மரத்தோடைய வேரை வச்சு இந்த பாலங்கள் எல்லாம் அவங்க அமைக்கிறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இரட்டை வால் குருவி திரைப்படத்திலிருந்த ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. எஸ் ஜானகி குரலில் பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில மேகாலயால இருக்கக்கூடிய லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் அதாவது வாழும் உயிர் பாலங்கள் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் 6

நீரோடை இதெல்லாம் கடந்து போகிறதுக்காக உயிருள்ள மரங்களில் இருந்து கூடிய வேர்களை வச்சு பாலங்கள் அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எந்த மரத்திலிருந்து அவங்க இந்த பாலங்களை செய்கிறாங்க அப்படின்னா, மேகாலயாவில் ஃபிக்கஸ் எலாஸ்டிக்கா அப்படிங்கிற ஒரு வகை ரப்பர் மரங்கள் ஏராளமாக இருக்குது. இது தன்னுடைய வேர்களை வந்து ஆழமாக செலுத்துறதுக்கு பதிலாக அகலமாக செலுத்தும் தன்மை இருக்குது. அதாவது நம்ம ஆலமரத்தில் நம்ம கிளைகளிலிருந்து விழுதுகள் விழும் இல்லையா, அது எப்படி அந்த ஆலமரத்தினுடைய அந்த விழுதுகள் வேர்களாக மாறுதோ அதே மாதிரி தான் இந்த ஃபிக்கஸ் எலாஸ்டிக்காங்கிற மரத்துடைய கிளைகளிலிருந்து வரக்கூடிய விழுதுகள் வந்து வேர்களாக மாறுது. ஆனால் அந்த வேர்கள் வந்து தரைக்குள்ளே போகாமல் தரைக்கு மேலேயே படர்ந்து காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை வந்து அந்த வேருக்கு இருக்குதான். ஸோ அந்த கிளைகளிலிருந்து வரக்கூடிய அந்த விழுதுகள், அந்த வேர்களை வச்சு தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாலங்களை வந்து அமைக்கிறாங்க. ஆற்றங்கரையோட ஒரு பகுதியிலிருந்து மறுபகுதிக்கு முதல்ல ஒரு மூங்கில் மரத்துலேயோ இல்லை பாக்கு மரத்துடைய தண்டுகளையோ வச்சு இணைச்சு அதற்கப்புறம் இந்த ரப்பர் மரத்துடைய வேர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னி பாலங்கள் வந்து உருவாக்குறாங்க. இப்போ பாதி வரைக்கும் பின்னிருக்கிறாங்கன்னா அது வளர வளர அப்படியே வந்து அது முழுசாக வந்து வளர்ந்துருமா. காலம் போக போக அந்த வேர்கள் தடித்து திரண்டு ஒரு வலிமையான பாலமாக மனிதர்கள் நடந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவாக ஒரு பாலமாக வந்து மாறுதான். இதில் இருக்கக்கூடிய முதிர்ந்த வேர்கள் பாதிப்படையும் போது அதை சுற்றி அந்த இளம் வேர்கள் அந்த இடத்த வந்து நிரப்பிடுதான். இப்படி வந்து அது நீண்ட காலத்துக்கு வந்து நிலைச்சிருக்கு தான். ஒரு பாலம் முழுமையாக வளர்ந்து பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு 15 லிருந்து 30 ஆண்டுகள் வரைக்குமே ஆகுமா, ஏன்னா அந்த வேர்கள் வளரணும் இல்லையா. ஆனால் இப்படி ஆகக்கூடிய அந்த பாலங்கள் 15 லிருந்து 30 ஆண்டுகள் எடுத்துக்கூடிய அந்த பாலங்கள் வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வரைக்கும் உறுதியோட தாக்கு பிடிச்சி இருக்குதான். அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த உயிருள்ள மரத்துடைய வேர்கள்லேருந்து பாலங்கள் அமைக்கிறாங்க. இன்னும் இந்த வேர் பாலங்கள் பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்ததாக பாடல் கேட்டு வந்துடலாம். உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினச்சிருங்க.

பாரதத்தின் பெருமை பேசும் மனிதநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நெல்லை பண்பலை 102.6 நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற ரெட்டை பாலம் மாதிரி வேர் பாலங்களில் கூட ரெண்டு அடுக்குகளை வச்சு உருவாக்கியிருக்கிறாங்க மேகாலயா மக்கள். சிறப்பூஞ்சியில் உள்ள நோங்கிரியாட் அப்படிங்கிற கிராமத்தில் உம்சியாங் ஆற்றோடைய குறுக்கில் சுமார் 65 நீளத்தில் 2 வேர் பாலம் அமைக்கப்பட்டிருக்குதான். முதல்ல இங்கேயும் வந்து ஒரு பாலம் தான் இருந்திருக்குது. அந்த ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஆற்றுடைய நீர்மட்டம் அதிகரித்து முதல் பாலம் பெரும்பாலான நேரங்களில் நீரில் மூழ்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சான். அதனால் என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு ஒரு உயரமான பாலம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலத்துக்கு மேலே இன்னொரு உயரமான ஒரு பாலத்தை வந்து கட்டுறாங்க. இப்போது சுற்றுலா பயணிகளால் அதிகம் பார்க்கப்பட இடங்களில் ஒன்றா மாறிடுச்சு இந்த 2 வேர் பாலம். பிரபு சாலமன் இயக்கின கயல் படத்தில் வரக்கூடிய எங்கிருந்து வந்தாயோ அப்படிங்கிற பாடலுடைய சில காட்சிகள் கூட இந்த 2 வேர் பாலத்தில் தான் எடுக்கப்பட்டிருக்குது. வேர் பாலங்கள் மனிதன் இயற்கையாக உருவாக்கின ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். மரங்களுடைய வேர்களால் பின்னி பிணைஞ்சு உருவாக்கப்பட்ட மேகாலயாவோட பிரசித்தி பெற்ற வேர்பாலங்கள் பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் மனிதநாடு நிகழ்ச்சியில் கேட்கிட்டோம். இனி நம்ம அடுத்ததாக உள்ளூர் தகவல்களை தான் கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்குது பிரம்மா திரைப்படத்திலிருந்து. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: 11:36 கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மேகாலயால இருக்கக்கூடிய வாழும் வேர் பாலங்கள் பத்தி இவ்வளவு நேரம் நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில கேட்டோம். இப்ப நம்ம அடுத்ததா உள்ளூர் தகவல்களை தான் கேட்க இருக்கிறோம். அதை சொல்றதுக்காக தயாரா இருக்கிறாங்க வசந்தி.
1: முதல் தகவல் என்ன அப்படின்னு

0: திவ்யா, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளைக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 9ஆம் தேதியான நாளைக்கு வெள்ளிக்கிழமை தூத்துக்குடியில் இருக்கிற கோரம்பள்ளத்தில் இருக்கிற மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வச்சு காலையில் 10 மணிக்கு இந்த முகாம் தொடங்க போகுது. தனியார் நிறுவன பிரதிநிதிகள் உங்களோட நிறுவனத்துக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்ய இந்த முகாமில் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த முகாமில் கலந்துக்க அதாவது வேலை தேடுறவங்க 10ஆம் வகுப்பு +2 பட்டப்படிப்பு BE டிப்ளமோ ஐடிஐ டிரைவர் மற்றும் கணினி பயிற்சி கல்வி தொகுதியுடைய பதிவுதாரர்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பயோடேட்டாவும் கல்வி சான்றுகளோடையும் சேர்ந்து கலந்துக்கணும். இந்த முகாமில் கலந்துக்க விருப்பம் இருக்கிற வேலை அளிப்பாளர்கள் மற்றும் வேலை நாடுனர்கள் www.tnprivatejobs.tn.gov.in அப்படின்ற இணையதளத்தில் உங்களோட விவரங்களை வந்து பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் வேலைவாய்ப்பு முகாம் தொடர்பான தகவல்களை வந்து தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்ற டெலிகிராம் சேனல்லையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றின இன்னும் தகவல் வேணும் அப்படின்னா தொலைபேசி எண்கள் 0461234015 அப்படின்ல இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு இதை பற்றின இன்னும் தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அடுத்த தகவல் என்னென்னா, நம்ம ஆதாரில் நிறைய மாற்றங்கள், பேர் மாற்றணும், ஏதாவது நிறைய சேவைகள் இது பண்ணணும்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் போய் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ இதுக்காகவே தூத்துக்குடி கோட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி தலைமை அஞ்சலகம் காமராஜர் கல்லூரிக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம ஆதார் பதிவு செய்கிறது இல்லை அந்த திருத்தங்கள் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஆதார் சேவைகளுக்காகவே எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. காலை 9:30 மணிலிருந்து மாலை 5:30 மணி வரைக்குமே செயல்படும். ஸோ ஆதாரில் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா இந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து. விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம், இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒலிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 11:44 ஆயிட்டிருக்குது. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாடி நிகழ்ச்சி கேட்டுட்டு உள்ளூர் தகவல்கள் கேட்டுட்டு இல்லையா. அடுத்த தகவல் என்ன வசந்தி?
1: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, அக்டோபர் 31 வந்து வரி எல்லாம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வரி செலுத்துறவங்க எல்லா வரி சொத்து வரி எல்லா வரியும் செலுத்துறவங்களுக்கு வந்து 5% ஊக்கத்தொகை கொடுக்கறதா வந்து ஆணையர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. 2026-27 இரண்டாம் அரையாண்டிற்கான சொத்து வரி தொகைகளை வந்து தற்போது இப்போ செலுத்தினாங்க அப்படின்னா, வரி விதிப்புதாரர்களுக்கு அவங்க செலுத்துகிற சொத்து வரி தொகையிலேயே வந்து 5% ஊக்கத்தொகையா, அதாவது அதிகபட்சம் 5,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுமக்கள் வந்து அனைத்து வரி தொகைகளையும் வந்து செலுத்த ஏதுவாக அரசு விடுமுறை நாட்கள் தவிர்த்து அனைத்து சனிக்கிழமைகளையும் மாநகராட்சி வரி வசூல் மையங்களில் காலையில் 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் வந்து அலுவலகம் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின இன்னும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா tnurbanepay.tn.gov.in அப்படின்ற இணையதளத்தின் மூலமாகவும் நீங்கள் தகவலையும் தெரிஞ்சுக்கலாம், வரி தொகைகளையும் வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரடி அலுவலகத்துக்கும் போகலாம், இல்லை இணையதளத்துலையும் வந்து வரி தொகை வந்து செலுத்தலாம். செலுத்தினீங்க அப்படின்னா, இந்த மாதம் 31 செலுத்தினீங்க அப்படின்னா 5% ஊக்கத்தொகை உங்களுக்கு கிடைக்கும்.
0: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்காகவே ஒரு சிறப்பு முகாம் நடக்க இருக்குது. அக்டோபர் 10 மாவட்டந்தோறும் சிறப்பு முகாம்கள் நடத்த இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க நம்ம இந்திய தேர்தல் ஆணையம். ஸோ இப்போ புதுசாக பெயர் சேர்க்கணும், இல்லை நம்ம வாக்காளர் பட்டியலில் நம்மளோட பேர் விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பேர் சேர்க்கணும் அப்படின்னா இந்த முகாமை பயன்படுத்திக்கலாம். இதுக்கு நம்ம விண்ணப்பிக்கணும்னா நம்ம தலைமை தேர்தல் இணையதளத்தில் இருக்கக்கூடிய அந்த தகவல்கள், அந்த 18 நம்ம பூர்த்தி அடைஞ்சிருந்திருந்ததுனாலே போதும். தகுதியானவங்க நம்ம ஆன்லைனில் கூட விண்ணப்பிக்கலாம், இல்லைன்னா நம்ம வாக்காளர் மையங்கள் வழியாக நம்ம நேர்லேயும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான ஃபார்ம்கள் எல்லாமே நமக்கு பிஎல்ஓ அப்படின்னு சொல்லப்படுகிற வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கிட்ட கிடைக்கும். ஸோ அதை வாங்கி அதில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம அதில் விண்ணப்பிக்கலாம். இந்த தகவலோட பெண் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது. அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு இருட்டையே தொடர்ந்து நினைச்சிருங்க. ஓ

0: மணித்திரு தான் கேட்டுட்ருக்கிறீங்க, மணித்திருநாடு தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இருந்து
1: உள்ளூர் செய்திகள்.

0: வந்து கேட்டுருக்குறோம். அந்த வகையில் அடுத்ததான் திவ்யா என்ன செய்தி சொல்ல போகிறீங்க?
1: அடுத்த என்ன செய்தி அப்படின்னா, நம்ம சின்ன கோவிலான் குளத்தில் 13ஆம் தேதி வெள்ளாடு வளர்ப்பு பயிற்சி நடக்க இருக்குது. அதாவது சங்கரன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கோவிலான் குளத்தில் வெள்ளாட்டின ஆராய்ச்சி மையம் செயல்படுது. ஸோ இங்கே வந்து 13ஆம் தேதி வெள்ளாடு வளர்ப்பு பயிற்சி நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளாடு வளர்ப்பில் அறிவியல் மேலாண்மை மற்றும் தொழில் முனைவு மேம்பாடு லாபகர தொழிலுக்கான வழிமுறைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாள் பயிற்சி 13ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை சின்ன கோவிலான்குளம் வெள்ளாட்டின ஆராய்ச்சி மையத்தில் நடக்குது. பயிற்சியில் வெள்ளாடு வளர்ப்பின தொழில் முனைவு வாய்ப்புகள், சிறந்த இனங்களை தேர்வு செய்கிறது, இனப்பெருக்கம், அப்புறம் மரபணு மேம்பாடு, டிஜிட்டல் வெள்ளாடு வளர்ப்பு, கொட்டகை மற்றும் உள்கட்டமைப்பு மேலாண்மை, அரசு திட்டங்கள் உட்பட பல்வேறு தலைப்புகளில் பயிற்சி நடக்க இருக்கிறது. அதுக்கு மட்டும் இல்லாமல் அதற்கப்புறம் வந்து கண்காட்சியும் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. பயிற்சி கட்டணமாக ₹500 செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பயிற்சி கையேடு, பயிற்சி உபகரணங்கள், உதவி பொருட்கள், சான்றிதழ்கள், அப்புறம் உணவுமே இந்த பயிற்சி முகாமில் வழங்கப்படுறதா இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நெல்லை, தென்காசி மற்றும் சுற்றுப்பகுதி மாவட்ட விவசாயிகள், வெள்ளாடு வளர்ப்போர், கிராமப்புற இளைஞர்கள், பெண்கள், அப்புறம் வெள்ளாடு வளர்ப்பில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் இந்த பயிற்சியில் பங்கேற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் விவரங்களுக்கு ஒரு நம்பர் தொலைபேசியின் கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 7904489 8975. மறுபடியும் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 7904489 8975.
0: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, அடுத்த ஆண்டுக்கான தொழிற்சாலை உரிமத்தை ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கடைசி தேதி இந்த மாதம் 31ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கிற பதிவு பெற்ற தொழிற்சாலைகளுக்கு அடுத்த ஆண்டுக்கான தொழிற்சாலை உரிமத்தை இணைய வழி மூலமாக தான் புதுப்பிக்கணும்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற பதிவு பெற்ற தொழிற்சாலைகள் உங்களோட உரிமத்தை புதுப்பிக்க DISH.TN.GOV.IN அப்படின்ற இணையதளம் மூலமாக மட்டும்தான் உரிய கட்டணம் செலுத்தி புதுப்பிக்கணும். விண்ணப்பித்த உடனே புதுப்பிக்கப்பட்ட உரிமத்தை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னும், உரிய அதாவது உரிம திருத்தம், உரிம மாற்றம் இது எல்லாத்துக்குமே வந்து இணைய வழிமுறையில் விண்ணப்பித்து அதுக்கான கட்டணம் மற்றும் ஆதாரங்களை இணைய வழியிலேயே வந்து நீங்கள் சமர்ப்பிக்கலாம். ஆன்லைன்லேயே சமர்ப்பித்து அந்த திருத்திய உரிமம் வந்து ஆன்லைன் முறையிலேயே வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. காலதாமதமாக பண்ணாதீங்க, சீக்கிரமே பண்ணலாம். ஏன்னா இணையத்தில் வந்து சமர்ப்பித்து உரிய பதிவிறக்கம் செய்யப்பட வேண்டிய கடைசி நேர நெருக்கடியை வந்து தவிர்க்கிறதுனால இதுக்கான கடைசி தேதி சொல்லியாச்சு 31ஆம் தேதி. அதுக்கு முன்னாடியே வந்து உங்களோட உரிமத்தை புதுப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம மனிதநாடு நிகழ்ச்சியில் மனிதநாடு நிகழ்ச்சியிலையும் பேசியிருந்தோம், அதே போல் உள்ளூர் செய்திகளும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தோம். நான் அஜய் வசந்தி பாலமுருகன் மற்றும்
1: நான் உங்கள் திவ்யா. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து 12 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலகம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
2: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப் படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நம் நாட்டின் நீர் மேலாண்மை திட்டங்கள் உலகிற்கே வழிகாட்டியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 6G தொழில்நுட்ப சேவைகளை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. இந்திய பத்திரிகை குழுமத்தை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் இன்று கோவாவில் காலமானார். அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தவிர்க்க சந்தர்ப்பவாத அரசியலை கடைபிடிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் நிதியம் ஒன்றை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துறையின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை தனியாருக்கு வழங்கும் முடிவினை தவிர்க்க அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி, ஸ்ருபி முண்டடா, கின்பால் சோனா, அனேரி கோட்டக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் நேயர்களே, நேரம் சரியா 12:03 ஆயாச்சு. நேர்களே, இன்று இனி ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை தான் கேட்க இருக்கிறீங்க. இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் முகவரி தெரியாமல் அலைந்த அனுபவங்கள் குறித்த தலைப்பில் சிநேகிதிகள் கலந்து கொண்டு பேசலாம். 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் கணபதி அவர்கள். 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் கரிகர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து சிறு பூனை காளியின் மருத்துவ பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 4 மணிக்கு பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1962 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு, 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் படையில் தாவரங்கள் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். 10 மணிக்கு சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். நேர்களை, இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க மறவாதீர்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் நலந்தானா இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் பிரம்மாண்ட கிளை கோலாகல திறப்பு விழா நாளை காலை 10 மணிக்கு, இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வேலி பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் பிரம்மாண்ட கிளை கோலாகல திறப்பு விழா நாளை காலை 10 மணிக்கு, இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அன்கோ.

0: இனிய வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 12:11 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதிய நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. திவ்யா,
1: சொல்லுங்க.
0: சுபகலா நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான தலைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பரான தலைப்பு அப்படிங்கிறத விட நிறைய பேரை திரு திரு திரு திருன்னு முழிக்க விட்ட ஒரு தலைப்பு அப்படின்னு
1: எல்லாருக்குமே இந்த அனுபவம்
0: இருந்திருக்கும் கண்டிப்பாக. அதாவது முகவரி தெரியாமல் அலைந்த அனுபவங்கள். முகவரி, ஒரு புது இடத்துக்கு போகிறோன்னா அட்ரஸ் கேட்டு வர. இன்னைக்கு கூட காலையில் ஒரு சம்பவம், என்கிட்ட பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். பஸ்ஸில் வர்றப்போ பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க ஒரு இடம் பெயரை சொல்லி, இந்த இடம் பெயர் எங்கே இருக்குன்னு தெரியுமா, எங்கேன்னு இறக்கி விட முடியுமா, வந்தால் சொல்ல முடியுமா, நான் பாளை பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கிடுவேன், அவங்க அதை தாண்டி போனால் தான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும், நீங்கள் வாக்கியாப்பாளர் ஸ்டாப்பில் இறங்கி போங்கன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். திரும்ப அவங்க நான் சொன்னதையும் நம்பாமல் கண்டக்டர்கிட்டையும் கேட்டாங்க. கண்டக்டர்னு

0: சரி, அதுதான்மா. அவங்க அந்த அம்மா சொன்னதுதான்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அப்படியா, இல்லை எனக்கு ஊர் புதுசு, எனக்கு தெரியாது, அதான் ஒரு பயத்தில் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அட்ரஸ் முகவரி வந்து, ஒரு புது இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நாலஞ்சு பேர்கிட்ட விசாரிப்போம்,
1: நாலஞ்சு பேர்த்திட்ட கன்ஃபார்ம்
0: கன்ஃபார்ம் பண்ணோம்.
1: பண்ணிக்கணும்.
0: ஒருத்தர் சொன்னதை நம்ப மாட்டோம்,
1: ஆமாம்
0: திரும்பவும் இன்னும் ரெண்டு பேர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி, இப்போ இன்னைக்கு எனக்கு நடந்த அனுபவத்தை தான் சொல்லலை, அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து நம்ம போக வேண்டியிருக்கும்.
1: ஆமாம்
0: ஏன்னா முகவரி ஆட்டோக்காரங்களுக்கு தெரியாத அட்ரஸே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் நிறைய ஆட்டோக்காரங்களுக்கும் அசல் அட்ரஸ் வந்து தெரியாது. அவங்களே நீ நாங்கள் கேட்டு கேட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்டு கேட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். நம்ம சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்றைக்கி சகோதரிகள் சிநேகிதிகள் என்ன சொல்லுதாங்க, முகவரி
1: கேட்டுருவோம்.
0: தெரியாமல் என்னென்ன அனுபவங்கள் இருக்குது அவங்களுக்கு, அலைஞ்ச அனுபவம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 04-22-25-61 32-25-11 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணி பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யார், எங்கேருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கேருந்து பேசுறீங்க?
2: பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நமச்சிவாயம்.
1: வாங்க
2: மேடம், இப்போ நாளும் மொபைல் போன் எல்லாம் வந்திருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் பம்மல்ல இருந்தான், சென்னையில. நான் பெசன் நகர்ல இருந்து பம்மலுக்கு போகணும். அவன்கிட்ட என்ன, உங்க வீடு எங்க இருக்குன்னு, ஆனந்தம் தெரியும், நீ அங்க வந்தேன்னு என்ன எங்க வீட்டுக்கு வந்துடலான்னு மொட்டையா சொல்லிட்டான். நானாவது வீட்டு நம்பர் கேட்டிருக்கணும்ல மேடம், கேட்கல. எங்க சார் ஆனந்தம் தெருல போய் ராமசாமின்னு கேட்டா சொல்லிருவாங்கன்ட்டு நானும் அவரையும் கூட்ட ஆட்டோலதான் போனோம். இங்க இருந்து போனா ஆனந்தம் தெருனா அரமையில் நீளத்துக்கு அந்த தெரு இருக்கு. அப்பதான் அந்த ஏரியாவுக்கு போய் 3 மாசம்தான் ஆகுது. இவன் எங்க சார் சொல்றாங்க, நீ வீட்டு நம்பரை கேட்டிருக்க வேண்டாமா அப்படின்னாங்க. உடனே சரி, கொஞ்ச தூரம் போன உடனே அங்க ஒரு வார்த்தை வந்து, ராமசாமி 3 மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்கான் அப்படின்னா, நான் வந்து 2 மாசம்தான் ஆகுதுன்னு அவரு கூட சொல்லிட்டு போயிட்டாரு. பிறகு நாங்க அலையத பார்த்துட்டு ஒரு லேடி சொன்னாங்க, இந்த ராமசாமி தானே, அவங்க வீடு இங்க இருக்குன்னு ஒரு வீட்டை காமிச்சாங்க. அங்க போய்க்கல, பெல் அடிச்சா உள்ள இருந்து ஒரு தாத்தா வந்தாரு,
1: அவரு இன்னொரு ராமசாமி யாரா,
2: யார தேடி வந்தீங்கன்னாரு. அப்படியே அந்த தெருவை 2 தடவை சுத்தணும் மேடம், 3 தடவை, முக்கா 3 தடவை கண்டுபிடிச்சேன். எப்படி கண்டுபிடிச்சேன்னா, என் அண்ணனோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய யூனிஃபார்ம் ஒண்ணு அங்க பொடியில இருந்தது. எங்க இந்த யூனிஃபார்ம் இங்க இருக்கு, இந்த வீடுதான் வீடுதாங்க. அப்பமா ஆட்டோ காரங்க, ஏமா எத்தனை பேர் அந்த
1: படிப்பாங்க.
2: சரி, கடவுள் மேல பாரத, எங்க சார் அப்படி டென்ஷன்ல பொதிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ வீட்டு நம்பரை கேட்காம வந்துட்டேன். இப்பம்னா லொகேஷனை போடுங்கிறோம், மொபைல்ல கேக்குறோம், நான் இந்த இடத்துல நிக்கிறவங்க அவங்களே வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க. நல்ல வேலையா எங்க அண்ணன் தற்செயல வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தானா, இறங்கும் போது அந்த ஆட்டோக்காரன் என்ன சொல்லிட்டு போறான், ஏமா இனிமே நீங்க எங்க போனாலும் அந்த வீட்டு நம்பரை கேட்காம வெளியில கிளம்பாதீங்க, கோமதி உனக்கு தேவையான்னு கேட்டுக்கிட்டு உள்ள போனேன்
0: மேடம். ரொம்ப அலைஞ்சிருக்கீங்க, அதான் முகவரி தெரியாம ரொம்ப அலைஞ்சிருக்கீங்க.
2: ஆமா, வீட்டு நம்பரை கேட்டிருக்கணும், அதை கேட்கல. நான் நினைச்சிட்டு ஆனந்தம் தெரு ராமசாமினா ஃபேமஸ் நினைச்சிட்டேன்.
1: ஓ, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே.
0: ஒரு ஊர்ல எத்தனை ராமசாமி இருப்பாங்க.
2: பிரதம மந்திரி எல்லாருக்கும் தெரியும், பிரதம மந்திரி எல்லாருக்கும் தெரியாதுமாங்கல்ல.
1: ஆமா,
2: மாதிரி போச்சு.
0: சரி, நன்றிமா, நன்றி
2: வாய்ப்புக்கு, நன்றி.
0: அட்ரஸ் பேசக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: தேர்வாடி இருந்து சுல்தானி பேசுறேன்.
0: சுல்தானி சொல்லுங்க.
3: அட்ரஸ் தெரியாம நாங்க, நான் பம்பாயில, அது பம்பாயில நடந்தது. நாங்க போர் வெளி இடத்துக்கு வந்துருக்கோம்னு சொல்லிட்டாங்க. போர் வழிய ஸ்டேஷன்ல இறங்கி போய்கிட்டே இருக்கோம், எங்க இருக்குன்னே வீடு தெரியல. நான் சொன்னேன், எனக்கு கோபம் வந்துட்டு, எவ்வளவு நேரம் நடக்க முடியும், துணிதா துணிதான்னு இங்க சொல்லி சட்டம் போடுங்க, எந்த பில்டிங்லயாவது இருப்பா அப்படின்னு. ஆமா,
1: நீங்க அப்படியே கத்திட்டீங்களா?
3: இல்ல, கத்தலா இல்ல. ஆமா, இப்படியே பேர சொல்லியே கூப்பிடுங்க, அங்கதான் நிறைய பில்டிங் இருக்கா, எங்கேயாச்சும் ஒரு துணிதா கீழே இறங்கி வருவான் அப்படின்னா. நல்ல நேரம் எங்க கூட ஒரு மராட்டி பையனும் கூட வந்திருந்தான். ஏன்னா அந்த ஏரியா பூரா மராட்டி, இந்தி அதிகமா கிடையாது. இந்த உள்ள ஊரை விட்டு உள்ள இந்த கிராம மாதிரி.
1: சரி,
3: அதெல்லாம் அது ஒவ்வொரு திட்டியா கேட்டு ஒரு ஒரு மணி நேரம் நடந்திருப்போம்.
1: அடேப்பா, ஒவ்வொருத்தட்ட கேட்டுக்கிட்டு ஒரு மணி நேரம் ஆயிருக்கு.
3: ஒரு மணி நேரம் போய் நடந்துட்டோம்.
0: பல பேர் ஒரு நாள் வரைக்கும் எல்லாம் சுத்தி இருப்பாங்க, அட்ரஸ் தெரியாம ஃபுல் டே.
3: மத்தியானம் சாப்பிட்டுட்டு புறப்பட்டவங்க அதே மாதிரி அட்ரஸ் அதே

0: மாதிரி அட்ரஸ் தெரியும், மணி தெரியாது. நான் தங்கச்சி மகளும், என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கா. அப்போ இது மெட்ராஸ்ல நடந்தது. அப்போ டூ வீலர்ல போய்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வழியே தெரியல. அப்போ இந்த புள்ள சும்மாட்டு ரொம்ப, அண்ணா அண்ணா இந்த வழி எங்க போகுது, அண்ணா அண்ணா இந்த வழி எங்க போகணும், அந்த போத்துக்கு இடத்துக்கு வழி இருக்கா, இப்படி கேட்டு கேட்டு கேட்டே என்னைய கொண்டுட்டு போயிட்டான்.
1: போர்த்தட்டே கேட்டு கேட்டு
2: ஒரு
1: அதனாலதான் இப்ப இந்த
2: டெக்னாலஜி வரப்போய் அனுபவங்களை வந்து நேயர்கள் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து பேசலாம்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் பிரம்மாண்ட கிளை கோலாகல திறப்பு விழா நாளை காலை 10 மணிக்கு, இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: திருநெல்வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் பிரம்மாண்ட கிளை கோலாகல திறப்பு விழா நாளை காலை 10 மணிக்கு, இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.

0: 12:25 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு முகவரி தெரியாமல் தொலைந்த அனுபவங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸ்நேகிதிகள் சொல்லிட்டு இருக்காங்க, அட்ரஸ் தெரியாமல் அல்லோலப்பட்டுட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு நிறையா பேர் வந்து இந்த முகவரியை தேடி தேடி
1: ஒரு மணி நேரமாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் விசாரிச்சு நான் போய் சேர்ந்தேன்.
0: ஒரு கதையா, நிறைய பேரோட கதையில் ஒரு நாள் முழுக்க அட்ரஸ் தேடியிருப்பாங்க, கிடச்சிருக்கவே செய்யாது. ஐயோ அட்ரஸ் தெரியலையே, கிடைக்கலையே, எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே, எந்த வீடு எந்த நம்பர்னு தேடி தேடி அலைஞ்ச கதையெல்லாம் கூட உண்டு.
1: சரி, நம்ம தோழிகள் அந்த கதைகள்லாம் சொல்றாங்க, கேட்டுடலாம்
0: கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: எங்களோட இணைப்பு தெளிவா இல்லையே. முத்து செல்வி பேசுறீங்களா?
2: முத்துக்குட்டி.
1: முத்துக்குட்டி.
0: முத்துக்குட்டி. சரி சரி சரி, சொல்லுங்க. இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
2: பேசிருக்கேன் மேடம்.
0: சரி சொல்லுங்க, நீங்க முகவரி தெரியாமல் அலைந்த அனுபவத்தை சொல்லுங்கள்.
2: இப்போட்டி ஒரு கல்யாணம் பஸ்ஸில் மொத்தையில் பையனை மட்டும் போட்டு போனேன் மேடம். ஸ்டாப்ல இறங்குது, ஸ்டாப்ல இறங்கிட்டு இறங்க அதில் ஒரு அவங்க கேட்டேன், அவங்க இந்த தெருவழியே போனீங்கன்னா போயிடலாம் அப்படின்னு
0: சொன்னாங்க.
2: நானும் ரொம்ப நடந்துச்சுன்னா அதில் பக்கத்தில் ஒரு மூலம் நான் அந்த மண்டபத்துக்கிட்ட தான் போனோமா ஒன்றா வாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. பயந்து போய் கொஞ்சம் தள்ளி போனக்கப்புறம் வீடு வந்ததுக்கு அப்புறம் தான் பயமே நீங்க. அதுக்கு பிறகு தள்ளி போனதுக்கு அப்புறம் எங்க அக்கா என் தங்கச்செல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாவே இருந்து.
1: கரெக்டா கொண்டு போய் விட்டுட்டாரா?
2: கொண்டு விட்டுட்டாங்க, ஆனா அவங்கள நம்பி போகதான் பயமா
0: இருக்கு.
2: ஏறி பிடிச்சு மண்டபத்தை முடிச்சு போயிட்டு வந்தாச்சு பழையபடி.
0: சரிப்பா, நன்றி நன்றி
2: நன்றி மேடம்.
1: ஒருத்தங்க நம்பி கூட்டிட்டு போறாங்க,
0: இருந்தாலும் அதுவும் வந்து ஒரு நல்லதுக்கு தான். முன்ன பின்ன தெரியாதவங்களை அட்ரஸ் சொல்லி தரேன் வாங்க எனக்கு தெரியும்னு சொல்லி கூப்பிடுறாங்கனாலும் நம்ம நம்பி போக முடியாது. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் போய்க்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்கணும்.
1: இல்லை எனக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு இன்டர்வியூக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஆனால் இடம் வந்து அந்த ஒரு ஒரு ஆஃபீஸ்ன்னு தெரியுது, ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியல. வழி தெரியாமல் விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு அவங்க வண்டியில் அவங்க போக நான் பின்னாடி வண்டியில் ஃபாலோ பண்ணி அவங்க கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்து விட்டுட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி
0: சில பேர் கரெக்டாக சொல்லுவாங்க, சில பேர் நம்ப முடியாது நம்ம. அதனால் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நிறைய

0: இப்படிதான் அடுத்தவங்க சொல்றதை கேட்டு போகணும் அப்படின்ட்டு போவாங்க. அட்ரஸ் ஒரு அட்ரஸ் கேட்க இன்னொரு அட்ரஸ்க்கு மேல அட்ரஸை மாத்தி சொல்லி
1: வேற
0: அனுப்பிவிட்ட
1: எங்கேயோ கொண்டு
0: ஆட்கள்லாம்
1: போய்.
0: இருப்பாங்க. சரி பண்ணுவாங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் திருச்செந்தூர்ல இருந்து ராதா பேசுறேன்.
0: ராதா சொல்லுங்க அட்ரஸ்.
2: என் தங்கச்சி ஊர் தெரிஞ்சிருப்பேரே, இங்க இருந்து திருச்செந்தூர், எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்து திருச்செந்தூருக்கு வந்து நான் என் ஊர்ல இருந்து கூட்டு போறேன். என் தங்கச்சி சொன்னேன், கான்ட்ராக்டா ஊரை பெற சொல்லுவோம், கரெக்டா ஸ்டாப்ல இறக்கி விட்டுருவாங்கண்ணா. வேண்டாம், எனக்கு தெரியும், நான் இறங்கிக்கிறேன்ட்டு. அது இந்த வழியா போகாம குமாரபுரம் வழியா போகாம 6 மணி நேரம் வழியா போச்சு
1: அந்த பஸ்ஸா.
2: அந்த பஸ் அது வழியா போனா அவன் தென்திருப்பில இறங்க பழங்கன்னு இறங்கிட்டா. ஊர் வந்துட்டு பக்கத்துல நல்ல ஒரு ஆள் குடிச்சிட்டு தென்திருப்பன் டிக்கெட் எடுத்தாரு, அவரு குரங்கன்ல இறங்கிட்டாரு. அவரு இறங்குறாரு, ஊர் வந்துட்டு இறங்கிட்டா, என்ன இறக்கி விட்டா இறங்கி அந்த வந்த முடிக்கும் ஸ்டாப்போ இல்ல வேற இடமா தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சு தென்திருப்பேர்ல கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோ தென்திருப்பேர்ல கொண்டு விட்டாரு. அப்புறம் போலாம்
0: கண்டிப்பா. உண்மையிலேயே வந்து இந்த ஆட்டோக்காரங்க இல்ல அப்படின்னா நிறைய பேருக்கு கஷ்டம் தான். டக்குன்னு கண்டுபிடிச்சு போக முடியலன்னா ஆட்டோக்காரங்கிட்ட சொல்லி விசாரிச்சு அவங்க கண்டுபிடிச்சு கொண்டு போய் விடுவாங்க, அப்படியும் உண்டு.
1: நன்றிமா, நன்றி. அதாவது நீங்கள் நிறைய பஸ்ஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து நம்ம போகிற ஊருக்கேற்ற மாதிரி யாராவது டிக்கெட் எடுக்கிறாங்களா, நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோன்னே அந்த ஆட்கள் யார் இருக்கிறாங்க, அவங்க எப்போ இறங்குறாங்க, அவங்களை பார்த்துட்டு போகிற அந்த ஒரு இது இருக்குது.
0: அப்படி தான் இப்போ தப்பாக இறங்கிருக்காங்க.
1: இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தோழிகளே. தோழிகளே, உங்களுடைய அனுபவங்களை, அட்ரஸ் தெரியாமல் அலைஞ்ச அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் எப்படி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாமா?
0: ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்போம்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் பிரம்மாண்ட கிளை கோலாகல திறப்பு விழா நாளை காலை 10 மணிக்கு, இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: 12:34 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு முகவரி தெரியாமல் அலைந்த அனுபவங்களை தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க? லலிதா சொல்லுங்க, அட்ரஸ் தெரியாம நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சிரிக்காம எப்படி இருக்க முடியும்?
1: என் மகளுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு, தாலி பிரிச்சு கட்டு வாங்கலாமா? அதுக்கு நான் மட்டுமே ஆட்டோல ஜாமான் வாங்கிட்டு எங்க மகா வீட்டுக்கு போனேன். தெரு பேர சொன்ன, தாமரை தெருன்னு
0: சொன்னாங்க.
1: ஆட்டோக்காரன் அந்த வீடுதான் தெரு, நான் மதுரை பேசு ஆட்டோட போயிருந்தேன், எனக்கு வீடு தெரியல.
0: என்ன
1: வீடு தெரியும்? வீடு தெரியும். வாசல ஒரு பெரிய மாமரம் நிக்கமா, அந்த வீடு எங்க அம்மா நான் குடிச்சு வரமாட்டாங்க.
0: திங்கட்கிழமை எதிர்பார்த்தாங்களா? நன்றிமா. நம்ம கூட பேச போற அடுத்த தோழி, வணக்கம்.
2: வணக்கம் திவ்யாமா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
2: திவ்யாமா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். நீங்க சூப்பரா பேசுறது கேட்டு நல்லா இருக்கும்.
0: தேங்க்யூமா. உங்க பேர் நீங்களே சொல்லிருங்க.
2: ஆர்வங்கமட்டிலிருந்து சாந்தி.
0: சாந்திமா, நீங்க அட்ரஸ் தெரியாம அலைஞ்ச அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா?
2: நிறைய இருக்கு, 2-3 இடம்
0: நிறைய இருக்கா? அப்ப நிறைய வாட்டி அட்ரஸ் தொலைச்சிருவீங்க போலயே.
2: அவங்க வந்து வேற பக்கம் எங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு பாப்பாவும் நானும் ஏறிந்த மத்துக்குங்க. அதனால அந்த பாப்பா சொல்லிட்டு நீங்க ஏறின இடம் இந்த இடம் தாக்கா, அந்த அண்ணன் அங்கோடி கூட்டு போறாங்க, நம்ம நானும் இறங்குற இடம் இதாக்கா அப்படின்னு அந்த பிள்ளை சொன்னது.
0: நிப்பாட்டினேன்
2: அடிச்சேன் அடிக்க இந்த போலீஸ் மேல நாங்க அதுல

0: கட்டகாடு கூப்பிட்டு அவங்க அடியே அடிச்சோம். யாருமே இந்த அம்மா உலக ஏற்றி அடியே உலக ஏற்றி அடிச்சு கையை அடிச்சு உன் கையே உலகம் பெரிய பிரச்சனை
1: ஆயிட்டு.
0: ஆமா
2: உங்க அட்ரஸ் தெரியாம இப்படி மாட்டிக்கிட்டு
0: எனக்கு படிக்க தெரியாது பத்தியா, அந்த இடத்துல கிளீனா இறங்க தெரியாது. இப்பம்னா இறங்கிருவேன், இது ஒரு 10-15 வருஷத்துக்கு
1: முன்ன
0: இப்பம்னா கேட்டு கேட்டு இறங்கிருவேன்.
2: 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அட்ரஸ் தெரியாம அலைஞ்சிருக்கீங்க.
0: என்ன பாடுபாடு வேணுமா இப்பவும் டக்குன்னு இறங்கிருவேன். இப்ப என் சொல்லி விட்டுருவா, இந்த இடத்துல இறங்குமா இங்க எப்படி இருமா செய்யுமா சொல்லி விட்டுருவா.
2: நன்றிப்பா, நன்றி.
0: நன்றி நன்றி
2: திவ்யா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள், வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கு.
1: ஆமா,
2: அவங்க எல்லாருமே வந்து எல்லாருக்குமே இந்த இது மாட்டியிருப்போம், அந்த அட்ரஸ் முகவரி தெரியாம எல்லாருமே திரு திருன்னு விழிச்ச சம்பவங்கள் எல்லாருக்குமே இருக்கும்.
1: ஆமா,
2: அதைதான் இன்னைக்கு நேயர்கள் நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்கலாம், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து.
3: திருநெல்வேலி பண்பலை 102.6 சிநேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ,
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் பிரம்மாண்ட கிளை கோலாகல திறப்பு விழா நாளை காலை 10 மணிக்கு, இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: 12:44 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு முகவரி தெரியாமல் அலைந்த அனுபவங்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார், எங்கேருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கிறோம் சிவகாமி, நீங்க சொல்லுங்க. முகவரி தெரியாமல் அலைந்த அனுபவங்கள் பத்தி.
2: ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கோம். ஃபங்க்ஷன் முடிஞ்சது, திருப்பி நம்ம திருநெல்வேலிக்கு கிளம்பிட்டோம்.
1: சரி,
2: பல்லாவரத்துல இருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல எக்மோர் போனோம்.
1: அப்படிங்கறப்ப அந்த குழப்பமும் இருக்கும்ல.
0: நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் வரமக்குள்ள இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரிமா சொல்லுங்க, உங்களுக்கு முகவரி தெரியாமல் அலைந்த அனுபவத்தை.
3: முகவரி தெரியாம அலைஞ்சது சின்ன பிள்ளையில நண்டு சொல்றேன், கூட்டிக்கிட்டு ஏறாளா ஏறாளா. ஆனா சென்னையில போய் அக்கா வீடு வளசர வாக்கத்துல இருந்தாங்க. அப்ப மூட்டை முடிச்சுக்கெல்லாம் கொண்டுட்டு போய் டவுன் பஸ்ல இறக்கிட்டு புள்ள குட்டியில வச்சுக்கிட்டு உள்ள போனா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாம் காமௌண்ட் சேவர், எல்லாமே மாமரம் தேன மரம் எல்லாம் நிக்கும். ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்படி பாப்போம். நீ அந்த தெருவுல உள்ள நாயும் எங்களை பாக்கும். தெருவுல உள்ள நாய்களும் எங்களை பாத்துட்டு என்ன பாவம், தெரியாம மகளந்து முடிஞ்சுகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அதோட தேடி கண்டுபிடிச்சு உள்ள போக முன்னே பெரும்பாடா பட்டு போவோங்கம்மா. அப்ப எதுவுமே இல்லை, இல்ல கைபேசியும் பட்டன் போன் தானே.
0: ஆமா ஆமா,
3: அதெல்லாம் ரொம்ப சிரமங்களை ஏற்படுத்தி அத போய் வீடு போய் சேர்ந்து அவங்க முகத்தை பாக்கும்போது அப்பா அப்ப இருக்கிற ஆனந்தம் இருக்கே அளவிட
0: முடியாதது. களைத்து சோர்ந்து இறுதியில் வீட்டை கண்டுபிடித்தவுடன் முகத்தில் மலர்ச்சி அப்படின்னு.
3: ஆமா, சொந்த பந்தத்தை பார்க்கும் போது என்ன ஆனந்தமா இருக்கும் தெரியுமா? ஏக்கா 80 நேரம் அலைஞ்சது தெரியுமா? அத்தை அப்படி தண்ணிய தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அவங்களை எல்லாம் பார்த்த உடனே அந்த அலைஞ்ச சந்தோஷம் அந்த துன்பம் எல்லாம் பறந்து ஓடிடும் அந்த நேரத்துல.
0: சரிமா,
3: ஆனா இன்னைக்கு பிள்ளையெல்லாம் வளர்ந்துருச்சுங்க, எல்லாம் படிச்சிருக்குங்க, கையில பெரிய போன் இருக்கா, டக்கு டக்குன்னு எல்லாம் எடுத்து கூட்டிட்டு போயிருக்குங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம்
0: தான்.
3: அழைஞ்சு இழஞ்சு தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு வந்து அதெல்லாம் இல்ல. ஆனா அழைஞ்சு விரிஞ்சு இருக்கிற இன்பமும் நல்லாதான் இருக்கும். நாலு ஜனங்களை பார்த்து கேட்டு விசாரிச்சு உள்ள போயி
1: அனுபவங்களேன்
0: நாலு பேர். அது இப்ப பின்னாடி அந்த நினைவுகளை நினைச்சு பார்க்கையில சிரிப்பு வருது. அதுவும்

0: நம்ம எப்போ அதுக்கு மாட்டிட்டு முழிச்சோமே அட்ரஸ் தெரியாமல் அப்படிங்கிற நினைவு வந்து ஒரு விழியை இப்படி விரிப்பாக பார்த்து பேச வேண்டியது.
1: அதாவது நம்ம தோழிகள் எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் அந்த அட்ரஸ் தெரியாமல் இருந்தாலும் விசாரிச்சு விசாரிச்சுக்காத அந்த லொக்கேஷனுக்கு போய் சேர்ந்துருதாங்க பாருங்களேன். நான்லாம் ஒரு தடவை இப்படி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது தெரு பேர் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, வீட்டு அட்ரஸ் பேர் ஞாபகம் இல்லை. அந்த தெருவே மூணு வாட்டி சுற்றி வச்சு சரி கடைசியில் பிறந்த ஒவ்வொரு வீட்டையாக தட்ட முடியும், சரி மனசு தளர்ந்து நம்ம இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், நாங்கள் வந்து வந்தாச்சு,
0: திரும்ப வந்துருக்கீங்க கண்டுபிடிக்காம.
1: ஆமாம், கண்டுபிடிக்காம வந்தாச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரே தெருவே மூணு வாட்டி சுற்றுனது வந்து எப்படி தெரிஞ்சதுன்னா, ஒரு பாப்பா விளையாடிட்டு இருந்துச்சு, பால் வச்சு விளையாடிட்டு இருந்துச்சு. அப்போ தான் இந்த பாப்பா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு மறுபடியும் நாங்கள் வழி தெரியாமல் தெரு தெருவாக சுற்றும்போது இந்த பாப்பா இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு திருப்பி, அதுக்கப்புறம் ஒரே தெருவை மூணு வாட்டி அட்ரஸ் தெரியாமல் சுற்றிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே நமக்கு மனசு தளர்ந்து போய் நாங்கள் திருப்பி வீட்டுக்கே போவோம், வீட்டுக்கே கிளம்பியாச்சு.
0: சரி, நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரத்தை கேட்டுட்டு பாடல் கேட்கலாம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: திவ்யா, இவ்வளோ நேரம் வந்து முகவரி தெரியாமல் அலைந்த அனுபவங்களை நேயர்கள் சொல்லிட்டாங்க. ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து அட்ரஸ் தெரியாமல் முழிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: ஆமாம், அவங்க சொல்லும்போது தெரிஞ்சது.
0: எப்படியோ ஆனால் அட்ரஸை கண்டுபிடிச்சி போயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு
1: அதெல்லாமே ஒரு
0: சந்தோஷம்
1: பத்து
0: வேறு.
1: 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அந்த ஞாபகத்தை நமக்கு வந்து சொல்லிட்டு
0: சொல்லிட்டு
1: போயிருக்காங்க.
0: போயிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியில் முகவரி தெரியாமல் அலைந்த அனுபவங்கள் குறித்து பேசினேன். நேர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் சொல்லிக்கிறேன், நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியை இதுவரை நாங்கள் வழங்கியது நான் சுபகலா,
1: நான் உங்கள் திவ்யா.
0: நிகழ்ச்சி நிறைவாக பாடல் வருது, கேளுங்கள்.

0: நலம்தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.
1: இரண்டு வயதுக்கு உள்ளேயே இந்த காது கேட்கும் திறமையை நம் வளர்த்து விட்டால் இயல்பாகவே பேச்சு வளர்வதற்கு நமக்கு வந்து உதவியாக இருக்கும். தற்சமயம் நமது அரசாங்க மருத்துவமனை கல்லூரிகளில் காக்லர் இம்ப்ளன்ட்ஸ் அறுவை சிகிச்சை 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக செய்யப்படுகிறது. 6 வயதுக்கு மேற்பட்ட உள்ளவங்களுக்கு சிறப்பு சிகிச்சை சிறப்பு பரிந்துரைகள் பேரிலும் செய்யப்படுகிறது. 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள் மிகுந்த பலன் அளிக்கிறது. 6 வயது என்று நம்ம குறிப்பிட்டாலும் 1-2 வயது உள்ள குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான கருவிகளை நாம் பொருத்தினால் இயல்பாகவே பேச்சு திரும்புவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஸோ காக்லியார் அறுவை சிகிச்சை செய்வது வந்து ரொம்ப கடினமா என்று வினவ வேண்டாம். அந்த அறுவை சிகிச்சை வந்து இப்போ பல மருத்துவக் கல்லூரிகளிலும் மேற்கொள்ளப்படுகிறது. பெரும்பாலும் நம்ம அறுவை சிகிச்சைகள் செய்யும்போது 2 பிரிக்க வேண்டும். நம்ம எதற்காக அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறோம் என்று மனதில் வந்து வைத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு இயற்கையிலேயே ஒரு குறைபாடு இருக்கிறது, அதை மருந்து மாத்திரை மூலமாக சரி செய்ய முடியவில்லை, அதற்கான மாற்று விஷயங்கள் வேறு எதுவும் கிடைக்கவில்லை என்பதற்கு நேரங்களில் நம்ம வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறோம். நமக்கு பலன் வந்து அறுவை சிகிச்சை மூலமாக கிடைக்கிறது என்பதை மனதில் வந்து பிரதானப்படுத்திக் கொள்ள வேண்டும். அறுவை சிகிச்சையின் பலனை அனுபவிக்க சில நேரங்களில் ஒரு பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளை பொறுத்தவரை இந்த காக்லியர் அறுவை சிகிச்சை பொறுத்தவரையில் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு மயக்கம் கொடுப்பதிலிருந்து மயக்கம் தெளிந்து 1-2 வார காலங்களில் ஏற்படும் தொற்றுகள், ஏற்படும் சில உபாதைகள், அந்த புண் ஆறுதல் இதன் மூலமாக வரக்கூடிய சில ப்ராப்ளம் இது மட்டுமே உள்ளது. அந்த கடந்து விட்டால், அந்த 2 கடந்து விட்டால் இந்த கருவி உள்ள பொருத்தப்பட்டிருக்கும் கருவியினால் பக்க விளைவுகளும் ஏற்படுவது இல்லை. 5 வருடங்கள் 6 வருடங்கள் கழித்து ஏதோ பிரச்சனை வந்துடுமோ என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அறுவை சிகிச்சையின் பொழுதும் மயக்கத்தின் பொழுதும் அதற்கு உண்டான பின்னர் காலத்திலும் வரக்கூடிய காலகட்டத்தில் மிக ஜாக்கிரதையாக நம்ம நடந்து கொண்டால் பெரிய சொல்லுக்கொள்ளும் அளவாக அறுவை சிகிச்சையின் பக்க விளைவுகள் கிடைக்கவில்லை. அந்த பலனை அனுபவிக்கும் போது நமக்கு நன்றாகவே இருக்கும். 15-16 வருடங்களுக்கு முன்னாடி பண்ணினவங்க இன்றைக்கி வந்து அவர்களாகவே படித்து அவர்களாகவே தேர்ச்சி பெற்று நீட் தேர்வு அனைத்திலும் வெற்றி பெற்று ஒரு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்து மருத்துவராகவே மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. கண்கூட நாம் பார்க்கிறோம். மருத்துவக் கல்லூரி மட்டும் நான் வந்து குறிப்பிடவில்லை, அனைத்து விதமான கல்லூரிகளும் வெளிநாடுகளில் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களிலும் அவர்களாகவே சென்று படிக்கிறார். இது எப்படி சாத்தியமானது? குழந்தை பிறந்த பொழுது காது கேட்கவில்லை என்றால் அதால் பேசியிருக்கவே முடியாது. இன்று ஒரு சராசரி குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அனைத்து பலன்களையும் அனுபவிக்கிறார்கள் என்றால் இந்த காக்லர் இம்ப்ளண்ட் அறுவை சிகிச்சை மகத்தான வெற்றியான ஒரு அறுவை சிகிச்சை தான். இதில் பலர்

0: சில சில அந்த கருவிகளை தொடர்ச்சியாக பராமரிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. குழந்தையோட தன்மையில் ஏற்படக்கூடிய அந்த இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருந்து தான் ஆகணும். ஆனால் அதெல்லாம் கடந்துட்டாங்க, ஒரு 5-6 வருடங்கள் கடந்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை வந்து அந்த ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறாங்க, கண் கூட பார்க்க முடியும். அந்த மிஷின்ஸ் அவங்க ரொம்ப சேஃப் கார்டாக வச்சுக்குவாங்க.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.

0: காலநிலை மாறுபாட்டால் சில நோய்கள் வந்து பரவுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதில் பொதுமக்களிடமிருந்து சுகாதாரத்துறை எந்த மாதிரியான ஒத்துழைப்பை எதிர்பார்க்குது சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
2: வீட்டுக்கு பின்னால் உள்ள பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள், டயர்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், இதெல்லாம் வந்து தூக்கி வீசக்கூடாது. முட்டை சாப்பிட்றோன்னா சாப்பிட்டு அப்படியே இந்த ஓட்டை தூக்கி தூர போட்டுருவாங்க. அந்த ஓட்டில் தண்ணி தேங்கிருந்தால் அந்த தண்ணீர்லேயும் கொசுப்புழு உற்பத்தி ஆகும். தேவையில்லாத டயர்கள் பின்னால் போட்டு வச்சுருப்பாங்க. பிளாஸ்டிக்கு இது இருக்கும், ஆட்டு உரலில் சும்மா வச்சுருப்பாங்க. அந்த ஆட்டு உரலை உபயோகப்படுத்தவே மாட்டாங்க. உபயோகப்படுத்தாத இடத்துல அந்த ஆட்டு உரில் தண்ணி தேங்காமல் இருக்குன்னா அதில் முழுவதுமாக மணலை போட்டு மூடி வச்சா அதில் தண்ணி தேங்காது. இது மாதிரி அறிவுரைகளை சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு பொதுமக்கள் ஒரு சில இடங்களில் வந்து அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. எங்களுக்கே தண்ணி கம்மியாக தானே இருக்குது, இந்த தண்ணியில் கொசுப்புழு இருந்தால் அதை உடனடியாக அழிப்பதற்கு அந்த நடவடிக்கை ஏற்படுவாங்க. அதை தண்ணீரை கொட்டுவதற்கு ஒரு சில நேரங்களில் பொதுமக்கள் ஒத்துழைப்பது இல்லை. நாங்களும் சொல்கிற தண்ணியை உடனடியாக பாத்திரத்தை கழுவியோ இல்லைன்னா துணியை துவைச்சோ அப்போ கொட்டி அதை நன்றாக கழுவி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சி அதை காய வச்சு சுத்தமாக வச்சு அப்புறம் தண்ணீர் பிடிச்சி மூடி வைங்க. தொடர்ந்து தண்ணீரை 3 நாள் 4 நாள் உபயோகப்படுத்தாச்சுன்னா அதை காலி பண்ணிடுங்க. 10 நாள் 15 நாளுக்கு தொடர்ந்து ஒரே தண்ணீரை திறந்த வெளியில் வைக்காதீங்கிற அறிவுரைகளை சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே போகும்போதும் நாங்கள் ஒரு சில இடங்களை பார்க்குறது. இப்போ ஃப்ரிட்ஜு வச்சுருப்பாங்க, குளிர்சாதன பெட்டி, அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த டீஃப்ராஸ்ட் ஆகக்கூடிய அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா பின்னால் உள்ள அந்த தண்ணீர் பூரா அந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னால் உள்ள அந்த டப்பாவில் தண்ணி தேங்கியிருக்கும். ஒரு வீட்டில் காய்ச்சல் இருக்குதுன்னு போய் பின்னால் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் இருக்கும், அந்த தண்ணீருக்குள்ளே கொசுப்புழு இருப்பதை நாங்கள் பல இடங்களில் பார்த்து அதை எடுத்து கொட்டி அதை தொடச்சி வைக்க சொல்கிறோம். இந்த பணிகளே எங்களுடைய பணியாளர்களே செய்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு பொதுமக்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தேவையில்லாத தண்ணீர் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜுக்கு பின்னால் இருந்தால் அதை தொடச்சி சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். எங்கேயும் தண்ணீர் தேங்காத அளவு இருக்கணும். நம்ம தண்ணீர் பிடித்து வைத்திருந்தாலும் அதை வாரத்துக்கு ஒரு தடவை கழுவி நல்லா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சி கழுவி சுத்தமாக வச்சுருந்தா அந்த கொசு முட்டை இடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி மக்கள் வந்து நல்ல முறையில் பேணி காப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சாயந்தரம் ஒரு 5 மணி 5:30 மணி ஆச்சுன்னா கதவுகளெல்லாம் சாத்தி வச்சு கொசு உள்ளே வராத அளவுக்கு இருக்கணும். குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு கொசு வலைகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அந்த கொசு கடிப்பதற்கு உண்டான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். பொதுமக்கள் நம்ம நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். சுற்றுப்புறத்தை நமது வீட்டில் உள்ள பகுதிகளிலும் சுகாதாரமாக வைத்திருப்பதன் மூலம் பல நோய்களிலிருந்து நாம் நம்மை காற்றுக்கொள்ள முடியும்.
0: மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய டெங்கு காய்ச்சல் வந்து எவ்வாறு பரவுகிறது, எந்தெந்த வழிகளில் பரவுகிறது, டெங்கு காய்ச்சல் வந்தாக்க முறையாக அரசு மருத்துவமனைகளை அணுகணும், எவ்வாறு சிகிச்சை எடுக்க வேண்டும், பல அருமையான கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நலந்தானா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் பிரம்மாண்ட கிளை கோலாகல திறப்பு விழா நாளை காலை 10 மணிக்கு, இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: ஒரு மணி 10 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறு பூனை காளையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். கிராமப்புறங்களில் அதிகமாக காணப்படக்கூடிய கொடிகளில் இந்த சிறு பூனை காளை கொடியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறு பூனை காளி கொடியில் கிடைக்கக்கூடிய சிறு பூனை காளி பழம் ரொம்பவே மருத்துவ குணம் கொண்டது. இது சிறு பூனை காளியின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க நலம்தானா நிகழ்ச்சியில்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

1:14 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறு பூனைக்காளி அந்த செடியை பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். செடி இல்லை, கொடி. இந்த கொடியோட இலை வந்து பார்க்கறதுக்கு பூனையோட கால் போன்ற வடிவமைப்பில் இருக்கிறதுனால தான் இதை வந்து சிறு பூனைக்காளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பூ செடியை வந்து உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து பழுக்கக்கூடிய அந்த பழத்தை வந்து சின்ன வயசில் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளும் சாப்பிட்ருப்போம். பூனைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சொக்கட்டான் பழம், பூனைப்பழம் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய இதுதான் இந்த சிறு பூனைக்காளி கொடி அப்படிங்கிறது. இதை வந்து மேலும் இதை வேற எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா, கொடி தோடை, மொசுக்கட்டான் கொடி இப்படின்னு நிறைய பெயர்களில் அழைக்கிறாங்க. அமெரிக்கா, மெக்சிகோவை வந்து தாயகமாக கொண்ட இந்த சிறு பூனைக்காளி பழம் வெப்பமண்டல பகுதிகளிலையும் பரவலாக காணப்படுது.

0: 1:18 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறு பூனை காளி பழத்தோட நன்மைகள் மருத்துவ பயன்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இந்த சிறு பூனை காளி கொடி வந்து கிராமப்புறங்களில் அதிகமாக காணப்படும். இந்த பூனை காளி பழம் வேலியின் மீது படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடியாகும். இந்த பூனை காளி காயை சுற்றி பார்த்தீங்கன்னா மொசு மொசு அப்படின்னு சொல்லிட்டு மொசு மொசுப்பாக இருக்கக்கூடிய ஒரு கூண்டு போல காணப்படும். இந்த காய் பழுத்தா வந்து மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இந்த பழத்தின் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி சதை பகுதிகள் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இனிப்பாகவும் புளிப்பாகவும் இருக்கும். அந்த சொன்னேன் நம்ம சின்ன வயசில் அந்த மஞ்சள் நிற பழத்தை வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த கருவேல மரத்தில் வந்து இந்த கொடி படர்ந்து போய் கிடக்கும். அந்த காயாக இருக்கும்போது அதை சுற்றி வந்து மொசு மொசுப்பாக ஒரு கூண்டு மாதிரி இருக்கும். பழுத்துருச்சு அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் அந்த பழம் இருக்கும். அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு திரவம் மாதிரி ஒரு பழம் இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இனிப்பாகவும் புளிப்பாகவும் நல்லாயிருக்கும். சின்ன வயசில் இந்த பூனைப்பழத்தை பறித்து சாப்பிட்ருந்தவங்க நம்மள நிறைய பேர் இருப்பாங்க. இதில் ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள் இருக்குது. அதெல்லாம் என்னன்னா இன்றைக்கி நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் பிரம்மாண்ட கிளை கோலாகல திறப்பு விழா நாளை காலை 10 மணிக்கு இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: திருநெல்வேலி பண்பலை 102.6 நலந்தானா. இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் பிரம்மாண்ட கிளை கோலாகல திறப்பு விழா நாளை காலை 10 மணிக்கு, இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோ கிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

0: உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லைமன்பலை 102.6.
1: தொடக்கமும் பாட்டு முடித்ததும் பாட்டு, பாட்டுக்கு பணிவன்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் பிரம்மாண்ட கிளை கோலாகல திறப்பு விழா நாளை காலை 10 மணிக்கு, இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
3: ஒரு மணி 30 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறு பூனை காளி கொடியை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த சிறு பூனை காளியில் வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பல சிக்கலில் ஒரு சிக்கல் வந்து இந்த மலச்சிக்கல் தான். இந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு வந்து நிறைய பேர் அவதிப்பட்டிருப்போம். அதிகமாக கடுக்காய் பொடி, வாழைப்பழம் இதெல்லாம் நிறைய சாப்பிடுவோம். இருந்தாலும் வந்து இந்த பூனைக்காளியோட பழம் இருக்கு இல்லையா, அந்த பழத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா தீராத மலச்சிக்கல் கூட தீர்ந்துருமா. ஏன் அப்படின்னா, இந்த பூனைக்காளி பழம் வந்து செரிமானத்துக்கு உகந்த ஒரு பழமாகவும் பார்க்கப்படுது. அதனால் இந்த பூனை பழத்தை, பூனைக்காளி பழம்னு சொல்லக்கூடிய அந்த பூனை பழத்தை சாப்பிட்டா மலச்சிக்கல் பிரச்சனை எளிதில் தீர்ந்துரும்.

ஒரு மணி 36 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு பூனை, அதாவது சிறுபூனை கொடி, சிறுபூனை காளி கொடி, அதை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிறுபூனை காளி கொடியில் வந்து பார்த்திங்கன்னா அதோட பழங்கள் வந்து மலச்சிக்கலுக்கு நல்ல மருந்தாகும் அப்படிங்கிறத வந்து பாடலுக்கு முந்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த பழத்தில் வந்து என்னென்ன வேதிப்பொருள் இருக்குது அப்படின்னா ஃப்ளாவனாய்டுகள், கிளைகோசைடுகள், ஆல்கலாய்டுகள், இது எல்லாமே வந்து உடலுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய இந்த வேதிப்பொருட்கள் இதில் இருக்குது. மேலும் இந்த பூனை பழத்தில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்புக்கான சக்தி இருக்கிறதுனால இந்த பழம் வந்து நிறையா அழகு சாதன பொருட்கள்லையும் பயன்படுத்தப்படுதாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடலை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் சிறுபூனை காளி கொடியின் நன்மைகள் பற்றி.

0: திருநெல்வேலி பண்பலை 102.6 நலந்தானா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் பிரம்மாண்ட கிளை கோலாகல திறப்பு விழா நாளை காலை 10 மணிக்கு, இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

1:45 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில். இன்னைக்கு சிறு பூனை காளி அந்த கொடியோட மருத்துவ பயன்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்து அந்த பழம் மலச்சிக்கலுக்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் கூட அது வந்து அழகு சாதன பொருட்கள்லையும் பயன்படுத்துகிறாங்க அதை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இது போக வந்து அடிக்கடி ஏற்படக்கூடிய மயக்கம், அதே மாதிரி தீராத வயிற்றுப்போக்கு, பதட்டம், கல்லீரல் பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆஸ்துமா, புற்றுநோய், தூக்கமின்மை, இரத்த சோகை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த பூனைக்காளி பழம் வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. அதாவது இந்த பூனைப்பழம் வந்து ரொம்பவே சிறந்த ஒரு தீர்வாக இருக்குது. வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் இந்த பூனைப்பழத்தை வந்து அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த வயிற்றுப்போக்கிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து தூக்கம் இல்லாமல் இரத்த சோகை ஏற்படக்கூடிய நேரங்கள்லையும் இந்த பூனைப்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு தீர்வாக இருக்கும்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

1:51 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில இன்னைக்கு சிறுபூனை காளி கொடியின் மருத்துவ பயன்கள் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த சிறுபூனை காளி பழம் வந்து எவ்வளோ மருத்துவ குணம் மிக்கது, என்னென்ன நோய்க்கு மருந்தாக பயன்படுதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த சிறுபூனை காளி பழத்தை தாண்டி இந்த கொடி முழுவதுமே மருத்துவ குணம் கொண்டது தான். இதோட பூ இருக்கு இல்லையா, இதில் ஒரு வெள்ளை நிற பூ பூக்கும். அந்த பூவை வந்து நல்லா நிழலில் வளர்த்தி பொடி பண்ணி நல்ல நீரில் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அது கூட தேன் கலந்து டெய்லி காலையில் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களுமே தீருமா. மேலும் வந்து பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கு இந்த பழம் சாப்பிட்டு வர்றது ஒரு சிறந்த ஒரு தீர்வாகவும் இருக்குது.

இதுவரைக்கும் நலம்தானா நிகழ்ச்சியில் பூனை காளி கொடியின் மருத்துவ பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் வருது, கேளுங்கள்.

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி அன்பின் வரிகள். நமது நிலைய நிகழ்ச்சிகளை பற்றி நேயர்கள் எழுதின கருத்துக்கள், விமர்சனங்கள், கடிதம் வழியாக அவங்க எழுதின அந்த கருத்துக்களை தான் இந்த ஒரு மணி நேரமும் நம்ம வாசிக்க இருக்கிறோம். நீங்களும் நம்மளுடைய நிலை நிகழ்ச்சிகள் பற்றி ஏதாவது எழுதி அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முகவரி சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. நிலைய இயக்குனர், அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி, 627002 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்களும் எழுதி அனுப்பலாம். உங்களுடைய கருத்துக்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக காற்றலையில் தயாராக இருக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. நம்ம நேயர்களுடைய கடிதங்கள் அன்பாக எழுதி அனுப்பிய கடிதங்களை ஒவ்வொன்றா வாசிடலாம். முதல்ல என் கையில் யாருடைய கடிதம் இருக்குது அப்படின்னா, மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல், வீரவநல்லூர் கருணாநிதி, மம்சாபுரம் மீனா, மேலப்பாளையம் பிஸ்மி இவங்க எழுதின கடிதம் தான். 5/10/2026 அன்னைக்கு இரவு நேயர் தொகுப்பாக வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்கள் நல்ல கருத்துள்ள பாடல்களை தேர்வு செஞ்ச அவருக்கு எங்கள் நல்வாழ்த்துக்கள். அவர் தேர்வு செய்த பாடலில் எங்கள் இதயத்தை அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று தாளாட்டியது. அறிவிப்பாளர் ஸ்ரீவை கோமதி அம்மா தன் அமைதியான குரலில் நிகழ்ச்சியை தேன் சிந்தும் வானம்மாய் அமைத்த அவருக்கும் நெல்லை பண்பலைக்கும் எங்கள் நன்றிகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி அவங்களுடைய கடிதம் தான் இருக்குது. 4ம் தேதிக்காக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அன்னைக்கு காலையில் ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம், வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா என்ற தலைப்பில் வளம்பர கேட்டு மகிழ்ந்தும் கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தங்களின் அனுபவ கருத்துக்களை நிகழ்வின் பக்கம் கூறிய விதம் ரசிக்கும்படியாக அமைந்தது மிக சிறப்பு. நேற்றைய நினைவுகள் நம்மோடு எப்போதும் பயணம் செய்யும் என்றும் அது அனைத்து வாழ்வில் என்றுமே மகிழ்ச்சியும் தரும் அப்படிங்கிறத அழகாக உணர்த்தி சென்றது அன்றைய நிகழ்வு. ரசிக்க தந்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி சசிகலா அவர்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகள் தொடரட்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் சிங்கிக்குளம் எம் பகவதி அவங்களுடையதான். மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலம் அறியாவல். 6/10/2026 அன்றைக்கு மாலை 5:30 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1961 வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது.

இப்படிப்பட்ட பழைய பாடல்களை கேட்பதற்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனங்களை சொல்லி அதன் பிறகு அந்தந்த படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி சந்தியா ஜெகனுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மருதுகுளத்திலிருந்து டி வீரபாண்டியன் அவங்களுடைய கடிதம் தான் என் கையில் இருக்குது. 5ஆம் தேதிக்காக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 5ஆம் தேதி இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டேன். அன்பு நேயர் வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்கள் பாடல் தொகுப்பு அ என்ற எழுத்தில் தொடங்கும் பாடல்கள் அருமையான பாடல்கள். முதல் பாடலாக சரஸ்வதி சபதம் படப்பாடல் அகர முதல எழுத்தெல்லாம் அரியவைதா தேவிங்கிற கலைமகளின் சிறப்பாக தொகுத்தது பாராட்டுக்குரியது. சுகமான ராகங்கள் பாடல் தொகுப்பை அருமையாக 102.6 பண்பலையில் ஒளிபரப்பிய தொகுப்பாளர் சகோதரி ஸ்ரீவை கோமதிக்கும் 102.6 எஃப்எம்க்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. 5ஆம் தேதி அன்னைக்கு இரவு 9:30 நெல்லை 102.6 பண்பலையில் இலக்கிய சாரல் நிகழ்ச்சி கேட்டேன். சிலப்பதிகாரம் சொல்லும் பெண்ணின் மன உறுதி தலைப்பில் பெண் உண்மை நியாயம் மன உறுதியாக இருப்பதை கண்ணகி குடும்ப பெண் பல சோதனைகளை அனுபவித்தாள். கண்ணகி கணவன் கோவலன் மாதவியுடன் சென்றாலும் மன உறுதியுடன் இழப்பை பொறுத்து கொண்டு மீண்டும் கோவலன் கண்ணகியுடன் வரும்போது ஏற்றுக்கொள்ளும் தன்மை, கண்ணகிக்கு சிலம்பு நம்பிக்கையின் அடையாளம், தன் கணவர் கோவலன் குற்றமற்றவன், அரசி சிலம்பு முத்துக்கணல் என என் சிலம்பு மாணிக்க கற்கள், அதாவது என்னுடையது மாணிக்க கற்களானது, அரசி சிலம்பு முத்துக்களால் ஆனது, எனது சிலம்பு மாணிக்க கற்களால் ஆனது, மன்னனிடம் உண்மையுடன் நியாயத்திற்காக மன உறுதியுடன் போராடினாள். பெண்கள் குணங்கள் பற்றி கூறிய நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஸ்ரீவை கோமதி சகோதரி 102.6 பண்பலைக்கும் பாராட்டுக்கள் நன்றி சிறப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5ஆம் தேதி அன்றைக்கு பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சி கேட்டேன். நேயர்களின் கடிதங்களை நேயர்கள் மன மகிழ்ச்சி அடையும் வகையில் பொறுமையாகவும் தெளிவாகவும் முழுமையாகவும் படித்து நிகழ்ச்சிக்கு 100க்கு 100 மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொகுப்பாளர் அன்பு சகோதரிக்கு பாராட்டுக்கள். மருதுகுளம் வீரபாண்டியன் தெரிவிச்சிருக்கிறாங்க. நிகழ்ச்சி தொகுப்பாளர் அறிவிப்பாளர்களுக்கு என் அன்பான வேண்டுகோள் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. போற்றுவோர் போற்றிடும் தூற்றுவோர் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதே, மன உறுதியுடன் செயல்படுங்கள், வாழ்த்துக்கள். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய அன்பான வார்த்தைக்கு. 6ஆம் தேதி 12 மணிக்கு சிநேகிதியே நிகழ்ச்சி கேட்டேன். வீட்டில் சண்டை வராமல் கருத்தை எப்படி கூறுவது அப்படிங்கிற தலைப்பில் ஆலங்குளம் காயத்ரி நேயர் விட்டு கொடுத்தல் என்றும் அவ்வே சண்முகி அருணாச்சலம் பட பாடல்களோடு தொடர்ந்த நிகழ்ச்சி, பல நேயர்கள் வானொலி நிகழ்ச்சியின் கருத்தை அறியாமல் தொடர்பு கொள்வது நிகழ்வை தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பல நேயர்கள் தொடர்பு கொள்ளும் போது வாய்ப்பு கிடைக்காமல் போகிறது. நேயர்கள் நிகழ்ச்சி தலைப்பை முழுமையாக அறிந்து தொடர்பு கொண்டு கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 102.6 சகோதரிக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. தென்காசியிலிருந்து குத்தாலிங்கம் அவங்களுடைய கடிதம் தான் என் கையில் இருக்குது. 5ஆம் தேதிக்காக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அன்றைக்கு மாலை 4 மணிக்கு பொதிகுத்தும்பி நன்றாக இருந்தது. பொதிகுத்தும்பியின் பொக்கிஷம் சுமித்ரா தேவி சிறப்பாக செயல்பட்டு நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு போனார். சுமித்ரா தேவிக்கு பாராட்டுக்கள். லிசிக்கும் சேர்த்துதான். 6:10 அன்றைக்கு மாலை 4 மணிக்கு பொதிகுத்தும்பி சூப்பர். நன்றி சந்தியா. மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பும் படமும் பாடலும் நிகழ்ச்சியை 2000த்தோடு நிறுத்தி மறுபடியும் 1960க்கு கொண்டு போன நிலைய இயக்குனர் அவர்களுக்கு ஒரு சபாஷ். 6:10 காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வீடுகளில் சுபகாரியம் நடத்துவது சந்தோஷத்திற்காகவா ஊரின் பெருமைக்காகவா, நல்ல தலைப்பு. தலைப்பை கொடுத்த ஜெமிமாவிற்கு நன்றி கலந்த பாராட்டுக்கள். 7ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஒளிபரப்பின ஆனந்த பூங்காற்றை நிகழ்ச்சியில் எல்லோருக்கும் நல்லவராக இருக்க முடியுமா அப்படிங்கிற தலைப்பு சூப்பர். திவ்யாவுக்கு நன்றி. எல்லோருக்கும் நல்லவராக இருக்க வேண்டுமென்றால் நடிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நல்ல மோட்டிவேஷனல் தலைப்பு. தலைப்பு கொடுத்த திவ்யாவுக்கு மீண்டும் ஒரு நன்றி பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. தென்காசியிலிருந்து குத்தாலிங்கம் நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. தொடர்ந்து இன்னும் நிறைய நேயர்கள் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா வாசிடலாம். மக்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். மனுநீதி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

2:15 கேட்டு இருக்கிறீங்க. அன்பின் வரிகள் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 நேர்கள் நம்ம நிகழ்ச்சியில் பற்றி எழுதி அனுப்பின கடிதங்கள்ல அடுத்ததாக யாருடைய கடிதம் வாசிக்க போகிறேன் அப்படின்னா, டவுன் மேலரத வீதியிலிருந்து எம் கருப்புசாமி, வசந்தி கருப்புசாமி, எம் முத்து சௌமியா இவங்க எழுதின கடிதங்கள் தான் வாசிக்க இருக்கிறேன். அன்புள்ள நிலை இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் 1/10/2026 அன்று மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி சிந்து சாரா தனது புன் சிரிப்பு கலந்த குரலால் பொது அறிவு கேள்விகள் அனைத்தும் ஊர் பெயர் ஈரோடு பொள்ளாச்சி என்று நிறைவு பகுதி வரை அனைத்து விரிவான விளக்கத்துடன் அருமை. அன்று அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நிலைய பொறுப்பாளர் ஐயா காளிமுத்து அவர்களுடன் சகோதரி ஆர்ஜி ரம்யா இருவரும் கடிதங்கள் எங்கள் கடிதங்கள் உட்பட ஒருவரி விடாமல் படித்தது சிறப்பு. அதிலும் குறிப்பாக அன்று அனுப்பு முகவரி இல்லாத மாற்று கருத்து கடிதங்கள் படித்ததுடன் தெளிவான விளக்கம் கொடுத்தது நமது நிலைய பொறுப்பாளருக்கு சபாஷ். பாராட்டுக்கள். சகோதரிக்கும் பண்பலிக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 அன்னைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் சகோதரி ஆர்ஜி சந்தியா ஜெகன், பேச்சுக்களை அரசி சுமித்ரா இருவரும் அன்னைக்கு 1 மணி நேரம் மிக கலகலப்புடன் நடத்தினாங்க. அன்று நம்மளுடைய நேயர் யாழினி கேள்வி அபாரம் பாராட்டுக்கள். அன்று இரவு இலக்கிய சாரலில் சாரல் நிகழ்ச்சியில் அறிவியல் பகுதியில் நமது சகோதரர் இம்சை அரசன் முத்துக்குமார், குகை நத்தை பேப்பர் ஒட்டும் பசை கோள்களின் விளக்கம் மிக அருமை, இலக்கிய சாரலில் மணிமேகலை உணர்த்தும் வாழ்வு நெறியின் அரிய தகவல்களுடன் அன்று பழைய படத்தின் பாடல்கள் முத்துக்கள். சகோதரிக்கும் சகோதரருக்கும் எங்கள் அன்பான நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 அன்னைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் சகோதரிகள் சித்ரா ரங்கநாதன், பேச்சுக்களை அரசி சுபகலா இருவரும் மிக உற்சாகமாக 1 மணி நேரம் அசத்தி விட்டார்கள். அன்று சுபகலா சம்சா கண்ணாடி பாட்டி பேச்சு மிக மிக அருமை. நிறைவில் சித்ரா அவர்கள் வானொலியில் கேட்கும் நேயர்கள் நன்றி கூறியது எங்கள் அன்பு பாராட்டுக்கள். அன்று இலக்கியச்சாரலில் பூம்புகார் உணர்த்தும் கடலோடிய தமிழரின் அடையாளங்கள் தடயங்கள் பற்றி மிக அருமையாக அவருக்கே உரிதான கவித்துறுடன் விளக்கம் கொடுத்து பாடல்கள் கருத்துக்கள் மிக்க பாடல்கள் வயதான எங்களுக்கு மிக சிறப்பு. சகோதரிக்கும் சகோதரருக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 அன்னைக்கு ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில் கோபத்தில் அமைதி தோல்வியா புத்திசாலித்தனமா அப்படிங்கிற தலைப்புக்கு சகோதரி சுட்டிப்பெண் ஜோனா தனக்கே உரித்தான குட்டி கதையோடு அன்று நேயர்களிடம் மிக தெளிவான பதில் பெற்று அன்று கருத்து பதிவு அருமை. நமது நேயர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் கோபத்திற்கு சரியாக கருத்து கூறியது அன்று சிறப்பு. பாராட்டுக்கள். அன்று மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி ஆர்ஜி வசந்தி பாலமுருகன் புதர்வு கேள்விகள் அனைத்தும் அதன் விரிவான விளக்கமும் மிக அருமையாக இருந்தது. சகோதரிகள் இருவருக்கும் பண்பலைக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 அன்னைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் சகோதரர்கள் இம்சேரசன் முத்துக்குமார் அன்று ஆர்ஜே விஜய் இருவரும் மாற்று யோசி கூட்டு நம்பர் என்று இருவரும் மிக உற்சாகமாக விளையாட்டு மிக மிக 1 மணி நேரம் நல்ல பாடல்களுடன் மிக தெளிவாக அசத்தி விட்டார். அதிலும் 2 நேயர் வாய்ப்பு கொடுத்தது சிறப்பு. அன்று நேயர்கள் கல்லூரி மாணவி யாழினியின் கேள்வி பதில், சங்கரன் கோவில் வேம்படி முத்து கேள்வி சிந்தனையுடன் சிரிப்பு கலந்து கொடுத்தது. அன்பு பாராட்டுக்கள் சகோதரர் இருவருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 அன்னைக்கு ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில் புதுமண தம்பதிகள் வாழ்க்கை புரிந்து கொள்ள எவ்வளவு காலம் ஆகிறது அப்படிங்கிற தலைப்புக்கு சகோதரி பிரேமி பாசமிகு தன்னுடைய குரலால் நேயர்களுடைய கருத்துக்களை கேட்டு அன்று பதிவு அருமை. குறிப்பாக சனிக்கிழமை 2 நேயர் தான் வாய்ப்பு கொடுப்பார்கள், அன்று 3 நேயர் வாய்ப்பு மிக அருமை. பாராட்டுக்கள். அன்று மனம் விரும்புதே பகுதியில் சகோதரி ஸ்ரீவை கோமதி பொது அறிவு கேள்வி மற்றும் அதன் விரிவாக்கம் அருமை. அதிலும் வானொலி கேட்கும் நேயர் நன்றி கூறியது எங்கள் பாராட்டுக்கள். சகோதரிகளுக்கும் நமது பண்பலைக்கும் எங்கள் பாசமிகு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. 4 அன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா அப்படிங்கிற தலைப்புக்கு அன்பு சகோதரி சசிகலா தன்னுடைய இனிமையான நிறைந்த குரலால் அன்று நேயர்கள் கருத்து பதிவுடன் சகோதரியின் இடைப்பகுதி கருத்துக்கள் மிக மிக முதிர்ச்சியானது எங்கள் பாராட்டுக்கள். அன்று பொதிகு தும்பியில் சகோதரர்கள் ஸ்ரீவை ராமச்சந்திரன் மணிமுத்தார் கணேஷ் இருவரும் இணைந்து நேயர்களிடம் புதுமையான கேள்வி ஓட்டப்பந்தயம் கல்லூரி மாணவி நேயர் யாழினியின் கேள்விக்கு எங்கள் பாராட்டுக்கள். அன்று 1 மணி நேரம்

0: சந்தோஷம் சகோதரிக்கும் சகோதரர் இருவருக்கும் எங்கள் அன்புடன் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. டவுன்லேருந்து எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்துசௌமியா. மருதுகுளம் வீரபாண்டியன் அவங்களுடைய கடிதம் தான் இன்னும் என் கையில் இருக்குது. 3ஆம் தேதிக்காக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இனிய இரவு வணக்கம். மரம் நடுவோம், மலைப்பருவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தோட 3/10/2026 இரவு 9:30 பண்பலையில் இலக்கிய சாரலில் அகநானூற்றில் சுற்றுச்சூழல் சிந்தனைகள் என்ற தலைப்பில், மலைப்பகுதியில் அதிக மரங்கள் உள்ளதால் அதிகமான மழை பெய்கிறது, மணலும் மணல் சார்ந்த இடமான பாலைவனத்தில் வெப்பக்காற்று கிருமிகளை அழிக்கும் தன்மையுள்ளது எனவும், ஆதிகாலத்தில் மனிதன் தேன் பழங்கள் உன்றும் வேளாண்மை செய்தும் வந்தனர். அறிவியல் உணர்ச்சியால் வளர்ச்சியால் பல வகை தேவைகளுக்காக காடுகள் அழிக்கப்படுகின்றன. மரங்கள் சுற்றுப்புற சூழலுக்கும் மரங்கள் அவசியம். தேவை பற்றி எங்கள் வீட்டு மரங்களுடைய அவசியம் தேவை, அதை பற்றி நான் உங்களுடைய வீட்டு பிள்ளைகள் இசையரசன், முத்துக்குமார் உட்பட பாராட்டுக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான்காம் தேதி மதியம் 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் கேட்டேன். வாழைத்தண்டு மருத்துவ குணங்களும் பயன்பாடு குறித்து அறியப்பட்டது. வாழைத்தண்டு நார்ச்சத்து, நீர்ச்சத்து, தாதுச்சத்து நிறைந்துள்ளது. உடல் வலுப்பெற வாழைத்தண்டை எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படின்னு கூறிய அந்த சமையல் குறிப்பு சூப்பர், பெஸ்ட், மிக அருமை. வாழைத்தண்டு இயற்கையின் வரப்பிரசாதம், அதிக செலவு கிடையாது. உடலுக்கு நலம் பயக்கும் வாழைத்தண்டை வாரம் ஒரு முறையாவது உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். வாழை வாழ வைக்கும் பயனுள்ள கருத்துக்களை இனிய பாடல்களுடன் கூறிய அறிவிப்பாளர் சகோதரர் அவருக்கு நன்றி, அப்புறம் நிலைத்தாருக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் மறு ஒளிபரப்பு தேவை, அதாவது இந்த நிகழ்ச்சிக்காக அப்படி சொல்லியிருக்கிறாங்க. 4ஆம் தேதி இரவு 9:30 இலக்கிய சாரல் கேட்டேன். பழந்தமிழர் இல்ல அமைப்பு குறித்து கூறப்பட்டது. புறநானூற்றில் முற்றம் முள்வேலி அமைத்து திண்ணை உருவாக்கம், முல்லை பாட்டில் வலிமையான மரத்தூண்களை கொண்டு இல்லம் அமைக்கிறது, நெடுநல் வாடையில் நிலவு ஒளி வீட்டில் படும்படி வீடு கட்டுறது, பெரும்பான்மையாற்று படையில் பெண்கள் சமையல் செய்யும் போது புகையினால் கண்கள் சிவந்து விடாதபடி சமையலறை அமைக்கிறது, பட்டினப்பாலையில் உணவு தானியங்களை சேமிக்க கப்பல் வடிவம் போன்ற நெல்கூடு குதில் வைக்கப்பட்டது எனவும், வீடு சம்பந்தப்பட்டமான பாடல்கள் ஒளிபரப்பி நிகழ்ச்சி அலங்கரித்த அறிவிப்பாளர் சகோதரருக்கும் 102.6 பண்பலைக்கும் பாராட்டுகளுடன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நானும் ஆனந்தம் விளையாடும் வீடு பாடல் ஒளிபரப்ப பதிவு செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி மருதுக்குளம் வீரபாண்டியன். தொடர்ந்து நம்ம நேர்களோட கடிதங்களை நம்ம வாசிக்க கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்தெல்லாம் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 to 4 வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கோவில்பட்டி குமார் ஏ குமார் அவங்களுடைய கடிதம் தான் இப்போ என் கையில் இருக்குது. 1ஆம் தேதிக்காக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது நலம் நல்ல மரியாவல். 1/10/2026 வியாழன் மதியம் 2 மணிக்கு இடம்பெற்ற அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த கடிதங்களை, பாராட்டு கடிதங்கள் மற்றும் கருத்துக்குரிய கடிதங்களையும் மிக தெளிவாக அன்பாக சொன்ன நிகழ்ச்சி பொறுப்பாளர் காளிமுத்து அவர்களுக்கும், உடன் இணைப்பாக அன்பின் குரலாக வாசித்த நமது வானொலி சகோதரி அவர்களுக்கும் நன்றியுடன் பாராட்டுக்கள் சொல்லியிருக்கிறாங்க. 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சுகமானராகுங்கள் நிகழ்ச்சிக்கு தொகுப்பினை அனுப்பி சிறப்பித்த நாகர்கோவில் சகோதரர் திரு மந்திரமூர்த்தி அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்கள். பாட்டு, படிப்பு, ஒழுக்கம் என்ற தலைப்பில் பழைய பாடல்களை தேர்வு செய்து படிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் பாடல்களாக இருந்தது. தலைவாரி பூசூடி பாடலில் வரும் விலை போட்டு வாங்கவா, முடியும் கல்வி வேலை, வேலைக்கு கற்பதால் படியும், மலைவாழை அல்லவா கல்வி, அருமை இந்த வரியை கேட்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. படித்திருந்தும் அறிவு பெற்றோர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், படிப்பு தேவை, பூ பூவாய் பூத்திருக்கும் போன்ற பாடல்கள் அனைத்தும் அருமை. சகோதரர் திரு மந்திரமூர்த்தி அவர்களுக்கும் தொகுப்பு சிறப்பு சேர்த்த நமது சகோதரருக்கும் டபுள் பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. 3ஆம் தேதி தமிழ் அமுதே நிகழ்ச்சியில் முனைவர் கதிரேசன் அவர்கள் திராவிட மொழிகள் பற்றியும் அதற்குரிய ஒற்றுமைகள் பற்றி எடுத்துக்காட்டுடன் விவரித்து கூறினார்கள். திருந்திய மொழி என்பது பேச்சு, எழுத்து.

இலக்கணம் இலக்கியங்களை கொண்டது என தெரிவித்தார்கள். திருந்தாத மொழி என்பது பேச்சுக்கு மட்டும் பயன்படும் மொழி என எடுத்து கூறினார். சொன்னது அருமை, எடுத்துக்காட்டுகளுடன் சொன்னது அருமை. அருமையான விளக்கங்களுடன் தமிழை அமுதிய நிகழ்ச்சியை சிறப்பித்த முனைவர் ஐயா அவர்களுக்கும் நமது வாணலிக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3ஆம் தேதி சனிக்கிழமை காலை ஆங்கிலம் அறிவும் நிகழ்ச்சியில் சகோதரி பிரபாவதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மாமாவிடமிருந்து கிடைத்த கிஃப்ட் பரிசு, அந்த பொருளுக்காக மாமாவிற்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு கடிதம் எப்படி எழுத வேண்டும் என்பதையும், மாமாவின் வீட்டில் உள்ள குழந்தைகள் கசின்ஸ் நலமும் விசாரித்து எழுதும் கடிதம் பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. சகோதரி பிரபாவதி அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. 4ஆம் தேதி ஞாயிறு காலை தமிழே அமுதே நிகழ்ச்சியில் தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நிகழ்வுகளை எடுத்து சொன்னார்கள். 1887 தொடங்கிய தமிழ்மொழி செம்மொழியாக நடந்த வரலாற்று 18, 23, 55, 58 வடக்கெல்லாம் தொடர்ந்து 2004 செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டதாக கூறி தமிழ்மொழி வரலாற்றை சிறப்பித்த முனைவர் திரு கதிரேசன் அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காங்க. 4ஆம் தேதி ஞாயிறு காலை ஆங்கிலம் அறிவும் நிகழ்ச்சியில் இன்று ப்ரொனவுன் பற்றியும் அதற்குரிய 8 வகையான சொற்களையும் எடுத்துரைத்தார்கள். ஐ, வி, ஷி, யூ, ஹி, தே, இட் போன்றவை வைத்து வார்த்தைகளை அமைக்கும் முறைகளையும் தெளிவுபடுத்தி சொன்னார்கள். கற்றுக் கொடுத்த திரு பாஸ்கரன் அவர்களுக்கும் நமது நெல்லை பண்பலைக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கலை ஆனந்த பூங்காற்றில் மகிழ்ச்சியை தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா அப்படிங்கிற சிந்தனைக்குரிய கேள்விக்கு நமது நேயர்களின் மூலம் கருத்துக்கள் நிறைந்த பதில்கள் கிடைத்தது. பெரும்பாலான கருத்துக்கள் வாயிலாக நேற்றைய நினைவுகள் தான் என்று விடை கிடைத்தது. நேயர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள். நேற்றைய நினைவுகள் தான் உண்மையில் மகிழ்ச்சி. ஆற்றின் வெள்ளம் போன்றது நேற்றைய நினைவுகள், ஆனால் ஆற்றில் தோண்டும் ஊற்று போன்றது நாளைய கனவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அன்பான கடிதங்கள் மற்றும் வாட்ஸ்அப் பாராட்டுகளையும் அன்பான சிறப்பான எடுத்துரைத்து அந்த 2 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் 2லிருந்து 3 மணி வரைக்கும் கடுமையான வெயில் அன்பாக வாசித்தது குளிர்தென்றலாக மகிழ்ச்சியாக இருந்தது. மேலும் எங்களை போன்று கடிதங்கள் எழுதும் நேயர்களுக்கு ஊக்கம் அளித்தது. நமது சகோதரி மீரா அவர்களுக்கு டபுள் பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு உங்களுடைய கடிதம் தாங்க ஊக்குவிக்குது. 5ஆம் தேதிக்காக நம்ம கோவில்பட்டி குமார் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, திங்கட்கிழமை காலை ஆனந்த பூங்காற்று குடும்பத்தில் மகிழ்ச்சி இடம்பெற நாம் என்ன தியாகம் செய்ய முடியும் என்பதற்கு நம்மளுடைய நேயர்கள் வாயிலாக எண்ணற்ற பயனுள்ள கருத்துக்கள் கிடைத்தது. இவைகளை நாம் பின்பற்றினால் போதும், எந்த தியாகமும் செய்ய வேண்டியதில்லை, குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சி தான். சுயநலம் இல்லாமல் விட்டு கொடுத்தல், அன்பு, அமைதியாக இருத்தல், பொறுமை ஆகியவற்றை உறுதியுடன் கடைபிடித்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை இடம்பெற செய்வோம். சிறந்த தலைப்பு தந்த ஆனந்த பூங்காற்றை சிறப்பித்த நமது சகோதரி மீரா அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுக்கள் சொல்லியிருக்கிறாங்க. 5ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு தொகுப்பினை அனுப்பி சிறப்பித்த சகோதரர் வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டுக்கள். சகோதரர் தேர்வு செய்த பாடல்கள் அனைத்தும் பழைய பாடல்களாக இருந்தது, இரவு பொழுதை இனிமையாக்கியது, நன்றியுடன் பாராட்டுக்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தொகுப்பினை மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்து வழங்கிய நமது சகோதரி அவர்களுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. கோவில்பட்டியிலிருந்து குமார் எழுதின கடிதங்கள் தான் உள்ள நேரம் வாசிச்சும் வாட்ஸ்அப்லையும் நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறாங்க. அதை இப்போ வாசிடலாம். இன்று 102.6 பண்பலையில் நலம்தான நிகழ்ச்சி கேட்டேன். சிறுபூனை காலிக்கொடி மூலிகை பற்றி மருத்துவ குணங்கள், சிறுபூனை காலிக்கொடி பழங்கள், மலச்சிக்கல் மற்றும் பல வேதிப்பொருட்கள் அழகு சாதன பொருட்களாகவும், வயிற்றுப்போக்கு ஆஸ்துமா நல்ல தூக்கம் வருவதற்கு சிறுபூனை காலிக்கொடி பழங்கள் பயன்படுகிறது. சிறுபூனை காலிக்கொடி பூ நன்கு உலர் செய்து நீரில் கொதிக்க வைத்து தேன் கலந்து அருந்தினால் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் குறிப்பாக பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளது என நேயர்களுக்கு அறிய வைத்த தொகுப்பாளர் சகோதரிக்கும் 102.6 பண்பலைக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பு நேயர் மருதகுளம் வீரபாண்டியன். அடுத்ததா யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, நெல்லை பண்பலை இயக்குனர் மற்றும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். கே கே தாமஸ் சிவகலை, அதாவது நெல்லை பண்பலை நிகழ்ச்சிகள் எல்லாமே மிகவும் சிறப்பாக இருக்கிறது. காலை வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் பழகவும் மிகவும் சிறப்பான தகவல்கள். 7:15 தமிழே அமுதே கதிரேசன் முனைவர்
அவர்களுடைய கருத்து மிக சிறப்பாக இருக்கிறது. 7:30 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியும் நான் செவியமடைத்தேன் மகிழ்ச்சி. ஆனந்த பூங்காற்று 9:00 நேரலை நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் திவ்யா சிறப்பாக நடத்தினார். நலம்தான நிகழ்ச்சி 1:00

0: காது மூக்கு தொண்டை டாக்டர் கணபதி அவர்களுடைய கருத்து சிறப்பு. அதன் பின்பு டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு. காளிமுத்து சாருடைய கேள்விக்கு உள்ள பதில் மிகவும் சிறந்த விழிப்புணர்வு தகவல். நலம்தானா நிகழ்ச்சி அறிவிப்பாளர் சுபகலா நடத்துகிறார், மிகவும் சிறப்பாக இருக்கிறது. கடிதம் வாசிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி கே கே தாமஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடவே சிங்கம்பாறை அமிர்தம் நெல்லை டவுன் கருப்புசாமி அப்படின்னு சேர்த்து அவங்க பேருன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிறுபுனை கொடி மூலிகை பற்றி அறிவிப்பாளருடைய கருத்துக்கள் மிகவும் சிறப்பு பயனுடையதான கருத்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம நேயர்களுடைய கடிதங்களை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

2:40 கேட்டு இருக்கீங்க அன்பின் வரிகள். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 அடுத்ததா மேலச்சவல்ல இருந்து பி முருகன் அவங்க எழுதின கடிதங்களை தான் வாசிக்க இருக்கிறோம். மதிப்பிற்குரிய நிலைய இயக்குநர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலம் அறியாவல். 2 அன்று 1:15 நலம்தான நிகழ்ச்சியில சிறுகீரையை பற்றியும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றியும் மிக தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி பேச்சுக்கலை அரசி சுபக்கலாவுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 அன்னைக்கு 2:00 அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில நேயர்களுடைய அன்பான கடிதங்களை மிக அழகாகவும் நல்ல பொறுமையாகவும் வாசித்த சகோதரி திவ்யாவுக்கும் அறிவிப்பாளர் சகோதரர் காளிமுத்து அவர்களுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிலை இயக்குநர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 அன்னைக்கு 28:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில தோட்டாக்குடி மாரியப்பன் அவர்களுடைய நையாண்டி மேளம் மிக சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு ராகமும் மிக அழகாக வாசித்தார்கள். அதுவும் பக்தி பாடல் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படிங்கிற பாட்டு வாசித்தார்கள். மிகவும் நன்றாக இருந்தது. மிக்க நன்றி. தோட்டாக்குடி மாரியப்பன் அவர்கள் குழுவினருக்கும் அறிவிப்பாளர் சகோதரருக்கும் நிலை இயக்குனர் அவர்களுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 அன்னைக்கு 5:00 படமும் பாடலும் நிகழ்ச்சியில 2000 வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்கள் அனைத்தும் நன்றாக இருந்தது. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனங்களை மிக அருமையாக சொன்னார்கள். அதன்பின் அந்தந்த படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி பேச்சுக்களை அரசி சுபக்கலாவுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் 2 அன்னைக்கு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில வந்த பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. அன்று 10:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில நாகர்கோவில் சகோதரர் எஸ் மந்திரமூர்த்தி அவர்களுடைய தொகுப்புல பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. படமும் படிப்பும் மையமாக வைத்து பாடல்கள் மிக அருமையாக தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் நாகர்கோவில் சகோதரர் எஸ் மந்திரமூர்த்தி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் 30/09/2026 அன்னைக்கு காலையில 11:00 மணித்திருநாடு நிகழ்ச்சியில சேலம் மாவட்டம் குறும்பப்பட்டி விலங்கியல் பூங்கா பற்றி மிக தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. கேட்பதற்கே இவ்வளவு அருமையாக இருக்கிறது. நேரில் போய் பார்த்தால் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு மிக அருமையாக சொன்னார்கள். பார்க்க வேண்டும் என்று ஆசையாக தான் இருக்குது. நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி ரம்யாவிற்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அனைத்தும் மிக நன்றாக இருந்தது அப்படின்னும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. 1 அன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளும் உடல் ஆரோக்கியமும் பற்றி மிக தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி சந்தியா ஜெகனுக்கு பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 அன்னைக்கு 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. அன்று 10:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில நாகர்கோவில் சகோதரர் எஸ் மந்திரமூர்த்தி அவர்களுடைய தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் முக்கணி சாப்பிட்ட மாதிரி அவ்வளவு இனிமையாக இருந்தது. இப்படிப்பட்ட பழைய பாடல்கள் மிக அருமையாக தொகுத்து வழங்கிய நாகர்கோவில் எஸ் மந்திரமூர்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே நேயர் 6 அன்னைக்கு 1:05 நலம்தானா நிகழ்ச்சிக்காக எழுதியிருக்கிறார்.

நாங்கள் சிறுதானிய ஏன் உணவில் சிறுதானியங்களை ஏன் உணவில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி மிக அருமையாகவும் நல்ல தெளிவாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி சந்தியா ஜெகனுக்கு பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. 6ஆம் தேதி அன்னைக்கு மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1961 வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. பாடல்களை கேட்பதற்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி சந்தியா ஜெகனுக்கு பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேர்களுடைய அன்பான கடிதங்களை மிக அழகாகவும் நல்ல பொறுமையாகவும் ஜோராகவும் வாசித்த சகோதரி மேராவுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெல்லை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கூட நிறைய நேயர்களோட கடிதம் இருக்குது. வாட்ஸ்அப்பில் நிறைய நேயர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கணும்.

0: நெல்லை இயக்குநர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் 102.6 எஃப்எம் அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கூட நிறைய நேயர்களோட கடிதமும் இருக்குது, வாட்ஸ்அப்பில் நிறைய நேயர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கணும்னா 9443360074 இந்த நம்பருக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எங்களுக்கு டைப் பண்ணி அனுப்பலாம். தொடர்ந்து நம்ம நேயர்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அன்பா நம்ம நேயர்கள் நம்ம நிகழ்ச்சி பத்தி எழுதின கடிதங்களை வாசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா யாருடைய கடிதம் வாசிக்க இருக்கிறேன் அப்படின்னா, குற்றாலத்திலிருந்து அம்பலவாணன் அவங்க எழுதின கடிதம் தான். மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம் சொல்லிக் கொள்வது என்றென்றும் அன்பான நேயர் குற்றாலம் அம்பலவாணன். தினசரி மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1960 பாடல்கள் ஒளிபரப்பி வருகிறீர்கள், மிகுந்த பாராட்டுக்கள். 5ஆம் தேதி 1960 வந்த பாடல்களும், 6ஆம் தேதி 1961 வெளிவந்த பாடல்களும் ஒளிபரப்பப்பட்டுச்சு. அதில் குமுதம் படத்திலிருந்து மாமா பாடல், அப்புறம் கப்பலோட்டிய தமிழன் படத்திலிருந்து வெள்ளிப்பழி பனிமலையின் மீதிலே, அந்த நிகழ்ச்சியில் எந்தெந்த படங்கள்லேருந்து பாடல்கள் ஒளிபரப்புறாங்களோ அதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. லக்ஷ்மி படத்திலிருந்து எனக்கு மிகவும் பிடித்த சுசீலா அம்மா பாடிய மாலை பொழுதின் மயக்கத்திலே, அந்த மாதிரி போன்ற பாடல்கள், அருமையான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்தன. கப்பலோட்டிய தமிழன் படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் வாவுசியாக மிக மிக பிரமாதமாக நடித்திருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5ஆம் தேதி அன்னைக்கு மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சி, காட்சியும் பாடல்களையும் வழங்கிய காட்சியும் கானமுமாக வலம் வந்தது. 60 வெளியான பாடல்களை வழங்கிய தங்களுக்கும், அருமை தொகுத்து வழங்கிய ஆர்ஜே லிசி ஜெகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், இனிய பாராட்டுக்கள். கைராசி படத்திலிருந்து அன்புள்ள அத்தான், அடுத்த வீட்டு பெண் படத்திலிருந்து கண்ணாலே பேசி, எல்லோரும் இந்நாட்டு மன்னவர் படத்திலிருந்து என்னருமை காதலியே, வெண்ணிலாவே, களத்தூர் கண்ணம்மா படத்திலிருந்து அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, கைதி கண்ணாயிரம் படத்திலிருந்து கொஞ்சி கொஞ்சி பேசி, தெய்வப்பிரவி படத்திலிருந்து அன்பாலை தேடி பின், படிக்காத மேதை படத்திலிருந்து ஒரே ஒரு ஊரிலே, பாவை விளக்கு படத்திலிருந்து 1000 கண் போதாது அப்படிங்கிற பாடல், குற்றாலத்தோடு முடித்தது அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 6ஆம் தேதி மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில், ஒரு படத்தில் TMS சுசீலா, லீலா, ஜிக்கி, ML விஜயகுமாரி போன்ற பல பாடகர்கள் பாடியிருப்பார்கள்னு ஆர்ஜே சந்தியா ஜெகன் அவர்கள் கூறினார்கள். அதில் ML விஜயகுமாரி அல்ல, அந்த பாடகி பெயர் ML வசந்தகுமாரி. இவங்க நடிகை ஸ்ரீவித்யா அவங்களுடைய தாயார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் அன்னைக்கு பல டைரக்டர்களுடைய பெயர்கள் வந்து சொன்னாங்க. அந்த காலத்தில் சில டைரக்டர்களுக்காகவே சில படங்கள் ஓடும், அதாவது ஸ்ரீதர், KS கோபாலகிருஷ்ணன், AP நாகராஜன், பீம் சிங், BR பந்துலு, இவங்களுக்காகவே சில படங்கள் ஓடும். 1960 61 62 63 என்று பழைய படங்களிலிருந்து பாடல்கள் தொகுத்து வழங்குங்கள், தங்களுக்கு இனிய நன்றி பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. என்றென்றும் அன்பான நேயர் குற்றால அம்பலவாணன். இன்றும் ஆனந்த பூங்காற்றை நிகழ்ச்சி நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. காரக்குறிச்சியிலிருந்து கனகா சங்கர் வாட்ஸ்அப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. உடையாம்புலி பத்மா அருள்ராஜ் என்ன சொல்லியிருக்காங்க, நேற்று ஆனந்த பூங்காற்றில் திவ்யா மேடம் எல்லோருக்கும் நல்லவங்களாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லோருக்கும் கண்டிப்பாக நல்லவங்களாக இருக்க முடியாது, நம்ம மனசாட்சிக்கு நல்லவங்களாக இருந்தால் போதும். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, எல்லா நேயர்களும் நல்லா பேசினாங்க. பொதிவு தும்பு நிகழ்ச்சி சூப்பராக இருக்குது, 1 மணி நேரம் போகிறதே தெரியல, எல்லாம் நிகழ்ச்சியும் நல்லா அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் எந்த விஷயத்தில் சுயநலமாக இருக்கணும் கேட்டிருந்தாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாமே சுயநலமாக தான் இருக்கிறாங்க. அப்புறம் 11 மணிக்கு போட்ட பாடல்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பரான பாடல்களாக போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திரையருவி நிகழ்ச்சியும் நல்லாயிருக்கு, மொத்தத்தில் எல்லா நிகழ்ச்சியும் சூப்பர்னு சொல்லியிருக்கிறாங்க. உடையாம்புலி பத்மா அருள்ராஜ். அன்பின் வரிகள் கடிதங்கள் வாசிக்கும் அறிப்பாளர் திவ்யா அவர்களுக்கு நலம் நலம் அறியாமல், 5ஆம் தேதி என்ற இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்கள் தொகுப்பு பாடல் அருமை இனிமை, அவருக்கும் அறிப்பாளர் ஸ்ரீவை கோமதி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். 8ஆம் தேதி அன்று, அதாவது இன்னைக்கு காலையில் இணைத்தானும் நல்லவை நிகழ்ச்சியில் முனைவர் வினோலியா சலோமி

சந்திரகாந்தம் அவர்கள் மனநிறைவு பற்றின கருத்துக்கள் கேட்டேன். அதன்படி நாம் நடந்து கொண்டால் நன்மை நமக்கே என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. இன்று காலை 8:50 தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் இன்றொரு தகவல். குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இடையே இருக்கக்கூடிய விவாதங்கள் பற்றிய கருத்து சூப்பர். இன்று மதியம் சிநேகிதி நிகழ்ச்சியில் முகவரி தொலைத்து தேடி போன அனுபவங்கள் பற்றி நிறைய நேயர்கள் கலந்து கொண்டு சொன்ன தகவல்கள் சிறப்பு. நிகழ்ச்சி அறிவிப்பாளர் சகோதரிகள் திவ்யா சுபக்லா அவர்கள் நிகழ்ச்சியை சிறப்பாக நெறிப்படுத்தினாங்க. இன்று மதியம் தலம்தானா நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் சகோதரி சுபக்லா அவர்கள் வயிறு சம்பந்தமான நோய்க்கு சிறுபூனை காலிப்பொடி, அதன் பழம், பூ இவற்றின் மருத்துவ பயன்கள் பற்றி சொன்ன தகவல் பயனுள்ளதாக இருந்தது. கூடவே நல்ல நல்ல பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தும் பண்பலை 102.6 நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்வது அம்புஜம் அம்பலவாணன் VM சத்திரத்திலிருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. பொதிய தும்பி நிகழ்வில் 2 நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. தூத்துக்குடியிலிருந்து முல்லக்காடு பாபு. இனிய நெல்லை பண்பலைக்கு அன்பான வணக்கம். மம்சாபுரம் மீனா அவங்க எழுதியிருக்கிறாங்க. 7 இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் மணக்கும் மலர்கள் அப்படிங்கிற தலைப்பில் முன்காலத்தில் போரில் வெற்றி பெற்று வருபவர்களுக்கு மலர்கள் தூவி வரவேற்பது பற்றி மணிமுத்தார் கணேஷ் அவர்கள் கூறியது அருமை. பாடல்களும் இனிமே அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். 8 காலை ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் சுயநலமாக இருக்கலாமா அப்படிங்கிற தலைப்பில் பேசிய நேயர்கள் கருத்துக்கள் அனைத்து மிக அருமையாக இருந்தது. கால்வாசி சுயநலமும் முக்கால்வாசி பொதுநலமுடன் வாழ்ந்தால்தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மம்சாபுரத்திலிருந்து மீனா. இன்று மதியம் ஒழித்த நலம்தானா நிகழ்ச்சியில் சிறுபூனை காலி விதை பற்றி நன்றாக சொன்னார்கள் சுபகலா. நகைச்சுவையாக பேசினார். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவருக்கு பாராட்டுக்கள் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்று காலை 9:00 சுயநலம் அப்படிங்கிற தலைப்பு நன்றாக இருந்தது. தற்போது அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை வாசித்துக் கொண்டிருக்கும் திவ்யாவுக்கு பாராட்டுக்கள் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. பகல் 12:00 முகவரி தேடி அலைந்த அனுபவங்கள் தலைப்பு நன்றாக இருந்தது. அதில் ஒழித்த பாடல்கள் மிகவும் அறுவை. சுபகலாவுக்கு பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. குத்தாலிங்கம் தென்காசி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் அடுத்த வாட்ஸ்அப்பில் யார் சொல்லியிருக்காங்கன்னா, மூளைக்கரப்பட்டி ரவிக்குமுதா, வீரநல்லூர் கருணாநிதி ஜெயராணி, மஞ்சள் நீர் காயலிருந்து சிங்காரவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி அன்பின் வரிகள் வாசித்த விதம் அருமை. ஒவ்வொரு நேயர்கள் கடிதமும் நிதானமும் பொறுமையாகவும் படித்த விதம் சூப்பர் அருமையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நம்ம அன்பின் வரிகள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இன்றைக்கி வந்த கடிதங்களும் வாட்ஸ்அப்பில் அவங்க அனுப்பின கருத்துக்களும் எல்லாத்தையுமே வாசித்தாச்சு. அந்த மனநிறைவோடு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் திவ்யா. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னா தாராளமாக எழுதி அனுப்புங்க. நிலைய இயக்குனர், அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி 6270002 அப்படிங்கிற முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 3:00 செய்தி சுருக்கம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப்படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்கு உரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 6G தொழில்நுட்ப சேவைகளை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்திய பத்திரிகை குழுமத்தை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. பிரபல திரைப்பட நடிகர் நானா பட்டேகர் மாரடைப்பால் இன்று கோவாவில் காலமானார். அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்காக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேகா சந்தர்ப்பவாத அரசியலை கடைபிடிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் நிதியம் ஒன்றை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை தனியாருக்கு வழங்கும் முடிவினை தாவேகா அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் செவித்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய பசிபிக் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம் 5 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் நேர்களே, 3:04 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க திரையர்வி. திரையருவி நிகழ்ச்சியில் இன்றைக்கும் நான் வந்து பாடலுக்கு இடைப்பட்ட வரிகளை கேட்க இருக்கிறேன். நேயர்கள் பாடலின் முதல் வரியை அது என்ன பாடல்னு கண்டுபிடிச்சி சொல்ல இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0462-256-1132 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணி நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பாடல் என்ன பாடல் அப்படின்னு நீங்களும் கண்டுபிடிக்கலாம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாரு, எங்க இருந்துன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கோபாலசமுத்திரத்திலிருந்து கோமதி பேசுறேன் மேடம்.
0: கோபாலசமுத்திரத்திலிருந்து கோமதி?
1: ஆமா மேடம்.
0: சரி, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா?
1: ஆமா மேடம், உங்ககிட்ட டெய்லி பேசுவேன் மேடம்.
0: பேசுவீங்களா?
1: ஆமா மேடம்.
0: சரி சரி சரி கோமதி, உங்ககிட்ட இப்போ ஒரு பாடல் வரிகளை சொல்கிறேன், நீங்கள் அது என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிங்க, பாடலின் முதல் வரியை கண்டுபிடிங்க.
1: ஆ சரி மேடம், போடுங்க பார்ப்போம்.
0: சொல்கிறேன்.

0: நிலவினை கிரகணம் தீண்டியது, மறுபடியும் பௌர்ணமி தோன்றியது, விதியும் புதியது, கதையும் புதியது.
1: நிலவினை
0: கிரகணம் தீண்டியது, மறுபடியும் பௌர்ணமி தோன்றியது, விதியும் புதியது, கதையும் புதியது.
1: நிலவினை
0: கிரகணம் தீண்டியது, மறுபடியும் பௌர்ணமி தோன்றியது, விதியும் புதியது, கதையும் புதியது.
1: பாட்டு அஜித் பாடலா மேடம்?
0: என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க நீங்களே.
1: அவள் வருவாள பாடலா மேடம்?
0: இல்லையே.
1: வீலே மேடம்
0: தெரியலையா?
1: ஆமா, முடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
0: சரி, அடுத்த நேற்று கேட்டுருவோமா?
1: ஆ சரி மேடம், ரொம்ப நன்றி மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
2: சிவகாசிலிருந்து தேவிஸ்ரீ பேசுறேன்.
0: சிவகாசியில இருந்து பேசுறீங்க தேவிஸ்ரீ?
2: ஆமா.
0: உங்களுக்கு இந்த பாடல்
2: மதிய வணக்கம்.
0: உங்களுக்கும் மதிய வணக்கம். சரி சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா இது என்ன பாட்டுன்னு?
2: எனக்கு திரிப்பட போடுங்களே.
0: நிலவினை கிரகணம் தீண்டியது, மறுபடியும் பௌர்ணமி தோன்றியது, விதியும் புதியது, கதையும் புதியது.
2: ஏதாவது க்ளூ கொடுக்க முடியுமா?
0: நம்ம திரையருவிக்கு வந்து க்ளூவே கிடையாது, 4 மணி ஷோக்கு தான் க்ளூ.
2: இது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே.
0: கண்டுபிடிச்சிடலாம்னு பார்த்தேன், கண்டுபிடிக்க முடியலையா?
2: மறுத்து நேரம் வழி விட்டுறேன்ப்பா.
0: சரி நன்றி.
2: நன்றி, வணக்கம். பேசுறோம், மகிழ்ச்சி.
0: அடுத்த நேரத்தை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: 3:12 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: குறும்பலாப்பேரி சந்திரகலா.
0: குறும்பலாப்பேரி சந்திரகலா, சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா அது என்ன பாடல்னு?
1: அது அவள் வருவாளா படம்.
0: ம்,
1: இது காதலின் செய்தி.
0: நம்ம நேர் ஒருத்தங்க முதல்ல பேசின நேர் வந்து அவள் வருவாளாவா அஜித் படமானலாம் கேட்டாங்க. பாட்டை சொல்லுவாங்கன்னு பார்த்தா பாட்டை சொல்லலை.
1: எனக்கு லைன் கிடைக்கல, நினைக்க கிடைச்சது.
0: சரி, நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
2: நெல்லை பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் சுபகலா அம்மாவுக்கும் உற்சாகமான பொன்மாலை நேர வணக்கங்கள் அம்மா.
0: வணக்கம். சொல்வது யார், எங்கிருந்து?
2: அந்த அம்மா உங்க சிஷியன் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டம்.
0: சரி, உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துருவோமா?
2: நல்லா ராகத்தோட கொடுத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிப்பாங்க.
0: ராகம் தாளம் எல்லாம் எனக்கு தெரியாதப்பா, எனக்கு வரிகள் மட்டும்தான் தெரியும்.
2: சரி, படிங்க படிங்க, நாங்க பாடுறோம்.
0: உன் விழி ஓடையில் நான் கலந்தேன், பொன்கனி விழும் என தவம் கிடந்தேன். இது என்ன பாடல்?
2: இன்னும் ஒரு முறை வாசிங்க.
0: உன் விழி ஓடையில் நான் கலந்தேன், பொன்கனி விழும் என தவம் கிடந்தேன். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது, கேட்கலாம்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: 3:20 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில் பாடலில் இடைப்பட்ட வரிகளை சொல்லிட்டு இருக்கிற நேயர்கள் பாடலை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கிறோம் அருணா.
1: சரி மேடம், இந்த அப்புறம் போட்டிங்களா அந்த பாட்டு, நான் தேடும் செவ்வந்தி பூ, அந்த படமா மேடம்? அந்த படம்
0: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே.
1: சரி மேடம், உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைவலி எல்லாம் போயிட்டு உங்க லைன் கிடைச்சோன்னு. எனக்கு
0: லைன் கிடைச்சோன்னு தலைவலியே போயிடுச்சா? பரவாயில்லையே
1: மேடம், எப்படியாவது உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு மேடம்.
0: சரிம்மா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில கலந்துக்க கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? விஜயா சொல்லுங்க. விஜயாக்கு இன்னைக்கு ஒரு பாட்டு கொடுத்துருவோமா? ஏன்னா அந்த பாடலை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால இப்போ நீங்களும் கண்டுபிடிச்சா வச்சுருந்தீங்களா? சரி, இப்போ அடுத்த பாடல். தனிமையிலே வெறுமையிலே எத்தனை நாளடி இளமையிலே கெட்டன இரவுகள் சுட்டன கனவுகள். விஜயா சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி. நன்றி. நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

இதுவரைக்கும் திரையருவி நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சீங்க. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் வருது கேளுங்க. பாடலை தொடர்ந்து தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இனிய வணக்கம் நேர்களே, 4:02 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. பொதிகை தும்பி நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில என் கூட பேசுறதுக்காக
1: யாரு?
0: நீங்க தான் சொல்லணும் உங்க பேரு.
1: என் பேரு உஷா.
0: பாத்தீங்களா, உங்க பேரை நீங்களே சொல்லணும். இன்னைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியில நம்ம ரெண்டு பேருமே கலந்துக்க விளையாட இருக்கிறோம். நேயர்களும் விளையாட இருக்கிறாங்க. நேயர்கள் புதுசா என்ன கேள்வி கேட்க போறாங்க, நம்ம என்ன பதில் சொல்ல போறோம், நம்ம என்ன
1: கேள்விகளோட வாங்க.
0: ஆமா, நகைச்சுவையா கேளுங்க, கொஞ்சம் ஜிகே எல்லாம் கேட்டுறாதீங்க, எங்களுக்கு தெரியாதுக்கம்மா. நம்மளும் கேள்விகளை கேட்க இருக்கிறோம், நேயர்கள் பதில் சொல்ல இருக்கிறாங்க. அந்த வகையில நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருன்னு பாத்துடலாமா?
1: பாக்கலாம்.
0: வணக்கம்.
2: அம்மா, இருவருக்கும் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம்.
0: தெரியாம இந்த பக்கம் வந்துட்டோமே.
2: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். மாணிக்க வாசகம் சார்.
2: சரி, நல்லது.
1: கேள்வி கேட்டுடலாமா?
2: ஆ, கேளுங்க.
0: அவங்கதான் கேட்கணும்.
1: சரி, நீங்க கேளுங்களா?
2: உயிரா?
1: அதாவது நம்ம டைரக்டா யோசிக்க கூடாது போல இருக்கு. மாணிக்க வாசகம் சார் கேள்வி கேட்டா என்ன சார்?
0: குருவின்னு சொன்னீங்க, அதுதான் நினைச்சேன் நானும்.
2: குருவியா இருக்கா? இல்லா.
0: சரி, அப்ப என்னது? குளூ கொடுங்களேன், டைம் போட்டு விடுதேன். குளூ கொடுங்க.
2: ஒருத்தருக்கும் தொடர்பு பண்ணுவாங்க.
0: செல்லு
2: இல்ல.
1: என்னது தொடர்பு இது பண்ணுவாங்க?
0: என்ன தொடர்பு?
1: என்னதுனே தெரியாம செல்லு அப்படின்னு மட்டும் சொல்லு.
0: இணைய சேவை?
2: செல்போன்
0: டவரு?
1: நீ என்ன சொன்னாலும் இல்லன்ற பதில் தான் வரப்போது. அதுக்கு ஆன்சர் மாணிக்க வாசகம் சாரே சொல்லிடலாம். சொல்லுங்க சார், நீங்க.
0: டைம் முடிஞ்சு போச்சு, நீங்களே சொல்லுங்க.
2: தபால். தபால்.
0: தபாலாம்.
2: தபால்.
1: சரிதான் சார், மாணிக்க வாசகம் சார் சரிதான்.

0: நல்லதுமா நல்லது.
1: சரி, உங்ககிட்ட கேள்வி
2: சரி,
1: கேட்டேன்,
2: நானும்
1: நானும்
2: உங்ககிட்ட ஒரு விடுகதை கேக்குறேன்.
0: கேளுங்க, முடிஞ்சா சொல்லுதே. எல்லாம் இருக்கட்டும்.
2: நீரிலே பிறந்து வெயிலிலே வளர்ந்து நீரிலே கரையும், அது என்ன?
0: நீரிலே
2: பிறந்து நீரி வெயிலிலே வளர்ந்து நீரிலே இறக்கும்.
0: பனிக்கட்டியா?
2: பனிக்கட்டி இல்ல. உங்களுக்கும் டைம் போட்டு விடுவோம்.
0: போடுங்க.
2: போட்டாச்சு. நீரிலே பிறந்து வெயிலிலே வளர்ந்து நீரிலே இறக்கும்.
0: காளானா?
2: காளான் வந்து அதனைக்கு வெயில வளருதுன்னு
0: நீர்ல
1: நீர்ல
2: பிறக்கா வெயில வளருதா? அது நீரிலே பிறந்து வெயிலிலே வளர்ந்து நீரிலே இறக்கும், அது உப்பு. சரி, வீட்டுல போய் நல்ல உப்பு போட்டு காப்பி குடிங்க.
0: உப்பு போட்டு காப்பி குடிச்சா கொஞ்சம் பித்தம் குறையும்.
2: அதுக்குதான். நன்றி
1: நன்றி
0: நன்றி. வணக்கம்
1: வணக்கம்.
2: இப்போ ஒரு பாட்டு கேட்டுருவோம்.

0: மாசத்துல அற்புதமா பட்டையை கிளப்பிட்டு இருக்குது பொதிகை தும்பி நிகழ்ச்சி. என்னம்மா அப்படி பட்டையை கிளப்பிட்டீங்க? மாணிக வாசகம் சார் வந்து
1: காப்பில உப்பு போட்டு
0: காப்பில உப்பு போட்டு குடிங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து ஊர் சுத்தும் குருவி, ஊரெல்லாம் சுத்தும் குருவின்றாங்களே, உயிர் இல்லாத குருவி. என்ன குருவி, என்ன குருவின்னு நானும் கண்டுபிடிச்சா அது என்ன குருவின்னு கண்டுபிடிக்க முடியாம போச்சு.
1: கண்டுபிடிச்சாங்களா அப்புறம் கண்டுபிடிக்க முடியலையா?
0: நானும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுனேன், ஆனா கண்டுபிடிக்க முடியல. என்ன,
1: சரிங்க சரிங்க,
0: நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு பாப்போமா. இப்போ யாரு? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
0: கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா, அவர்கள் கேட்கிறீங்க?
1: நீங்க கேளுங்க அம்புஜம் அம்மா.
2: அதாவது இப்போ இருளும் ஒளியும் அப்படின்னு படம், இந்த சம்பந்தமா வர்ற மாதிரி படங்கள் ஒரு ஆறு படம் சொல்லுங்க பாப்போம்.
1: முடியோ?
0: என்னது,
1: இருளும் ஒளியும்?
2: இருளும் ஒளியும், இரவும் பகலும்,
0: டபுள் டபுளாவா
2: அப்படி படமா ஒரு ஆறு படம் சொல்லுங்க.
1: காதலா காதலா, கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன்,
2: அதெல்லாம் வராது, ஆப்போசிட்டா வரணும்.
0: இரவும் பகலும்,
1: ஓ இருளும்
0: ஒளியும்,
2: அது மாதிரி.
0: சத்தியமா எனக்குலாம் ஒண்ணு கூட தெரியாதுப்பா.
1: இரவும் பகலும்,
0: நேரத்தை போட்டு விடவா? போட்டு விட்டாச்சு, நேரத்தை போட்டாச்சு.
1: படம்
0: வெந்நீரும் பச்சை தண்ணியும்.
1: திருடா திருடி, திருடா திருடி.
0: திருடா திருடி.
1: அப்படி வேற என்ன இருக்கு? ஆறு படம் இருக்கா?
2: சொல்லுங்க
1: பாப்போம்.
2: வாணி ராணி, வனஜா கெரிஜா, சம்சாரம் அது மின்சாரம், திருமதி ஒரு மேல்மதி.
1: சம்சாரம் அது மின்சாரம் எப்படி வரும்?
2: சரி,
1: ஓகே அம்புஜம் அம்மா, சூப்பர். ஒரே ஒரு டைம் மட்டும்தான்
0: பண்ணவா?

0: அம்புஜி மாமா கேட்டாச்சா? இல்ல, இதுல மொத்தம் அஞ்சு சவுண்ட் இருக்கு, அஞ்சு விதமான சத்தம் இருக்கு. அது என்ன சத்தம்னு சொல்லுங்க பாப்போம். அச்சச்சோ, ஈஸியான சவுண்ட் எவ்வளவு லென்த்தியா கொடுத்திருந்தது, ட்ரை பண்ணுங்க. அம்புஜம்மா, அது ஈஸியானது தான், நீங்க ரொம்ப ட்ரை பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணலாமா? சரி, உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேக்குறேன். நான் வந்து கேள்விய கேக்கல, நான் பதில் சொல்லுவேன். அந்த பதிலுக்கு தகுந்த கேள்வியை நீங்க சொல்லணும். ஒரு மூணு கேள்வி நீங்க சொல்லணும், சரிங்களா? இப்ப நான் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி அப்படின்னு சொன்னா, இது எத்தனை மணிக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சி இடம்பெறும் அப்படின்ற கேள்வியை நீங்க சொல்லணும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? பப்பாளி பழம், ஒரு மூணு கேள்வி நீங்க டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: பப்பாளி எப்பெல்லாம் காய்க்கும்?
0: எப்பெல்லாம் காய்க்குமா? சரி, அடுத்து
1: சொல்லுங்க.
0: அடுத்த கேள்வி, ஒரே ஒரு பதில், மூணு கேள்வி நீங்க சொல்லணும், ஒரே பதிலுக்கு மூணு கேள்வி.
1: பப்பாளி பழம் சாப்பிடுவதனால் நன்மை உண்டா?
0: நீங்க உங்க சமையலுக்குள்ளேயே இருந்த மாதிரி இருந்துச்சுலாம். சூப்பராவே சொல்லிட்டீங்க,
2: நன்றி நன்றி.
0: ஓகே அம்புஜம்மாமா, ஓகே நன்றி.
2: நிகழ்ச்சியில இப்ப ஒரு பாடல் கேட்டுடலாம், வாரிசு திரைப்படத்துல இருந்து.

0: தான் மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: 4:24 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: நல்லா இருக்கிறோம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? பூலாங்குளம் சுப்பிரமணியன். கேள்வி கேக்குறீங்களா? நீங்க கேளுங்க ஃபர்ஸ்ட்.
1: நான் கேக்கணுமா?
0: இல்லையா, நேயர்களுக்கு முதல் உரிமை முன்னுரிமை. கேளுங்க.
1: நடிகர்
0: பிரபுவும்
2: அவங்க அண்ணனும்
1: ராம்குமார்.
2: ராம்குமாரும்
0: தெரியலையே எனக்கு,
2: யோசிங்க.
1: ராம்குமாரும் பிரபு நடிச்சப்படும்
0: தெரியாது எனக்கு.
2: சேர்ந்து நடிச்ச படம் ஏதோ ஒன்னே ஒரு ஒரே ஒரு படம் மட்டும் இருக்கு
1: நினைக்கிறேன்.
2: அதான் ஒரே ஒரு படமும் இருக்கு.
0: தெரியல,
2: அழுதுருவாங்க போல இருக்கு. எனக்கு தெரியல, விட்டுருங்க என்ன அப்படின்ற மாதிரி இருக்காங்க ரியாக்ஷன் சுபகலா. ஆமா, நீங்களே சொல்லிருங்க.
0: அறுவடை நாளா?
2: அறுவடை நாள்.
1: அறுவடை நாள்.
2: ஓகே ஓகே,
0: சூப்பர் சூப்பர்.
2: இந்த படம் நேத்து நீங்க பாத்தீங்களோ? சரிங்க, உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
0: சரி, குளம்னு முடியக்கூடிய ஊர் பெயர் ஒரு ஆறு என்ன சொல்லுங்க?
1: புலாங்குளம்.
0: சரி,
1: ஆலங்குளம்.
0: புலாங்குளம், ஆலங்குளம்.
1: சித்திக்குளம்.

0: பாப்பாங்குளம்.
1: ஆ
0: அடைக்கரங்குளம்.
1: அடைக்கரங்குளம்
0: நவாப்பழம்.
1: என்னது அடைக்கரங்குளம்?
0: நவாப்பழம்.
1: நவாப்பழமா?
0: ஆ
1: குளம்னு முடியறது தானே கேட்ட, அதுக்கே நவாப்பழம் வருது உடையில. நீங்களே சொல்ற மாதிரி இல்லையே, பின்னாடி இருந்து சொல்லி குடுக்கற மாதிரி இல்ல இருக்கு.
2: எப்படியோ சொல்லிருவோம்.
1: ஆறு ஆறு சொல்ல சொன்னாங்க அவங்க. ஒண்ணு சாத்தாங்குளம் எல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. பாப்பாங்குளமா?
2: சரி சரி சரி சரி, கரெக்டா சொல்லியாச்சு. விடுங்க, அவங்களுக்கே மார்க்க கொடுத்துடலாம். நன்றி
1: நன்றி.
2: நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.
3: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: 4:30 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நிகழ்ச்சியில வர்ற அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ.
2: ஹலோ.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் மீனாட்சி பேசுறேன். யாழினி பேசுறேன்.
2: யாழினி பேசுறீங்களா? யாழினி எப்படியாவது பிடிச்சி டெய்லி வந்துடுறீங்களே.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் யாழினி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
2: சரி, உங்களுக்கு ஒரு கட்டு பிளே பண்ணுவாங்க, அதுல உள்ள சவுண்ட எனக்கு சொல்லணும், சரிங்களா? ஒரே ஒரு டைம் தான் பிளே பண்ணுவாங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, ஈஸியா இருக்கும். ஓகேவா?
1: அப்படியா? சரி, ட்ரை பண்றேன்.
2: சூப்பர் சூப்பர்.

0: கழனி கேட்டாச்சா?
1: கேட்டுட்டேன்.
0: ஆ சொல்லுங்க பாப்பா, அஞ்சு சவுண்ட் இருக்கு, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க.
1: அஞ்சு சவுண்ட் இருக்குதா?
0: ஆமா
1: அதுல எனக்கு நான் கண்டுபிடிச்சத நான் சொல்றேன்.
0: சொல்லுங்க
1: சரியா?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஒண்ணு வந்து குரட்டை சவுண்ட், இன்னொன்னு கடிகாரம் டிக் டிக், அப்புறம் இன்னொன்னு வந்து பேப்பர் பிரட்டுற சவுண்ட். புக்,
0: சூப்பர். பேப்பர் தான், புக் இல்ல.
1: ஓகே. அடுத்து வந்து இன்னொன்னு நடந்து போற சவுண்ட்.
0: சம.
1: அப்புறம் வந்து
0: கடைசியா உள்ளது இல்ல இல்ல, அது இல்ல. கடைசியா இருக்கிறது வந்து கதவு லாக் பண்ணுவோல, கீ போட்டு லாக் பண்ணுவோல, அந்த சவுண்ட்.
1: எனக்கு வந்து நசுவு பண்ணுவாங்கல்ல அப்படி.
0: ஓகே ஓகே, உங்களுக்கு அப்படி கேட்டுச்சு. லஜக் மஜக். ஓ அப்படி இருக்குமா அந்த சவுண்ட்?
1: இல்ல நானா சும்மா.
0: சரி சரி, சூப்பர் யாழினி, சம சம சூப்பரா
1: கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: தேங்க் யூ. சரி இப்ப நீங்க கேள்வி கேட்கணும், நல்ல பிள்ளையா ஈஸியா கேட்கணும். ஓகே,
1: ரொம்ப ஈஸியா உங்களுக்கு தக்கன கேக்குறேன்.
0: சரி கேளுங்க.
1: அப்புறம் அதாவது ஒரு உயரமான பில்டிங் இருக்கு, அதுல வந்து இட்லியும் பீஸாவும் கீழே விழுது.
0: சரி,
1: இதுல எது முதல்ல விழும்?
0: இட்லி கரெக்டா முதல்ல?
1: இல்ல, பீட்சா தான் கரெக்ட்.
0: பீட்சா தான் கரெக்ட். ஏனா?
1: கம் ஆன் டெல் மீ.
0: நீங்க ஏதோ வந்து இதா தான் கேக்கீங்க, கடியா தான் கேக்கீங்கன்னு புரியுது.
1: ரொம்ப கடி, ரொம்ப கடி. நான் ஒண்ணுதாவே பாவம்
0: பாவம் பார்த்து ஏ பறா பாவம் பார்த்தோம். அப்புறம் என்ன? சரி பா,
1: ரொம்ப ஈஸியா கேப்பான் கேட்டு.
0: சரி ஆல், நீ எனக்கு தெரியல, நீங்களே சொல்லிட்டீங்களா? கூடவே இருந்து செவ்வாழ. சூப்பர் யாழினி, யாழினி சுவாமியா கலந்துட்டீங்க நிகழ்ச்சியில, நன்றி.
1: தேங்க்யூ மேடம்,
2: நன்றி. அடுத்த நேயர் எடுத்துருவேன்னு நினைச்சேன். நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துருவோம்.

சப்பா பீட்டு கொளுத்துக்கடா. மஜாப்பா மஜாப்பா. இதா இதா இதா இதா. ஏய் எடுடா வாடா. பாத்தி கம்மி ஓகே.

0: 4:40 ஆயாச்சு, கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. பொதிகை தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சங்கரன் கோவில் இருந்து வேம்படி முத்து.
0: சங்கரன் கோவில் வேம்படி முத்து, கேள்வி கேக்குறீங்களா?
1: கேட்டுறவா? இப்போ நம்ம திருநெல்வேலி ஊர் இருக்குல்ல, இது மாதிரி முத எழுத்து அந்த சுழியில முடியுற மாதிரி, கடைசி எழுத்து சுழியில முடியுற மாதிரி ஒரு 5 ஊர் சொல்லுங்க.
0: சுழியில முடியும்.
1: முத எழுத்து சீனா வருதா?
0: ஆமா.
1: கடைசி எழுத்து லீனா முடியுதா?
0: ஆமா.
1: இப்ப ரெண்டு எழுத்து சுழி தானே?
0: ஆமா.
1: அது மாதிரி ஒரு 5 ஊர் சொல்லுங்க.
0: ஐயோ,
1: முத எழுத்து அந்த டி ரீ அப்படி வருது மாதிரி, கடைசி எழுத்து அந்த ரீ நீ, துளி உள்ள எழுத்து 10 எழுத்து, கடைசி எழுத்து அப்படி வரும்.
2: 10 ஊர் சொல்லணுமா?
1: 5 ஊர் சொல்லுங்க போதும்.
2: 5 ஊர் சொன்னா போதும்.
1: வேண்டாம்.
2: ஸ்டார்ட்.
0: டைம் போட்டு விடுவோம். என்ன ஊர்லாம் இருக்குது?

0: சுழி. திருப்பதி.
1: திருப்பதி ஒண்ணு.
0: திருச்சி
1: ரெண்டு.
0: வேற வேற எந்த ஊரு? குறிச்சி. மூணுதான். முடிஞ்சு போச்சு நேரம். நேரம் முடிஞ்சிச்சே.
1: முடிஞ்சு போச்சா?
2: கல்லிடை குறிச்சி.
0: அது எப்படி வரும்?
2: கல்லிடை குறிச்சி.
1: காணா காணா கிடையாது.
0: காணா கிடையாது. அதான் திருச்சி திருப்பதி. அதான் திருச்சி திருப்பதி சொன்னேன்.
1: சொல்லிடுவா மிச்சி மூணு
0: சொல்லுங்க.
1: நீங்க சொன்ன ரெண்டு ஊரும் என் லிஸ்ட்ல இருக்கு. அது போக மூணு வந்து சிவகாசி.
0: திருப்பாச்சி எல்லாம் படம்பரா இருக்கு.
2: திருவல்லிக்கேணி.
0: சூப்பர். மூணு படம் நல்லா சொல்லிட்டீங்க.
1: திருநெல்வேலினா சொல்லிருவீங்க அப்படின்னு அந்த ஊரை சொல்லி
0: சொன்னேன். சரி, எனக்கு ரெண்டு படம் தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்குள்ள யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. 40 செகண்ட்ல யோசிக்க முடியல அதுக்குள்ள. சரி, இப்போ உங்ககிட்ட ஒண்ணு கேக்குமா? நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து நீங்க பொய் தான் சொல்லணும். சரியா?
1: மாத்தி
0: யோசி மாதிரி இல்ல. ஆனா நீங்க பொய் சொல்லணும். பொய்யா இருக்கணும் அது. ஆமா,
1: சரி, முயற்சி பண்ணுங்க.
0: நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கணும். ஒன்றும் இல்லை. நேற்று எங்கே போயிட்டு வந்தீங்க? நேற்று விண்வெளிக்கு போயிட்டு வந்தேன். இப்படி புரியுதா?
1: நேற்று
0: எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் நேற்று விண்வெளிக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லணும். இது நம்புற மாதிரியா இருக்கு? பொய் தானே? அந்த மாதிரி
2: நம்ப முடியாத பொய்யா இருக்கணும்.
0: ஆமாம். சரி, கேப்பமா?
1: கேட்டுருங்க.
0: சரி, இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க?
1: இன்னைக்கு பெரிய மழையவே சாப்பிட்டேன்.
0: மலையவே சாப்பிட்டீங்களா? எத்தனை மலையை சாப்பிட்டீங்க?
1: எத்தனை மலைனா ஒரு 12 மலை இருக்கும்.
0: 12 மலையை சாப்பிட்டீங்களா?
1: 12 மலையை உடைச்சு சாப்பிட்டேன்.
0: நேத்து எதுக்கு உங்க வீட்டுக்கார அம்மா கூட சண்டை போட்டீங்க?
1: நேத்து வந்து வீட்டுக்கார அம்மா என்கிட்ட சொல்லிக் கொள்ளாம திடீர்னு இமயமலைக்கு போயிட்டு காலைல போயிட்டு 7 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கெல்லாம் வந்துரு.
0: நீங்க கூட போலயா?
1: நான் போலாம் நினைச்சேன். என் சைக்கிள் பஞ்சர் ஆயிருச்சு.
0: சரி, அந்த சைக்கிள்ல பின்னாடி உட்காந்து போக வேண்டியதானே? டபுள்ஸ்.
1: அதுல கேரியர் இல்ல.
0: கேரியர் இல்லையா?
1: ஆமா.
0: சரி, சைக்கிளுக்கு பெட்ரோல் போட்டீங்களா?
1: சைக்கிள் டீசல் தான் போட்டேன்.
0: டீசல் தான் போட்டீங்களா? சரி, எத்தனை சைக்கிள் இருக்கு உங்க வீட்ல?
1: எங்க வீட்ல ஒரு 73 சைக்கிள் இருக்கு.
0: பரவாயில்லையே, 73 சைக்கிள் இருக்க. சரி, நேத்து நைட்டு பூரி சுட்டியல உங்க வீட்ல?
1: நேத்து நைட்டு
0: பூரி
1: பூரி இல்ல. நேத்து நைட்டு
2: புளிய சட்டி சாப்பிட்டோம்.
1: வந்து பெரிய ஒரு ரெண்டு பாறாங்கல்ல தான் சாப்பிட்டேன்.
0: ரெண்டு பாறாங்கல்ல? காலையில தான் 7 மலையை சாப்பிட்டேன். நீங்க இப்ப என்ன பாறாங்கல்ல சாப்பிட்டீங்க?
1: நீங்க நேத்து நைட்டு தானே கேட்டீங்க?
0: ஆமா, நேத்து நைட்டு தான்.
1: பூரி 60 செகண்ட்க்கு மேல போயிட்டு இருக்கும் போலக்க. கேட்டுகிட்டே இருக்கீங்க.
0: நீங்க அழகா பேசுறீங்கல்ல, அதனால தான் சரின்னு பேச விட்டேன்.
1: சரி சரி,
0: நிகழ்ச்சியில ஒரு பாட்டு கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: 4:50 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்.
1: சுபகலா மேடத்துக்கும் இன்னொரு மேடத்து பேர் மறந்து போச்சே,
0: உஷா மேடம்.
1: உஷா மேடத்துக்கு மேடம் ரெண்டு அன்பும் பண்பும் நிறைந்த மேடத்துக்கு எனக்கு
0: வணக்கம்.
1: எத்தாமணையில இருந்து மாறி.
2: எங்க இருந்து?
0: இடதானையா?
1: ஆமா மேடம்,
0: இடதானையில இருந்து மாறி பேசுறாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். பேசி ரொம்ப நாளாச்சு.
2: கொக்கரிக்கும் கொக்கு கொக்கரித்து கொக்கரித்து கொக்கரித்தது.
1: ஐயோ என்ன இப்படி மாட்டி விடுதியா?
2: மூணே தடவை மட்டும் இல்லனா ரெண்டே தடவை மட்டும் சொன்னா போதும்.
0: கொக்கரிக்கும் கொக்கு கொக்கரித்து
2: கொக்கரித்து கொக்கரித்தது.
1: நீங்க
2: கொக்கரித்து கொக்கரித்து சொன்னீங்க, நான் மூணு தடவை கொக்கரித்து சொல்லிருக்கேன். கொக்கரிக்கும் கொக்கு கொக்கரித்து கொக்கரித்து கொக்கரித்தது.
0: கொக்கரித்து கொக்கரித்து கொக்கரித்து.

0: கொக்கரித்து கொக்கரித்து கொக்கரித்து.
1: ஆ அவ்வளவுதான், ஸ்டார்ட் பண்ணலாமா?
0: கொக்கு கொக்கு ஆ கொக்கரிக்கும் கொக்கு கொக்கரித்து கொக்கரித்து கொக்கரித்தது. கொக்கரிக்கும் கொக்கு கொக்கரித்து கொக்கரித்தது. கொக்கரிக்கும் கொக்கு கொக்கரித்து கொக்கரித்தது.
1: வேண்டாம் மொத இது எனக்கு புரியல. பதில் ஈஸி தான், கேள்விதான் கஷ்டம்.
2: வானம் நட்சத்திரம் தானே ஆன்சர்.
0: சுபகலா மேடம், என்ன சொல்லிட்டீங்களா பரண்ணே?
1: அடப்பாவி,
0: உங்களுக்கு ஈஸி தானே?
1: பாருங்க, எனக்கு கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்லி முடிச்சிட்டாங்க. வேற கேள்வி கேளுங்க.
0: வேற கேள்வி கேட்கணுமா? காத்தடிச்சு பூக்கு பூ என்ன பூ?
2: என்ன பூ?
1: சரி தெரியல, சொல்லிடுங்க.
0: தாழம்பூவா?
2: எண்ணெயில போட்டா பொரியும்
1: அதுதான் தெரியும், திங்கிறது மட்டும்தான் தெரியும்.
0: பூ தெரியாதுங்களா?
1: நான் பாத்திருக்கேன்.
2: நான் பார்த்தது இல்ல.
0: வாசனை எங்க இருந்தாலும் எவ்வளவு தூரம் அடிக்கும்.
1: ஆமா,
0: நன்றி
1: மேடம்.
2: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் வெற்றி, யாரோட மார்க்லாம் சொல்லுங்க.
1: யாரோட வெற்றி? எல்லாமே நேயர்கள் தான். மாணிக்க வாசகம், வடக்கு கர்மனூர் மாணிக்க வாசகம் சார் 1 பாயிண்ட், நீங்க 1 பாயிண்ட். பி எம் சத்திரம் அம்புஜம் அம்மா 2 பாயிண்ட். பூலான்குளம் சுப்பிரமணியன் அவங்க 2 பாயிண்ட். மீனாட்சிபுரம் யாழினி 2 பாயிண்ட். முத்து வேம்படி முத்து 2 பாயிண்ட். இடந்தானை வந்து மாறி அவங்க 1 பாயிண்ட், நான் 1 பாயிண்ட்.
2: நம்ம ரெண்டு பேரும் ஒவ்வொரு பாயிண்ட் வாங்கிட்டோம். மீதி எல்லாமே
1: நேத்தை பொறிச்சு சாப்பிடாம தப்பிச்சிட்டோம் அப்படி சொல்லணும். தப்பிச்சிட்டீங்க அப்படி சொல்லக்கூடாது.
2: அப்படிதான் சொல்லணும். முட்டை நீங்க தான் வாங்குவீங்கன்னு நினைச்சேன், வாங்க விட்டுட்டீங்களே.
1: அப்புறம்
2: நானே இன்னைக்கு ஒரு முட்டையாவது வாங்கிருக்கலாம், போய் அவிச்சு சாப்பிட்டுருப்பேன்.
1: சார், 1 பாயிண்ட் வாங்கிட்டேனேன்னு வருத்தப்படுறீங்களா நீங்க?
2: 1 பாயிண்ட் வாங்கிட்டோமே, முட்டையே வாங்கிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.
1: கவலைப்படாதீங்க, அடுத்த வாரம் முட்டை வாங்கிருவீங்க.
2: அடுத்த வாரம் முட்டை வாங்கிடுவோம். அடுத்து வர டூட்டியில் முட்டை வாங்கிடுவாங்க. இன்னைக்கு நேயர்கள் எல்லாருமே வந்து வித்தியாசமாக கலந்துக்கிட்டாங்க இல்லையா?
1: சூப்பராக கலந்துட்டாங்க.
2: நிறையிலே சொல்லணும், அந்த வேம்படி முத்து வந்து அந்த வித்தியாசமாக பொய் சொல்ல சொன்னதுக்கு
1: ரொம்ப
2: சூப்பராக சொன்னாங்க. நல்லா
1: அது ஃப்ளோவில் அப்படியே அவங்களுக்கு ஸ்பான்டேனியஸாக வந்துட்டே இருக்குது அவங்களுக்கு.
2: அதுவும் இமயமலைக்கு சைக்கிள் எடுத்துட்டு போனாங்க, சைக்கிள் பெட்ரோல் போட மாட்டாங்க,
1: டீசல் போட்டு போனாலும் வேம்படி முத்துவா தான்
2: இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சூப்பரா கலந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின நேர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இதுவரைக்கும் நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா.
1: நான் உஷா.
2: இப்ப நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் வருது, கேளுங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப்படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்கு உரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் $1 trillion அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை எளிதாக பயன்படுத்துவதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விமானப்படை வீரர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்க்கரை ஆலைகளுக்கு 2025-26 அரவை பருவத்தில் கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக 603 crore 34 lakh rupees வழங்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர்

அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்காக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேகா சந்தர்ப்பவாத அரசியலை கடைபிடிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தும் நடவடிக்கையில் தாவேகா அரசு காவல்துறையை முனைப்புடன் ஈடுபடுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் நிதியம் ஒன்றை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை தனியாருக்கு வழங்கும் முடிவினை தாவேகா அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

5:04 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 106.6. படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இன்னைக்கு 1962 வெளிவந்த திரைப்பட தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. அந்த வகையில் 1962 ஆண்டு வெளிவந்த திரைப்படமான ஆலயமணி திரைப்படம் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். 1962 ஆண்டு நவம்பர் 23 வெளியான திரைப்படம் தான் இந்த ஆலயமணி திரைப்படம். இது வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக இருக்குது. இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து சென்னை வாகினி ஸ்டுடியோவில் வந்து நடந்திருக்கு. அதே நேரத்தில் சத்யா ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் நடித்த பணத்தோட்டம் படப்பிடிப்பும் நடந்திருக்கு. இந்த ரெண்டு படங்களிலுமே ஹீரோயின் யாருன்னா சரோஜா தேவி அவர்கள் தான் கதாநாயகியாக நடிக்கிறாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரே நேரத்தில் ரெண்டு ஸ்டுடியோவுக்கும் மாறி மாறி போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டு நடிச்சிருது வந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இந்த திரைப்படத்துக்காக. ஆலயமணி படம் நடக்கிற ஷூட்டிங்லேயும் இருக்கணும், அதே நேரத்தில் பணத்தோட்டம் படப்பிடிப்பு நடக்கும்போதும் இருக்கணும். ஸோ ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போயிட்டு வந்திருக்கிறாங்க சரோஜா தேவி. இப்போ ஆலயமணி திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வருது, கேளுங்க.

5:10 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1962 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த சுவாரஸ்ய தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் நெஞ்சில் ஓர் ஆலயம். இயக்குனர் சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் 1962 வெளியான திரைப்படம் தான் வந்து இந்த நெஞ்சில் ஓர் ஆலயம். இது ஒரு காவிய திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு பல மாதங்கள் ஆகும், ஏன் வருஷங்கள் கூட ஆகலாம். ஆனால் இந்த படத்தோட முழு படப்பிடிப்பையும் கிட்டத்தட்ட 4 வாரங்களில், அதாவது ஒரு 22-28 நாட்களுக்குள்ளேயே படத்தை முடித்து பெரிய சாதனை படைச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சி வி ஸ்ரீதர். பெரும்பாலான காட்சியெல்லாம் ஒரே மருத்துவமனை அரங்கு அமைச்சு அந்த அரங்குக்குள்ளேயே வந்து படம் பிடிச்சிருக்கிறாங்க. முழு படப்பிடிப்பும் வந்து ஒரே செட்டுக்குள்ளே நடத்தப்பட்ட முதல் திரைப்படமும் இதுதான். முதல்ல இந்த கதையில் ஜெமினி கணேசன் மற்றும் சாவித்ரி ஆகியோரை முதன்மை கதாபாத்திரத்தில் வந்து நடிக்க வைக்கணும்னு திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் அவங்களோட கால் ஷீட் கிடைக்காததால் முத்துராமனும் தேவிகாவும் ஒப்பந்தம் செய்து இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க.

5:16 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சியில். 1962 வெளியான திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் 1962 வெளியான திரைப்படம் தான் சுமை தாங்கி. இந்த திரைப்படத்துக்கு முத முதல்ல வந்து 1000 வாசல் இதயம் அப்படின்னு தான் பெயர் வைக்கணும்னு நினைச்சாங்களாம். ஆனால் வந்து குடும்பத்தின் பாரத்தை வந்து சுமக்கக்கூடிய ஒரு மனிதன் கதையை சொல்கிறதுனால இதுக்கு சுமை தாங்கி அப்படின்னே பேரை வச்சுருவோம் அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்களாம். கண்ணதாசனுக்கு வந்து கடன் சுமை அதிகமாக இருந்த காலத்தில் மன உளைச்சலில் அதிகமாக இருந்தாராம். இந்த காலகட்டத்தில் அவரை தேத்துறதுக்காகவே ஸ்ரீதர் வந்து இந்த ஒரு சூழலை கொடுத்து ஒரு பாட்டை எழுத சொன்னாங்களாம். அப்படி அவர் சொந்த வாழ்க்கையவே வந்து ஒரு பாடலாக எழுதின பாட்டு தான் மயக்கமா கலக்கமா அப்படிங்கிற பாடலே எழுதியிருக்கிறாரு. சுமைதாங்கி திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

5:21 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில 1962 வெளியான திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் பலே பாண்டியா. 1962 தமிழ் திரையுலகின் மிகச்சிறந்த ஒரு முழு நீள நகைச்சுவை திரைப்படங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து 1962 முதல் முறையாக அமெரிக்காவுக்கு வந்து அரசு முறை பயணம் மேற்கொள்ள அழைக்கப்பட்டிருந்தாராம். அந்த நேரத்தில் அந்த பயணத்துக்கு முன்னதாகவே இந்த படத்தை முடித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சவாலான சூழலில் வந்து ஸ்டூடியோக்குள்ளே நுழைஞ்சார். நுழைஞ்ச 2ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே வெறும் 11 நாளில் முழு படப்பிடிப்பையும் பி.ஆர். பந்துலு வந்து முடித்து காட்டியிருக்கிறாரு. ஒரு ட்ரிப்பிள் ஆக்ஷன் படம் வந்து இவ்வளோ குறுகிய காலத்தில் எடுக்கப்பட்டு ஒரு உலக சாதனையை படைச்சிருக்கிறார் பி.ஆர். பந்துலு. பலே பாண்டியா திரைப்படத்திலேருந்து பாடல் வருது, கேட்கலாம்.

0: கட்டும் கட்டும் கட்டும் கட்டும் கட்டும் இந்த கட்டி நந்த கட்டி நந்த கட்டி நந்த கட்டி தாந்த கட்டி இந்த கட்டதா தட்டிக்கு என்ன
1: பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பாமா பா

தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும்

தங்க தங்க தண்டிங்க நான் தங்க தண்டி.

5:29 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1962 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் படித்தால் மட்டும் போதுமா. இந்த திரைப்படம் வந்து புகழ்பெற்ற வங்காள எழுத்தாளர் தாராசங்கர் பாண்டோபாத்யாயா எழுதிய நா அப்படிங்கிற நாவலை அடிப்படையாக வச்சு தான் உருவாகியிருக்குது. இதை வந்து தமிழில் விறுவிறுப்பான திரைக்கதையாக மாற்றி வசனங்களை எழுதியிருக்கிறாரு எழுத்தாளர் ஆரூர் தாஸ். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு குதிரைகள் மீது தனி பிரியம் உண்டு. இந்த படத்தில் இடம்பெறும் ஒரு குறிப்பிட்ட காட்சிக்காக சென்னையில் இருக்கக்கூடிய ராஜ்பவனில் குதிரை சவாரி செய்வது போல காட்சிகளை மிக தத்ரூபமாக படமாக்கியிருக்காங்க. படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் வருது, கேட்கலாம்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலைதானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

5:35 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். இன்னைக்கு 1962 வந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் கொஞ்சம் சலங்கை சிங்கார வேலனே அப்படிங்கிற பாடல் இந்த திரைப்படத்தில் உள்ளது தான். இன்றும் வந்து உலக புகழ்பெற்ற ஒரு பாடலாக விளங்கக்கூடியது தான் வந்து இந்த சிங்கார வேலனே தேவா அப்படிங்கிற பாடல். இதை வந்து எஸ் ஜானகியின் குரலும் கார்குச்சி அருணாச்சலம் அவங்களோட நாதஸ்வர இசையும் போட்டி போட்டுட்டு ஒழிக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த சிங்கார வேலனே. சுவாரஸ்யமாக இவங்க ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் ஸ்டூடியோவில் இருந்து இந்த பாடலை பதிவு செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லையா, ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் இல்லையா. கார்குறிச்சி அருணாச்சலம் அவர்களோட முதல்ல வாசித்த வேற ஒரு நாதஸ்வர இசைக்கு பாடல் வரிகள் மாற்றி எழுதப்பட்டிருக்கு. எழுதினதுக்கப்புறம் எஸ் ஜானகி அந்த இசையின் மீட்டுகளுக்கு ஏற்க பாடியிருக்கிறாங்க. அபேரி ராகத்தில் அமைஞ்ச சிங்கார வேலனே தேவா பாடலில் நாதஸ்வரத்தோட நுணுக்கமான ஒலிகளுக்கு இணையாக தனது குரலை ஏற்றி இறக்கி பாடியிருக்காங்க ஜானகி அவங்க. இந்த அசாத்தியமான பாடலை எஸ் ஜானகி வந்து ஒரே டேக்கில் பாடி முடிச்சிருக்கிறாங்க. இது பலரும் அறியாத ஒரு வியத்தகு உண்மை இதுதான். கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திலிருந்து சிங்கார வேலனை பாடலையுமே இப்போ நம்ம கேட்டுடலாம்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்கார வேலன் சன்னதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

5:44 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1962 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் போலீஸ்காரன் மகள் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் 1962 வந்துச்சு. இது வந்து தமிழ் சினிமாவோட ஒரு மாபெரும் பெரிய இயக்குனர் சி வி ஸ்ரீதரோட இயக்கத்தில் நேர்மையான ஒரு காவலரோட குடும்ப பின்னணியை மையமாக கொண்டு உருவான கதை தான். இது வந்து ஒரு உன்னதமான உணர்ச்சி பூர்வமான ஒரு காவியம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த திரைப்படத்தை. இந்த திரைப்படத்தில் வந்து சுதந்திர போராட்ட வீரரும் மணிக்கொடி இதழோட முக்கிய எழுத்தாளரும் ஒருவரான பி எஸ் ராமையா அவங்க எழுதிய புகழ்பெற்ற ஒரு மேடை நாடகத்தோட தழுவல் தான் இந்த திரைப்படம். எஸ் வி சகஸ்ரநாமத்தின் சேவா ஸ்ட்ரெச் நாடக குழுவினர்கள் வந்து இந்த படத்தை நாடகமாகவே மேடைகளில் நூற்றுக்கணக்கான முறை வந்து வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்களாம். இப்போ போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

5:48 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் 1962 வெளியான திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் பாத காணிக்கை அப்படிங்கிற திரைப்படம். தமிழ் நெஞ்சங்களை உலுக்கிய ரொம்ப சிறந்த ஒரு தத்துவ பாடல் வந்து, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படிங்கிற இந்த பாடல் தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு, எல்லாரோட இதயத்தையும் உலுக்கக்கூடிய ஒரு தத்துவ பாடல்னா அது இந்த பாடல் தான். காதலும் திருமணமும் தோல்வியடைஞ்ச நிலையில் விரக்தியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஜெமினி கணேசனுக்காக கவிஞர் கண்ணதாசன் எழுதிய இந்த வரிகள் தான் இன்றைக்கு வரைக்கும் தத்துவ பாடலில் உச்சமாக விளங்குது. அப்படிப்பட்ட தத்துவ பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வந்து இந்த பாத காணிக்கை தான். இந்த படத்தில் இந்த பாட்டு ரொம்பவே ஸ்பெஷலாக எழுதியிருக்கிறாங்க. ஸ்பெஷலான பாட்டும் கூட. இதோ அந்த பாடலை கேட்கலாம்.

0: படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் 1962 வெளிவந்த பார்த்தால் பசி தீரும் அப்படிங்கிற திரைப்படம் தான். விஸ்வநாத ராமமூர்த்தி இசையமைப்பில் உருவான இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் அடிச்சன. குறிப்பாக கண்ணதாசன் வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் சுசிலா பாடிய அன்று ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ இந்த பாட்டு, பிள்ளையார் சுழி போட்டு அப்படிங்கிற பாட்டு, உனக்கும் நமக்கும் நிச்சயமா அப்படிங்கிற பாடல், இது எல்லாருமே பலரோட விருப்ப பாடலாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இயக்குனர் ஏ பீம்சிங் வந்து சிவாஜி கணேசனை வைத்து இயக்கிய பாசமலர், பாவ மன்னிப்பு, பாலூட்டி வளர்த்த கிளி போன்ற பாவரிசை திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி பெற்றதாம். நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக வருது பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து. இதுவரைக்கும் நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா. பாடலை தொடர்ந்து 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.
1: இடையினமாம்
2: இடையினமாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வருமான வரி அலுவலர்களுக்கு கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை நீக்குவதற்கு சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் $1 trillion அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை எளிதாக பயன்படுத்துவதில் அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கும் செஸ் ஒலிம்பியாடில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று வழங்கினார். உலக பார்வை தினத்தை முன்னிட்டு சேலத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றனர். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தின் சங்கரன் கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மழை பெய்தது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கந்தேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: The evenings just got more exciting. Tune in to Drive Time on 101.4 FM Rainbow for your daily dose of music handpicked by you on the Listener's Choice app, where your dedications and your favorite tunes take the spotlight. Drop your requests at facebook.com/rainbow.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு மாலை வணக்கம். நேரம் மாலை 6:03. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.

நேரம் 6:08. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6. நம்பிக்கை கொண்டவராக செயலாற்ற தொடங்கினால் நமது மனதில் எப்போதும் அமைதி இருப்பதை நாம் உணரலாம்.

நேரம் 6:13. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. நம்பிக்கையுள்ளவராக நம்மை மாற்றிக்கொண்டால் தேவையான அனைத்து உதவியும் நமக்கு கிடைக்கும்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நிறைவு பெற்றது பக்தி மாலை.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:30 ஆகிக்கொண்டிருக்கிறது. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சேவை செய்திகள். மாவட்ட ஆட்சியரகத்திலிருந்து பெறப்பட்ட செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஜல்லிக்கட்டு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலையுடன்.

நேரம் 6:35. சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. சேவை செய்திகளில் முதல் செய்தி என்ன அப்படின்னா, டேராடூனில் உள்ள ராஷ்டிரிய இந்திய இராணுவ கல்லூரியில் ஜூலை 2027 பருவத்திற்கான மாணவர்கள் சேர்க்கைக்கான தகுதி தேர்வில் அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. அது எந்த இணையதளத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா www.examinationservices.nic.in இந்த இணைப்பிலையும் இருக்குது, மற்றும் RIMC இணையதளத்திலையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் தகவல் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா www.exams.nta.nic.in/RIMCEE என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த்மோகன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நாளை 11:00 அளவில் திருநெல்வேலி கோட்டாட்சியர் தலைவர் அவர்களின் தலைமையில் திருநெல்வேலி கோட்டாட்சி தலைவர் அலுவலக கூட்டரங்கில் வைத்து நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் திருநெல்வேலி கோட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு திருநெல்வேலி வருவாய் கோட்டாட்சி தலைவர் திருமதி மோ பிரியா அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. அடுத்த சேவை செய்திகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் பார்வையற்றோருக்கான உதவி வரவேற்பாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை நகல் இருக்க வேண்டும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருத்தல் வேண்டும், 40 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும், நாற்காலி உயர் பின்னும் பயிற்சி பெற்ற நபராக இருத்தல் வேண்டும், மற்றும் குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அட்டை நகல் ஆகியவற்றுடன் இம்மாதம் 16ஆம் தேதியன்று மாலை 5:45 மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் திருநெல்வேலியில் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்தமோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் நடிகன் திரைப்படத்திலிருந்து.

நெல்லை பண்பலை 102.6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சேவை செய்திகள். நேரம் 6:47. சேவை செய்திகள். அடுத்த செய்தி அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வருவாய் கிராமங்கள் வாரியாக வழிகாட்டியில் உள்ள முரண்பாடுகளை கலந்திடும் பொருட்டு வரைவு வழிகாட்டி தயாரிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் சார்பதிவாளர் அலுவலகங்கள் உட்பட முக்கிய அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மீது ஏதேனும் ஆட்சேபனைகள் மற்றும் கருத்துரைகள் இருப்பின் அதனை 15 நாட்களுக்குள் தெரியப்படுத்த வேண்டும்.

0: எந்தெந்த முகவரியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மதிப்பீட்டு துணைக்குழு செயலாளர் மற்றும் மாவட்ட பதிவாளர் நிர்வாகம், மாவட்ட பதிவாளர் அலுவலகம், போல்பேட்டை புதிய பேருந்து நிலையம் அருகில், தூத்துக்குடி என்ற முகவரியிலும். இதை தவிர்த்து வேறொரு முகவரி என்றால், மதிப்பீட்டு துணைக்குழு உறுப்பினர் மற்றும் மாவட்ட பதிவாளர், மாவட்ட பதிவாளர் அலுவலகம், பாளைய பேருந்து நிலையம் முதல் தளம், பாளையங்கோட்டை என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அளித்திட பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறார்கள். இது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விசு மகாராஜன் அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

நேரம் 6:55. இனி நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நமது நிலையத்தில் இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இன்று இனி 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி, இன்றிரவு 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் செருபநாற்று படையில் தாவரங்கள் இது பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழியே நேர்கள் விரும்பி கேட்கக்கூடிய மெலடி பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி இது, சுகமான ராகங்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம்பெற காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் திருவினும் திட்பமே நன்று உரை வழங்குகிறார் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். காலை 6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம். இதில் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எட்வின் லாரன்ஸ் அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதை உரை வழங்குபவர் முனைவர் கதிரேசன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் ஜி பாஸ்கர் அவர்கள். 7:45 இன்றைய தினம், இதில் நாளை வேர்ல்டு போஸ்ட் டே பற்றிய தகவல். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைப்பால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், அதனைத் தொடர்ந்து திரை இசை. நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளை ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு, கடிதம் எழுதுவது இப்போது சலிப்பை ஏற்படுத்துகிறதா சந்தோஷத்தை கொடுக்கிறதா என்ற தலைப்பில் பேசலாம். 10:02 மனம் விரும்புதை நேர்விருப்ப பாடல், 11:02 மணித்திருநாடு. நாளைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒடிசா ரசகுல்லா பற்றிய தகவல். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியின் தலைப்பு, நீங்கள் பெற்ற மறக்க முடியாத கடிதமும் காத்திருந்த அனுபவமும். நண்பகல் 1:00 நலம் தானா, இதில் காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம் தானாவில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குகிறார் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து தேவையான உடல் இயக்கமும் தெளிவான ஆரோக்கியமும் பற்றிய தகவல். பிற்பகல் 2:00 குக்கு நேர்விருப்ப பாடல், 3:02 திரையருவி.

நாளை பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCERT. மாலை 4:00 பொதிகை தும்பி, நாளை மாலை 5:00 படமும் பாடலும், 6:00 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை இரவு 7:00 அறிவியல் தகவல்கள், 8:05 ஊரும் உறவும், இதில் சுடலை பிறப்பு வெள்ளுப்பாட்டு வழங்குவோர் சமாதானபுரம் சகுந்தலா குழுவினர். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். நாளை இரவு 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரலில் ஈகையில் தமிழருக்கு இருந்த நம்பிக்கை. நாளை இரவு 10:00 சுகமான ராகங்கள், இதில் புதுக்குடி எஸ் கவிதா சீனிவாசன் அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் கேட்டு தெரிந்தது, இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நிறைவு பெற்றது நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:01. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அறிவியல் தகவல்கள். அறிவியல் என்பது எப்போதும் சுவாரஸ்யமானதுங்க. நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலும் பிரபஞ்சத்திலும் பல ஆச்சரியங்கள் மறைந்திருக்கிறது. உங்கள் சிந்தையை தூண்டக்கூடிய சில வியக்கத்தக்க அறிவியல் தகவல்கள் பற்றி இன்றைய அறிவியல் தகவல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நிகழ்ச்சியில் துவக்கமாக கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 7:06 கொண்டிருக்கிறது. அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 சூரியன் வந்து 450 கோடி ஆண்டுகள் பழமையானதுங்க. இதனுடைய விட்டம் வந்து 14,00,000 சதுர கிலோமீட்டர் தூரம் உடையதாம். இந்த சூரியனுக்குள் 10,00,000 பூமிகளை, அதாவது பூமிங்கிறதே பெரிய சைஸ் நம்மளால் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வளோ பெரிய சைஸ் பூமி. இந்த பூமி மாதிரியே 10,00,000 பூமிகளை இந்த சூரியனுக்குள் அடக்கலாம் என்று சொல்கிறாங்க. சூரியன் என்பது வந்து ஹைட்ரஜன் ஹீலியத்தால் ஆன ஒளிரும் ஒரு நட்சத்திரம் தாங்க. இந்த சூரியன் பூமியிலிருந்து 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. சூரிய ஒளி இல்லாமல் பூமியில் உயிரினங்கள் வாழ்வது என்பது சாத்தியமில்லை தான். 8 கோள்கள், விண்கல், வால் நட்சத்திரம் உள்ளிட்டவை சூரியனையே சுற்றி வருகிறது. சூரியனின் மையப்பகுதியின் வெப்பநிலை 1.5 கோடி டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறாங்க ஆய்வியலாளர்கள். சூரியனுக்கு பூமியைப் போல திடமான மேற்பரப்பு நிலவுகள் என்பது கிடையவே கிடையாது என்பது அறிவியல் தகவல். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை நிகழ்ச்சியில். அடுத்ததாக மல்லுவேட்டி மைனர் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நெல்லை பண்பலை 102.6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அறிவியல் தகவல்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பனிப்பொழிவின் வேகம் நீர் ஆவியாதலின் வேகத்தை விட அதிகமாக இருந்தால் அங்கு பனி ஆறு உருவாகும். துருவப்பகுதிகளின் பெரும்பகுதி பனி ஆறுகளால் மூடப்பட்டிருக்கிறது. இந்த பனிக்கட்டி வந்து உருவாகி புவி ஈர்ப்பு காரணமாக மெதுவாக நகரத் தொடங்குவதால் பனி ஆறு உருவாகிறது. இது நிலப்பரப்புகளில் மட்டுமே உருவாகும். குளிர்காலத்தில் உறைநிலையிலும் கோடைகாலத்தில் உருகு நிலையிலும் காணப்படுகின்ற இந்த பனி ஆற்றின் வேகம் என்பது புவி வெப்பம், உராய்வு ஆகியவற்றால் நிர்ணயிக்கப்படுகிறது. புவியில் அதிக நன்னீர் பனி ஆறுகளில்தான் கிடைக்கிறது. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு பாடல் வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.
1: தையரே தையரே தையா தையரே தையரே தையா ரே

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. அடுத்து என்ன தகவல் வர இருக்கிறது அறிவியல் தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய வாகனமும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். என்னுடைய கார் வந்து சிகப்பு கலர்ப்பா, என்னுடைய கார் வந்து கிளி பச்சையில் இருக்குதுப்பா, என்னுடைய கார் ப்ளூ கலரு இப்படின்னு. நம்ம வாகனங்கள் வேறுபட்டாலும் அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய டயர்கள் வந்து கருப்பு நிறத்தில் தானங்க இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஆரம்ப காலத்தில் வெள்ளை நிறத்தில் தாங்க டயர்கள்லாம் தயாரிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அது வந்து நீண்ட காலம் உழைக்கவில்லை அப்படிங்கிறதுனால தூய்மையான ரப்பருடன் கார்பன் பிளாக் எனும் ஒரு வேதி சேர்மத்தை கலந்து டயர்கள் தயாரிக்கப்பட்டது. இதனால தான் இந்த டயர் வந்து கருப்பாக

0: இருக்கிறது. இந்த டயர் வந்து ரோட்டுக்கும் டயருக்கும் சேர்ந்து உராய்வு காரணமாக டயரில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை இந்த கார்பன் பிளாக் கடத்துறதுனால டயருக்கு நீண்ட நாள் ஆயுள் கிடைக்கிறது. இந்த டயர் வந்து சூரியனின் புற ஊதா கதிர்களை ஈர்த்து வாகனத்தின் மற்ற பகுதிகளுக்கு வெப்பம் செல்லாமல் தடுக்கிறது. ஸோ வாகனத்தோட டயர் கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து கார்பன் பிளாக் அப்படிங்கிற வேதி சேர்மம் தான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வள்ளல் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே இணைந்திருங்கள்.
1: குள்ளு குள்ளு குள்ளு குள்ளு குள்ளு குள்ளு குள்ளே பக்காவலி ஆ குதி குதிக்குது கொடி பிடிக்குது குத்தாலத்து.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 7:25 நிமிடம். கேட்டுட்டு இருக்கிறீங்க அறிவியல் தகவல்கள். இதில் நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, பூமியில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்களிலெல்லாம் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் சென்றடைந்து விட்டன. கடலின் 2500 ஆழத்தில் வாழும் நத்தைகள், சிப்பிகள் உள்ளிட்ட உயிரினங்களில் தென்கொரிய நாட்டில் உயிரியல் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்தியதில் இதில் 92% உயிரினங்களில் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவு என்பது இந்திய பெருங்கடலில் உள்ள மத்திய இந்திய பெருங்கடல் முகட்டில் 14.7 அதிகமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உடன்பிறப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:31. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசை அஞ்சல். ஆசை அஞ்சல் இந்த நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களது நிகழ்ச்சி. உங்களுக்கு விருப்பமான பாடலை தபால் மூலமாக எழுதி கேட்டு 102.6 கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அந்த விரும்பி கேட்டிருக்கிற நேரம் முதல்ல சொல்லிடலாம். மஞ்சள் நீர் காயலிலிருந்து சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரத்திலிருந்து மீனா, குளையன் கரிசலிலிருந்து சந்திரபோஸ், சுஜன் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முதல் மரியாதை.

ஆனந்தம் அமர்க்கலம் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆசை ஏஞ்சல் நிகழ்ச்சியில். ஆமாங்க, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வர இருக்கிறது அட்டகாசம் திரைப்படத்திலேருந்து தான். சரி, அது என்ன பாடல், யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல விரும்பி கேட்டிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, மதுரை வண்டியூரிலிருந்து சக்தி ஜனார்தனன், ஸ்ரீதேவி குமரன், அஸ்ரித் பவஷ்யா, உபேந்திரன், ஸ்ரீதேவி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் அட்டகாசம் திரைப்படத்திலேருந்தாங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நெல்லை பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆசை அஞ்சார் நிகழ்ச்சியில் வர இருக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து முல்லக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி பாபு, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, நெல்லை டவுன் கல்லணை நடராஜன், ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம் மற்றும் சத்தியமங்கலம் கே என் பாளையத்திலிருந்து பேச்சுமுத்து ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்றும் அன்புடன்.

நேரம் 7:47. ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுருக்கிறீங்க. ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல்? இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் யார் என்றுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்பிக்நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன். ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூரிலிருந்து செல்லப்பாண்டியன், ஜெயராணி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அதைவிட ரகசியம்.

ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 நேரம் 7:52 ஆயிடுச்சுங்க. நேர்களின் நினைவிற்கு நேர்களே, இன்று 8:05 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 944-3360-794 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு இன்றைக்கி நீங்கள் வாய்ஸ் நோட் மூலமாக பாடல் கேட்க இருக்கிறீங்க. அதாவது குரல் பதிவு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்களோ, எந்த உங்கள் பேர், அப்புறம் உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன, அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்னங்கிறத உங்கள் குரல் மூலமாக ஒரு ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்கள் குரலையும் காற்றலைகளில் கேட்கலாம், உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு மகிழலாம். இன்று 8:05 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்டுக்கிறாங்க? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன் கேட்டுக்கிறாங்க. சொந்தம் 16 திரைப்படத்திலிருந்து

நேரம் 7:58 ஆயிடுச்சு. ஆசை ஏஞ்சல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கும் பாடல் சிகரம் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி குழும கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இதற்கான உச்சவரம்பு தற்போதைய 1 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் எந்த மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 10,000 ரூபாய்க்கும் குறைவான சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பக்கூடாது என்று இந்த கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். எரிசக்தித் துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று காற்றாலை எரிசக்தி தொடர்பான 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், காற்றாலை எரிசக்தி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% உள்ளதாக குறிப்பிட்ட அவர், அனைத்து துறைகளிலும் நாடு வளர்ச்சி கண்டு வருவதாக கூறினார். கடந்த மே மாதம் வரையில் 271 GW எரிசக்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 2030 ஆண்டுக்குள் காற்றாலை மற்றும் மரபுசாரா எரிசக்தி மூலம் 1000 GW மின் உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூலம் எரிசக்தி துறை பயன்பெற்று வருவதாக அமைச்சர் கூறினார். உற்பத்தி துறையில் சிறந்து விளங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர், கடந்த நிதியாண்டில் காற்றாலை எரிசக்தி துறை மூலம் 6.05 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும், இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை 58.52 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் 20 நாடுகளிலிருந்து 400 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியில் உள்நாட்டு மற்றும் ஜெர்மனி, டென்மார்க், ஸ்பெயின் உள்ளிட்ட வெளிநாட்டு மின் உற்பத்தியாளர்களின் அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் உலகிலேயே 4வது நாடாக இந்தியா விளங்குகிறது. தற்போது 30 GW திறன் கொண்ட காற்றாலை மின்சக்தி உற்பத்தி மையங்களை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவில் காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் குஜராத் முதலிடத்திலும், தமிழகம் 2வது இடத்திலும், கர்நாடகா 3வது இடத்திலும் உள்ளது. காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இப்பணிகளுக்கான இளையோரை கொண்ட சுகாதாரப்படை இயக்கத்தை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். முதல்கட்டமாக தமிழகம் உட்பட 11 மாநிலங்களில் உள்ள 55 மாவட்டங்களில் இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். நடப்பாண்டில் 68,000 பஞ்சாயத்துகளில் காசநோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் காசநோய் ஒழிப்பில் உலக சுகாதார அமைப்பின் இலக்கை எட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு JP நட்டா தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். நொய்டா கல்விக் கழகத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், வாய்ப்புகளை பயன்படுத்த இளைஞர்கள் தரமான கல்வி, திறன் மேம்பாடு பயிற்சி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் கூறினார். கல்வியை திறன், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, வேலைவாய்ப்புகளுடன் இணைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் நாட்டின் கல்வி திறன் மேம்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இணையதள கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த டாக்டர் எல் முருகன், மாணவர்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கும், செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும்

0: முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று வழங்கினார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜ், பரணிகா இளங்கோவன் உள்ளிட்ட 19 பேருக்கும், செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற பிரக்ஞானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் பரிசுத் தொகைகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் 3 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 13 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 75 லட்சம் ரூபாயும், வெள்ளிப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாயும், வெண்கலப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையை மாநில அரசு அறிவித்திருந்தது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிகோவை வென்றார். கிஹாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:05 ஆயாச்சுங்க. நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களது நிகழ்ச்சி, உங்களுக்கான விருப்ப பாடல் உலாவரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கான பாடலை விரும்பி கேட்கலாம். வாட்ஸ்அப் ஏன் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க. 9443630794. இந்த வாட்ஸ்அப் எண்ணில் இன்றைக்கி நீங்கள் குரல் பதிவு மூலமாக உங்களுக்கு தேவையான பாடலை கேட்கலாம். நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யார் பேசுகிறீங்க, உங்கள் பேர், உங்கள் ஊர் பேர், எந்த பாடல் வேணுங்கிறதையும் சொல்லிவிட்டு அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயரையும் சொல்லி குரல் பதிவு போட்டிங்கன்னா உங்கள் குரலோடு சேர்ந்து ஒலிக்கும் உங்களுக்கு விருப்பமான பாடல். நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார், சாரி முத்து. ஓகேங்க, நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்கும் அந்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
2: குட் ஈவினிங் சார். சார், கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாளத்திலிருந்து ஜப்பா பேசுகிறேன். துள்ளாத மனமும் துள்ளும், அதில் இருந்து 20 கோடி நிலவுகள் கோடி பெண்மையானது, அந்த பாட்டை போடுங்க சார். தேங்க்யூ சார்.
1: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுகிட்டே இணைந்திருங்கள்.

0: இனிய கீதங்களாய் செவியோரம் ஒழித்து கொண்டிருக்கிறது மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்கும் நேயர் வருக வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய ராத்திரி வணக்கத்துடன். சிந்து பூந்தரை முருகன் எனக்கு விஷ்ணு என்ற திரைப்படத்திலிருந்து தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போரட்டா நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா என்ற பாடல். நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

0: ஆட்டம் பாட்டம் துளலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்ருக்கிறீங்க. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் குக்கு வாட்ஸ்அப் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: நான் விஜய் சேரமாதிலிருந்து பேசுகிறேன். எனக்கு எஜமான் படத்திலிருந்து ஆலப்போல் வேலை போல் பாட்டு போடுவேன்.

0: நேரம் 8:23 ஆகிக்கொண்டிருக்கிறது. குக்கு வாட்ஸ்அப் சாட்ச் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்கும் நேயர்.
1: இரவு வணக்கம் சார், ஆலங்குளத்திலிருந்து வேல்முருகன் பேசுறேன். எனக்கு சீரி வருங்காலை படத்திலிருந்து எம்என்எஸ்ல உன்ன நினைச்சதனாலே இந்த பாடல் ஒளிபரப்புங்க. நன்றி.

0: இனிய கீதங்களாய் இசை மெட்டுகளை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நெல்லை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ். குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்கும் நேயர் வருக வணக்கம்.
1: திரவியம் திருநெல்வேலி டவுன்ல இருந்து பேசுறேன். எனக்கு பிடித்த பாடல் நிச்சய தாம்பூலம் படத்தில் இருந்து ஆண்டவன் படைத்தான் எங்கிட்ட கொடுத்தான் என்ற பாடலை எனக்காக ஒளிபரப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார். சொல்வது குரோன்கோட்டையிலிருந்து முருகன், படம் காதல் கோட்டை, பாடல் வெள்ளரிக்கா பிஞ்சி வெள்ளரிக்கா என்ற பாடலை ஒளிபரப்பு செய்யவும். மிக்க நன்றி.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: அனுபதி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபதி ராஜான்னு அனுப்பி வச்சான்.
1: நேரம் 8:34 ஆய்கொண்டிருக்கிறது. கேட்டுட்டு இருக்கிறீங்க மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி.

0: நேரம் 8:39. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்கும் நேயர் வணக்கம்.
1: சேதிங்குள்ள இருந்து முகேஷ். சாமுங்கி படத்துல இருந்து மன்னத்

0: ஆனந்தம் அமர்களம் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்கும் நேயர்,
1: வணக்கம். ஊர்மேனி இளையான்ல இருந்து பத்மாவதி பேசுகிறேன். கீதாஞ்சலி படத்துல துள்ளி எழுந்தது காற்று, அந்த பாடல் வேண்டும்.

0: நேரம் 8:48. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் விரும்பி கேட்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: இனி இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: மேல சொக்கம்பட்டி மூர்த்தி. எனக்கு கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து ஊர்

0: குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடலை விரும்பி கேட்கும் நேயர் யாருன்னு தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார், வெங்கடேஸ்வரபுரம் ஐயஸ்வரி பேசுறேன். நலமா இருக்கீங்களா? சிவா படத்திலிருந்து, அடம்மா பிள்ளை சும்மா முறைக்காதே மச்சான் சொன்னா கேளு, இந்த பாடல் போடுங்க. நன்றி, வணக்கம்.
0: ஒலிக்கவிருக்கும் சிவா திரைப்பட பாடலுடன் நிறைவு பெறுகிறது குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சரிமுத்து.
2: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடுறதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
3: இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன்.
2: சபாஷ்.
3: நாவீர சூர
2: அடிக்கதுவா
3: நம்ம

0: மந்திரம் சொல்லுங்க.
1: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது குக்கு நேர்விருப்ப பாடல். அடுத்த நிகழ்ச்சி தொடரும்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:01. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இடைவிடாத இசை மாலை.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை இடைவிடாத இசைமழை.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் நேர்களே,
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
2: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மௌசை தனிங்க.
3: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
2: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சாரல்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சையரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் சிறுவனாற்று படையில் தாவரங்கள் இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

நெல்லை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தமிழர்கள் பழங்காலந்தொட்டே தாவரங்களுடன் தங்களின் வாழ்க்கை முறையை பிணைத்து கொண்டார்கள். தாவரவியலின் தந்தை என்று குறிக்கப்படுகின்ற தியோஃப்ராஸ்டஸ் தாவரங்களை உயிர்பொருள் அடிப்படையில் ஆராய்ந்தார். கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியர் அவற்றை உயிர்பொருளாக கொண்டு ஆராய்ந்திருந்தார். ஆற்றுப்படை இலக்கியங்களில் ஒன்றான சிறுபனாற்றுப்படையில் பலவிதமான மரங்கள், செடிகள், கொடிகள் காணப்படுகின்றன. அவைகள் கடம்பம், பலா, நுணா, காஞ்சி, சுரபுன்னை, மூங்கில், பனை முதலான மரங்கள் காணப்படுகின்றது. வேங்கை, காந்தல், வாழை, கொங்குமுல்லை, செங்கழுநீர், காட்டு மல்லிகை, தாழை, செருத்தி, களிமுள்ளி, புன்னை, அவரை, காயா, தாமரை முதலான மலர்களும் காணப்படுகிறது. மிளகு, முசுண்டை, முல்லை முதலான செடி கொடிகளும் காணப்படுகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புடன்.

அம்மா தாயத்துக்கு அவசியமா இடுப்பு கயிறு. உமத்தீரவம் தாங்கிக்காம ஊரை விட்டு காட்டி போ.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 இன்றைய இலக்கிய சாரலில் சிறுபனாற்று படையில் தாவரங்கள் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். மருந்தாகவும் மரங்கள் மனித இனத்திற்கு விருந்தாகவும் பயன்படுகிறது. கடம்பம் மரத்தின் மற்றொரு பெயர் மரா ஆம் என்பதாகும். கடம்பம் மரத்தின் மலரை பற்றி புலவர் பெருமக்கள் எடுத்துரைக்கிறார்கள். முருகனுக்குரிய மரமாக இதனை கருதினார்கள். ஆகவே இம்மரத்தில் இறைத்தன்மை இருப்பதாக கருதி மக்கள் வழிபடத் தொடங்கினார்கள் என்பதனை கார்நருங்கடம்பின் கன்னிசூடி வேலன் கொண்ட வெறிமனை வந்தாய் என்ற நற்றிணை பாடல் அடிகளின் மூலம் இதை அறிய முடிகிறது. காஞ்சி மரத்தை ஆற்று பூவரசு என்றும் கூறுவார்கள். தண்ணீர் நிறைந்த பொய்கை, ஆறு இவற்றின் கரைகளில் வளர்ந்து நிற்கும். கொத்து கொத்தாக பூக்கும் இயல்புடையது. நுனியில் சிறுத்து மாலை தொடுத்தது போல் அழகான தோற்றத்தை உடையது. நீல நிறத்தில் இருக்கும் என்று கூறுவார்கள். மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

0: தருமம் மட்டும் தலைகாக்காதுங்க, நீங்க போட்டிருக்க தலைக்கவசமும் தலைகாக்கும். நீங்க போட்டிருக்க ஹெல்மெட்
1: சமயத்தில் உயிர் காக்கும்.
0: தலைக்கவசம் அணிவீர், தலைமுறையை காப்பீர்.
2: இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 காந்தல் மலரின் அறிவியல் பெயர் குளோரியோசா சூப்பர்பா என்பதாகும். ஆங்கிலத்தில் இதனை த குளோரி லில்லி என்று அழைப்பார்கள். சங்க நூல்களில் கூறப்பட்ட அழகிய பூக்களில் காந்தலை சிறப்பாக கூறலாம். இதை கார்த்திகை பூ, கலப்பை கிழங்கு என்றும் அழைப்பார்கள். கார்த்திகை திங்களில் இதன் பூ அகல்விளக்கு போல பூத்திருப்பதால் கார்த்திகை விளக்குடன் ஒப்பிட்டு கார்த்திகை பூ என்று அழைக்கின்றார்கள். காந்தல் பூவின் மொட்டு மலரும்போது இதழின் நுனி மட்டும் சிவந்து அடிப்பகுதி பச்சையாக காணப்படும். குருதிர் பூனில் குழலகாத்தட்டே, இந்த குறுந்தொகை அடியில் காந்தல் நிறத்தை இரத்த சிவப்புடன் ஒப்பிட்டு கூறியிருக்கிறார்கள் என்பதனை அறிய முடிகிறது. செழுங்குலை காந்தல் கைலீரல் பூப்பவம், இந்த வரியில் வேலூரின் சிறப்பை கூறும்போது பலவிய குலையினையுடைய காந்தல் கைவீரல் போன்று பூத்திருக்கும் என்பதன் மூலம் அறிய முடிகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 MHz ஒளிபரப்புடன்.

சொன்னால் போட்டுக்கிறே போதும்படை கன்னத்திலே பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே.

மலை மீது மேலோங்கி தோன்றுவது வேங்கை பூவாகும். மஞ்சள் கலந்த செந்நிறத்தில் காணப்படுவதால் இதை செந்நிற மலர்கள் என்று சங்க இலக்கியங்கள் கூறுகின்றது. வேங்கை மரத்தின் இலைதழையையும் பூவையும் யானை உணவாக உட்கொள்ளும். தான் உண்பதோடு தன் கன்றோடு பெண் யானையையும் தழுவி அழைத்து சென்று வேங்கையின் பெரிய கிளையை முறித்து அதில் பூத்த பொன் போன்ற பூங்கொத்துகளை கவனமாக உண்டும். மடப்பிடி தழிய தடக்கை வேளம் தேன் செய் பெருங்கிளை ஈரிய வேங்கை எனும் நற்றினை பாடல் இதை விளக்குகிறது. நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சோரிமுத்து.

0: போடச்சுன்னா போட்டுச்சு போதும் வரை கன்னத்திலே.
1: நெல்லை பண்பலை 102.6 இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் சிறுவனாற்று படையில் தாவரங்கள் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் நிறைவாக இலக்கியங்கள் சிறப்பித்து கூறும் தாவர மலர்களில் தலைமை பெற்று விளங்குவது வேங்கை மலராகும். இதன் தாவர பெயர் புரோகார்பிபஸ் மார்சூபியம் என்பதாகும். வேங்கை மரத்தை ஓங்கு நிலை வேங்கை என்றும் சிறப்பிப்பார்கள். ஓங்கல் என்றால் உயர்ந்து தோன்றுவது என்பதாகும்.

0: நிறைவு பெற்றது இலக்கிய சாரல். நேரம் இரவு 10 மணி.
1: மீண்டும் ஒரு வணக்கம் நேர்களே.
2: புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா.
1: இனிய கீதங்களாய் உள்ளத்தை வருட வருகிறது சுகமான ராகங்கள். இனிய ராகங்களாய் செவிகளை வருட வருகிறது சுகமான ராகங்கள்.

0: நேர்கள் தங்களுக்கு பிடித்த மெலடி பாடல்களை கேட்டு வரும் நேரம் இது. சுகமான ராகங்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு பெற வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462256111312 மற்றும் ஒரு எண் 0462256111333 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் இம்சையரசன் முத்துக்குமார்.
1: தேனோடை ஓரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி.
0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம்
2: இனிப்பிள்ள.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் சங்கார பாண்டிபுரத்துல இருந்து வைரம் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
2: கண்ணில் தெரியும் கதைகள் இருந்து நான் உன்னை நினைச்சேன் அந்த பாட்டு.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருக்கேன்.

0: நேரம் இரவு 10:07 ஆகிக்கொண்டிருக்கிறது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இனிவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: இரவு வணக்கம் சொல்லும் சகோதரியின் பெயர் சொல்லிக்கங்க.
1: என்ன
0: பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு தாம்பத்தியம் ஒரு சங்கீதம், அந்த படத்துல இருந்து காதலியே கண்மணியே.
0: ஓகே, அந்த பாடல் தந்துடலாம். கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

0: மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், தூத்துக்குடி மாவட்டம் ஆவரைக்கீரனூர் கணபதி.
0: கணபதி சார் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? எனக்கு எஸ்பி பாலகண்ணம் பாடின பாட்டு பூ போலே என் பொன்னுலகில், கௌரிமான் படத்திலிருந்து போடுங்க சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்க.

0: நேரம் இரவு 10:17. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் கேட்கலாம்? ஒரு மெலடி பாடல்,
1: பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்துல இருந்து முத்து முத்து மேடை போட்டு அந்த பாட்டு கொடுங்க.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: இனிய கீதங்களின் சாரலாய் இசை மெட்டு போட்டுக்கொண்டிருக்கிறது. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறீர்கள் சுகமான ராகங்களோடு. நேரம் 10:23. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய வரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இனிய இரவோடு இணைவது வாழவந்தாபுரம், ரவி டெய்லர் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க அண்ணா. ரவினா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து வெளிச்சம் சார். அதில் துள்ளி துள்ளி போகும் பண்ணே, அந்த பாடல் சார்.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருக்கேன்.

0: இனிய கீதங்களாய் செவியோரும் ரீங்காரம் இட்டுக் கொண்டிருக்கிறது. நெல்லை பண்பலை 102.6 மற்றும் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ். சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? அனைவரும்
0: நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுக்குடில இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன் சார். எனக்கு வந்து தங்கை கோர் கீதம் படத்துல இருந்து தினம் தினம்
0: இந்த பாட்டு. ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:32. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்வோம். வருக, வணக்கம்.
1: அன்பான முத்துக்குமார் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: சார், எனக்கு வந்து இந்த சூர சம்காரம் படத்துல இருந்து நீலக்கோயிலே சோலை கோயிலே அந்த பாடல் சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்க. நன்றி, நன்றி.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 மற்றும் மத்திய இலை 1197 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேர் யார் என்று தெரிந்து கொள்வோம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம் சொல்லும் நபரின் பெயர் தெரிஞ்சுக்கலாமா? நலமாக இருக்கிறோம் ராணி மேடம். சொல்லுங்க, நீங்க எங்கிருந்து இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு பழைய மனிதன் படத்துலேருந்து முத்தம் தரும் கண்ணே அந்த பாடல் கொடுத்துருக்கோம்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:42. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனிவரும் அடுத்த நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லும் நபரின் பேர் என்னவோ?
1: சார், கோல்பிடிந்து விஜயகுமார் சார்.
0: விஜயகுமார் சார், அனைவரும் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சரி, அந்த ஒரு நல்லா போட சேர்த்து என்ன பாடல் கேட்கலாம் அதையும் சொல்லிருங்க.
1: அந்த உயிரே உனக்காக பாடல் சார். பாடல் வந்து பன்னீர்கள் நிறைந்த பூக்கள் மல்ல செடிக்க.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே நினைந்திருங்கள்.

0: சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் இணைபெறும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: நெல்லை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம் கூறிக்கொள்வது திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம். நல்லா இருக்கீங்களா சார்?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம் சார். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: சார், செல்லக்கண்ணு படத்திலிருந்து பண்டிகில மாமன் பொண்ணு. இந்த பாட்டு வந்து அவினாசி சிறிசாய் பிரபுதேவி குடும்பத்திற்கும் மற்ற அனைத்து நேயர்களுக்கும்
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:56. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நிகழ்ச்சியை முடிப்பதற்காக நாகையில இருந்து ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து மெல்ல பேசுங்கள். அந்த பாடல் வந்து புலவர் புலவகித்தன், இளையராஜா பாடுவர், மல்சேனி
0: அப்படியுடைய பாட்டு. ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது.

0: மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை விரும்பி கேட்க வரும் அந்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: எங்கள் வீட்டு பிள்ளை முத்துக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் அன்பு நெஞ்சம் மருதவன் வீரபாண்டியனுடைய இரவு வணக்கம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: சார், என்னை நாடோடி பாட்டுக்காரன் படத்திலிருந்து வனமெல்லாம் செண்பகப்பூ வானெல்லாம் சென்றால்
0: குங்குமப்பூ. ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு நேர்களே. நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கைராசிக்காரன். மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சரிமுத்து.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 11:40. 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் திரைகானம் நிகழ்ச்சியின். முதலில் அழகே உன்னை ஆராதிருக்கிறேன் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், ஜிக்கி குரல்களில் கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் நள்ளிரவு 12:10. 100.1 மெகா செஃபம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் நிகழ்ச்சிகளை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்வது நினைவில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதலில் முரட்டுக்காலை திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்.

ஜம் தூக்க தரு கிட்ட ஜம் தரு கிட்ட ஜம் தூக்க தரு கிட்ட தோம் தை தை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தகதி மீதக்கு ஜுனுதா.

0: கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் வரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆனந்தராகம்.
1: மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
1: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையாக இருக்குது. எனக்கு பாடுங்கன்னா

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகா செஃபம் கோல் அலைவரிசை வழங்கி கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம். எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்.
1: பட்டு வண்ண சேலைக்காரி எனை தொட்டு வந்த சொந்தக்காரி ஹோய்.

தத்த ரித்த ஜனு தகத ரித்த ஜனு தத்த தீம் தகத தீம் தஜம் தஜம் தக்கதிமி தத்தத்ததீந்த தத்ததீந்த தகஜனுத தத்தஜம் தி தத்தஜம் தத்தி தத்தஜம்

ஜம் ஜம் தரகடதாம் தக்கதேவே தரகடதாம் தாம் தாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாய்

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் நினைவெல்லாம் நித்யா திரைப்பட பாடல்.
1: நீதானே எந்தன் பொன் வசந்தம்.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். உரிமை குரல், தீர்க்க சுமங்கலி, சிவகாமியின் செல்வன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் உரிமை குரல் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

0: டி எம் சவுந்தரராஜனின் குரலில் அடுத்த பாடல்.
1: ஐ ஐ ஐ

நேரம் 2:29 20 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் அறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து தீர்க்க சுமங்கலி என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார் வாணி ஜெயராம்.

நேரம் 2:47 30 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து சிவகாமியின் செல்வன் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: An Arctic Open Super 500 tournament at Vantaa in Finland. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10. ஆகாஷ் வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். நிகழ்ச்சியின் முதலில் உஸ்தாத் அம்ஜத் அலி கான் அவர்களின் சரோட் இசை இடம்பெறுகின்றது.

அடுத்து மாரவைரி ரமணி தியாகராஜர் கீர்த்தனை நாசிகாபூஷணி ராகம் ஆதிதாளம் திஷ்ட நடை.

அடுத்து காப்பதுவே உனது பாரம். தஞ்சாவூர் சிவானந்தம் பிள்ளை இயற்றியது. ராகம் ஆனந்த பைரவி, ரூபகதாளம்.

நேரம் 4:34 20 பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் எஸ் செல்வம் அவர்களின் நாகசுவர இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மேல்சாணாங்குப்பம் எம் செல்வகுமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஓடோடி வந்தேன் கண்ணா, அம்புஜம் கிருஷ்ணா இயற்றியது, தர்மவதி ராகம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் பி. சுசீலா பாடியுள்ள பாடல் ஒலிக்கும் படம் மகாலட்சுமி.

0: நிகழ்ச்சியில் அடுத்து தாய் மூகாம்பிகை என்ற படத்திற்காக இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, TKS கலைவாணன் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தி.

0: கந்தன் கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள்.
1: ஒலித்த குரல் மீண்டும் சரஸ்வதி சபதம் என்ற படத்திற்காக. பாடல் ஒலிக்கும் நேரம் 5:30.
2: அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாயே.